ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக்க ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 3ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆணித்திங்கள் 10ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை இன்று. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்போது 5:55. மங்கள இசை கேட்கலாம். ராகம் ஆபோகி.

மங்களேச இடம்பெற கேட்டீர்கள் ராகம் ஆபோகி. தொடர்வது குரலமுதம். அதிகாரம் 108, கயமை, முதற்குரல். குரல்: மக்களே போல்வர் கயவர், அவர் அன்ன ஒப்பார் யாம் கண்டதையில். பொருள்: கீழ் மக்களும் மக்களைப் போலவே இருப்பர். இது போன்றதொரு ஒற்றுமையை வேறு எந்த மாறுபட்ட இரண்டு பொருள்களுக்கும் இடையேயும் நான் கண்டதில்லை. குரலும் பொருளும் மீண்டும். குரல்: மக்களே போல்வர் கயவர், அவர் அன்ன ஒப்பார் யாம் கண்டதையில். பொருள்: கீழ் மக்களும் மக்களைப் போலவே இருப்பர். இது போன்றதொரு ஒற்றுமையை வேறு எந்த மாறுபட்ட இரண்டு பொருள்களுக்கிடையேயும் நான் கண்டதில்லை. குறளமுதம் கேட்டீர்கள்.

0: இனி இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்றைய எமது காலை ஒளிபரப்பில் இந்த அறிவிப்பினை அடுத்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள். 6:15 அருள் இசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் முனைவர் பட்ட ஆய்வு மாணவி கே. த்ரிஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாட. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் குறித்து பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் கேட்கலாம். குட் மார்னிங் நில்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்வு தரும் பாடல்கள் தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3 பருவம். நிறைவாக சிகரம் தொடு. உதகை அரசு கலைக்கல்லூரி தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் ஜே. ஜெயராமன் அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் ஆகியவை இடம்பெற கேட்கலாம். காலை 8:02 காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின உரை. வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள். 8:30 டி கடி பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி தொடர்ந்து திரைகாணம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள். உரை வழங்குபவர் யோகா பயிற்றுநர் எம். சண்முகப்பிரியா அவர்கள். 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 உழவர் மனம் நேயர்கள் கருத்து பகிர்வு. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் தொடர்ந்து 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் தோடர் பாடல்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம் மின் பணியாளராக சுயதொழில் புரியும் ஆர். கணேசன் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி. பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி. மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி விடுகதைகள் மற்றும் பழமொழிகள். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெறும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் தொடர்ந்து 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெறும். 7:00 திரைகாணம். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் படி நேயர் விருப்பம். 9:30 அரங்கிசை. 9:10:45 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Shagun Chopra. National security advisors and senior security officials from the BRICS nations called for stronger cooperation to address a widening range of global security challenges, including terrorism, cyber threats, during a high-level meeting hosted by India in the national capital. The 16th BRICS National Security Advisors meeting, held under India's chairship of the grouping, led by India's NSA Ajit Doval, brought together top security representatives from member countries to discuss both traditional and emerging threats confronting the international community. According to India's Ministry of External Affairs, the discussions focused on evolving security risks that increasingly transcend national borders. Prime Minister Narendra Modi received a telephone call from the Emir of Qatar, Sheikh Tamim bin Hamad Al Thani. He expressed condolences over the loss of lives of Indian nationals in the accident at Ras Lufan Industrial City in Qatar on Sunday and conveyed his wishes for the speedy recovery of those injured. Mr. Modi thanked the Qatari leader for his words of sympathy for the affected families and appreciated the prompt medical assistance extended to the injured. The two leaders also reaffirmed their commitment to ensuring the well-being and safety of their citizens and reiterated their solidarity and support for each other. India has strongly criticized Pakistani Defense Minister Khwaja Asif's remarks on this over the situation in Pakistan-occupied Kashmir, saying these remarks are desperate attempts by the neighboring country to cover up its own failings and deflect attention away from its human rights abuses. Addressing media in New Delhi, Ministry spokesperson Randhir Jaiswal said, New Delhi categorically rejects these fabricated claims with the contempt they deserve.
2: The ongoing protests in Pakistan-occupied Kashmir are a direct consequence of Pakistan's decades-long policy of systemic economic exploitation, denial of fundamental rights, and administrative oppression. We hope the international community will hold Pakistan accountable for its misdeeds and abuses.
1: On India-UAE defence partnership, the spokesperson said India's relationship with UAE in recent several years has seen a major upswing in which the defence partnership also plays an important role. Union Finance Minister Nirmala Sitharaman has called for stronger multilateral cooperation to build resilient economies, accelerate sustainable development and ensure inclusive growth. Addressing the Global Convergence for Growth Summit virtually in New Delhi yesterday, she said that while prosperity and challenges are shared in an interconnected world, the consequences of conflicts and uncertainty fall disproportionately on developing countries and the Global South. Ms. Sitharaman stressed that coordinated global action is essential to address these challenges. Highlighting India's economic progress, the finance minister said that the country's growth is primarily driven by domestic demand, supported by a largely market-determined exchange rate. Vice Chairperson of Niti Aayog, Dr. Ashok Kumar Lahiri, has said that the total trade of India has grown by 5.4% in the last quarter. He said this while releasing the latest edition of the Trade Watch quarterly report in New Delhi. Dr. Lahiri added that India's exports reached $1.84 trillion and imports grew by 6.5% in the last quarter. U.S. Secretary of State Marco Rubio said, lasting peace and stability in West Asia cannot be achieved as long as Iranian-backed proxy groups continue launching attacks and engaging in militant activities across the region. Speaking to reporters upon his arrival in Abu Dhabi as part of his visit to the Persian Gulf region, Rubio emphasized that discussions over a Lebanon ceasefire are separate from ongoing negotiations with Iran. He added that he had recently spoken with Lebanese President Joseph Aoun alongside U.S. Vice President J.D. Vance and that the U.S. officials were currently engaged on the ground in Lebanon. In the FIFA World Cup 2026, Portugal crushed Uzbekistan by 5-0 in the Group K at Houston in United States. The 41-year-old Cristiano Ronaldo scored 2 to help Portugal roll to a 5-0 win over Uzbekistan. Ronaldo became the first player to score in 6 different World Cup tournaments with his goals, adding another impressive accomplishment to his storied career. He was named Man of the Match. And that is the end of this news bulletin.

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
1: கற்பனையின் சிறகுகள். நம்மை சுற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் உலகம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சட்டென்று மென்மையாக்குவது கற்பனைதான். கற்பனை என்பது கண்ணால் காணாததை மனதால் உணரும் மாயசக்தி ஆகும். காலை, இரவு, மாதங்கள், வருடங்கள், இப்படி பொழுதுகளின் பெயர்களை கடந்து மனிதர்களை மனிதர்களாக தக்க வைத்திருக்கும் அபூர்வம்தான் கற்பனை. இன்றைய உலகில் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு படைப்பும் ஒருநாள் யாரோ ஒருவரின் கற்பனையில் தொடங்கியதுதான். பறவையைக் கண்டு இதுபோல நாமும் பறக்க முடியும் என்று கற்பனை செய்து காரியத்தில் இறங்கியதால்தான் நமக்கு விமானம் சாத்தியமாயிற்று. இப்படித்தான் பல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கனவு காண்பதற்கும் கற்பனை செய்வதற்கும் வேறுபாடு உண்டு. கனவு என்பது துவக்கப்புள்ளி, கனவின் செயல்பாட்டு வழிமுறை கற்பனை. நமது கனவுகளுக்கு ஆக்கபூர்வமான செயல்வடிவம் கொடுக்க கற்பனை உதவுகிறது. பகலைப் போல வெளிச்சம் இருந்தால் என்பது கனவு. செயற்கையாக வெளிச்சத்தை உருவாக்கலாம் என்பது கற்பனை. அறிவியல் கற்பனையால் விளைந்த விளைச்சல். பல கண்டுபிடிப்புகளும் இப்படியான உருவம் அப்படியான உருவம் என்று வடிவமைக்க தேவை இந்த கற்பனையே. வலி இருக்கும் இடத்தில் ஒரு கவிதை உருவாகிறது. தோல்வி இருக்கும் இடத்தில் ஒரு கனவு விதைக்கப்படுகிறது. அந்த விதை வெற்றி எனும் விளைச்சலாகிறது. நமது பல எண்ணங்களை குழந்தைத்தனமானது என்று நினைக்கிறோம். ஆனால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவே நம் செயல்களாக மாறுகின்றன. இலக்கியம் கற்பனையின் தாயகம். பாரதிதாசன் நிலவை கற்பனை செய்யும் அழகு நம் மனதில் நீங்காத ஓவியமாகிறது. அந்த கற்பனை நம்மை மகிழ்ச்சியை தூண்டுகிறது. முழுமை நிலா, அழகு நிலா, முளைத்தது விண்மேலே, அது பழமையிலே புது நினைவு பாய்ந்து எழுந்தாற்போல, அழுத முகம் சிரித்தது போல, அள்ளி விரித்தாற்போல, மேல் சுழற்றி எறிந்த வெள்ளித்தட்டு தொத்தி கிடந்தாற்போல, முழுமை நிலா, அழகு நிலா என்று தன் கற்பனையால் சிறகு விரித்து வானத்தில் மிதக்கிறார். இயற்கை அழகை தங்கள் கற்பனையால் மெருகேற்றி உவமை அணிகலன்களை அணிவித்து இதோ இதுதான் அழகியல் உலகம் என்று நம் கவிஞர்கள் கொண்டாடியுள்ளார்கள். இந்த கற்பனை உலகில் வாழும் நாம் மகிழ்ச்சியை வேண்டுமளவு பருகித்தீர்க்கிறோம். கம்பர் உட்பட அத்தனை கவிஞர்களும் கற்பனையில் உச்சம் தொட்டு நம்மை மகிழ்வித்திருக்கிறார்கள். அழகை அள்ளிப்பருக மட்டும்தான் கற்பனை என்றில்லை. தனிப்பட்ட முறையில் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க கற்பனை தேவையே. கற்பனை என்பது மனிதனின் உள் உலகம், தனிநபர் வாழ்க்கை என்பது அவன் வெளி உலகம். இந்த இரண்டிற்கும் இடையில் நடக்கும் அமைதியான உரையாடல்தான் ஒருவரின் அடையாளத்தை வடிவமைக்கிறது. கற்பனை இல்லாமல் வாழும் வாழ்க்கை வெறும் நடைமுறையாக மாறும். அது சுவையற்ற உணவை போன்றது, சத்தற்ற திரவத்தை போன்றது. நான் யார், நான் எப்படி வாழ விரும்புகிறேன் என்ற வினாக்களுக்கு விடை தேடுவது கற்பனையே. ஆக தனிநபர் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கு கற்பனை அவசியம். எதை விரும்புகிறோமோ அதை அடைய கற்பனையே விளக்காகிறது. பொருத்தமற்ற எண்ணங்களை விளக்கி பொருத்தமான எண்ணங்களை கற்பனை செய்தால் அனைத்து செல்வங்களும் பெருகும். கற்பனை, அறிவியல் இரண்டும் எதிரெதிர் துருவங்களைப் போல தோன்றினாலும் நாணயத்தின் இரு பக்கங்களாகவே காட்சியளிக்கின்றன. கற்பனை என்பது இப்படி இருந்தால் என்று வினாவை உருவாக்குகிறது. அறிவியலோ அப்படி என்றால் நிரூபிப்போம் என்று பதில் தேடுகிறது. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கற்பனையின் சிறு புள்ளிகள்தான். கற்பனை எனும் புள்ளி உருவாகியவின் அது செயல் வடிவங்களுக்கு செல்லும்போது கண்காணிப்பு, சோதனை, நிரூபித்தல் என்று வளர்கிறது. ஆக உலகம் கூறாததை கற்பனை மெதுவாக கற்றுத்தரும். இன்று சாத்தியமில்லை என்று ஒதுக்கப்படும் கற்பனை நாளை சாதனையாக மாறும். கற்பனை இல்லாத வாழ்க்கை வானமில்லாத பறவை. எண்ணங்கள் பறக்கத் தொடங்கினால் வாழ்க்கை உயரும், உயரம் தொடும். கற்பனையை நம்புகிறவர்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறார்கள். சமூகத்தின் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கற்பனை செய்வோம், செயல்படுத்துவோம், பொன்னான உலகை படைப்போம்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 6:15.
3: நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கும் நேரம் இது. முதல் பாடல் இதோ.

அருளிசைக்காக கேட்ட பாடலை பாடியவர் பாரதி பவுல். தொடரும் பாடல் இதோ ஏடி ஷெரீப் குரலில்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இப்போது. உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் லிட்டருக்கு அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி தெளிக்க வேண்டும். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணிலிட வேண்டும். கடுகு செடிகளை உயிர் புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரோசிலியம் லைலாசினம் 5 கிலோ ஹெக்டருக்கு என்ற அளவில் இட வேண்டும். தேயிலையில் கொப்புள கருகல் நோய் மேலாண்மை முறைகள். பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் தளிர்களை கவாத்து மூலம் நீக்கி அழிக்க வேண்டும். ஹெக்ஸகோனசோல் 200 மில்லி மற்றும் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 210 கிராம் ஹெக்டருக்கு 5 நாட்கள் இடைவெளியில் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 210 கிராம் மற்றும் புரோபிகோனசோல் 200 மில்லி ஹெக்டருக்கு 10 நாட்கள் இடைவெளியிலும் குறிப்பாக ஜூன் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தெளிக்க வேண்டும். எளிதில் நோய் பாதிக்கக்கூடிய ரகங்களை தவிர்த்து நோய் எதிர்ப்பு ரகங்களை பயிரிட வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள். கால்நடை பராமரிப்புத்துறை மாவட்ட கால்நடை பண்ணை தீட்டுக்கள். நீலகிரி மாவட்டம் இந்த கால்நடை பராமரிப்புத்துறை அறிவிப்பு ஒன்று. உதகமண்டலம் மாவட்ட கால்நடை பண்ணையில் கழிவு செய்யப்பட்ட 20 எண்ணிக்கையிலான புலி காளைகள் எதிர்வரும் 30/6/2026 அன்று காலை 11 மணியளவில் இப்பண்ணை வளாகத்தில் ஏலக்குழுவின் மூலம் பொது ஏலம் விடப்படுகிறது. நிபந்தனைகள்: மேற்படி கால்நடைகள் பொது ஏலத்தில் கலந்து கொள்வோர் ஏல முன்வைப்பு தொகை 5000 மட்டும் செலுத்தி பொது ஏலத்தில் கலந்து கொள்ளலாம். ஏலத்தில் கலந்து கொள்வோர் கால்நடைகளை அலுவலக நாட்களில் காலை 10:30 மணி முதல் மாலை 4:30 வரையிலான நேரத்தில் பார்வையிடலாம். ஏல நிபந்தனைகளை அலுவலக நாட்களில் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் பொது ஏலம் தொடர்பான விவரங்களுக்கு தொலைபேசி எண் 8072231345 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஏலத்தினை ஒத்திவைக்கவோ மறுதேதி நிர்ணயம் செய்யவோ நிறுத்தவோ உதகமண்டலம் மாவட்ட கால்நடை பண்ணை துணை இயக்குநருக்கு முழு அதிகாரம் உண்டு. ஏலத்தின் போது ஏலதாரர் சட்டத்திற்கு புறம்பாக தரக்குறைவாக நடந்து கொண்டால் தேவனித்தொகை முன்பணத்தொகை 5000 மட்டும் பறிமுதல் செய்யப்படும். அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: இன்றைய நமது வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியத்தில் தேசிய வேளாண் காடுகள் கொள்கை பகுதி இரண்டில் நிறைய தகவல்களை நமக்காக வழங்க இருக்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கேடி பார்த்திபன் அவர்கள். மறக்காதீங்க நேயர்களே, தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை
1: தொடர்வது மாநில செய்திகள்
2: வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள் அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் G7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒருங்கிணைப்பு உச்சிமாநாட்டில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் அவர் உரையாற்றினார். மீண்டு வரக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் G7 நாடுகளுடன் பரஸ்பர அளவில் பொருளாதார நல்லுறவை இந்தியா கொண்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். உலக அளவில் தற்போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் திறமற்ற சூழல் காரணமாக வளரும் நாடுகள் மற்றும் தெற்கு பகுதி நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை அவசியம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்றுள்ள கூட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. ரஷ்யா முன்வைத்துள்ள திட்டம் குறித்து அப்போது இருவரும் விரிவாக விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று இந்த ஆணையத்தின் 52வது கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள், தமிழகத்தின் சார்பில் நீர்வளத்துறை முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியம் மற்றும் கேரளம் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது வழக்கமாக தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஆணையம் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடமிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தன் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறந்த சமூக சேவகரான திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு.
4: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் முதலமைச்சர் திரு விஜய் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இத்திட்டத்திற்காக ஆண்டிற்கு 755 கோடியே 83 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் விளையாட்டு மைதானங்களில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஏதுவாக பல்வேறு உபகரணங்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் இளைஞர் அரங்கங்களை அவர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முன்னாள் வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28ஆம் தேதி இரவு 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11 மணிக்கு எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற ஒருவர் பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அந்த பெண்ணிடம் பல் மாற்று சிகிச்சைக்காக சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக எழுந்துள்ள புகார் அரசு மருத்துவமனைகளில் லஞ்ச வேட்டை நடைபெறுவதை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தவறான சிகிச்சை அளித்து அப்பாவி பெண்ணின் உயிரை பறித்த சம்பவத்தில் தவறிழைத்தவர்கள் மீது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏமன் நாட்டில் அல் தேலா மாகாணத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினருக்கும் அரசு படையினருக்கும் இடையே நேற்று மீண்டும் மோதல் ஏற்பட்டது. உயிரிழப்பு குறித்து உடனடியாக தகவல் எதுவும் இல்லை. இந்திய அமெரிக்கா இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். தலைநகர் தில்லியில் நேற்று வீசிய புழுதி புயல் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட

0: காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10 கோடியே 36 லட்சம் ரூபாய் கோவில் நிதியில் அடுக்குநிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. டொரண்டோவில் நடைபெற்ற குரோஷியா பனாமா இடையேயான ஆட்டத்தில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55, ஆகாஷ்வாணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கப் போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் எண்டமிக்கான பேர்ட்ஸ் பத்தி. இன்று நாம் கேட்க போகும் பறவை இனம்
3: ரூஃபஸ் பாப்லர். இதுக்கு தமிழ்ல செம்மஞ்சள் பாப்லர் என்ற பெயர் உண்டு. இது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டுமே காணப்படும் ஒரு எண்டமிக்கான பறவை ஆகும். இதோட தனித்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோட சமூக வாழ்க்கை மற்றும் கூட்டமாக வாழும் பழக்கம் கொண்ட ஒரு பறவை. இது மோஸ்டா 5-15 பறவை வர ஒரு குரூப்பா தான் எப்பவுமே காணப்படும். இதோட உடலமைப்பு பாத்தீங்கன்னா 22-25 சென்டிமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும். இதோட உடல் முழுவதுமே செம்மஞ்சள் கலந்த ஒரு பருப்பு நிறத்துல காணப்படும். இதுக்கு நீளமான வால் தான் இருக்கும். இந்த பறவை ஆண் மற்றும் பெண் தோற்றத்துல பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் காணப்படும். இந்த பாப்லரோட ஹேபிடேட் பாத்தீங்கன்னா மோஸ்டா அடர்ந்த பசுமை மர காடுகள், அப்புறம் அரை பசுமை மர காடுகள், புதர் காடுகள், இது போன்ற பகுதிகளில் வரும். இதோட உணவு பழக்கம் இப்ப பார்ப்போம். இந்த பறவை பாத்தீங்கன்னா பூச்சிகள், வண்டுகள், புழுக்கள், சிலந்திகள் போன்ற சிறிய உயிரினங்களையும் உணவாக சாப்பிடும். அதே நேரத்துல இந்த காட்டுல இருக்கும் பழங்கள் மற்றும் சிறிய விதைகளையும் உண்ணும். இது மோஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம தரையில இல்லைன்னா இந்த புதர்கள் பக்கத்துல இருக்கிற உணவை தேடும். இந்த பறவைகள் கூட்டமா உணவு தேடுவதனால இதுக்கு உணவு வந்து சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். இந்த பாப்லரோட இனப்பெருக்கம் இப்ப பார்ப்போம். இது பொதுவா டிசம்பர் முதல் மே மாதம் வரை இனப்பெருக்கம் செய்யும். இனப்பெருக்கும் காலத்துல தான் ஜோடிகள் உருவாகிறது. சில நேரங்கள்ல அந்த குழுவில் உள்ள மற்ற உயிரினங்களுக்கு உறுப்பினர்களுக்கும் குஞ்சுகளை வளர்க்க உதவுகிறது. இதுக்கு பேர் தான் கோஆபரேட்டிவ் பிரீடிங்னு சொல்லுவாங்க. இதோட கூட அமைத்தல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த புதர்களுக்குள் அமைக்கும். அதுல இந்த புல், இலைகள், அப்புறம் சிறிய கிளைகள் மற்றும் தாவரத்துல இருக்கிற நார்களை பயன்படுத்தி ஒரு கிண்ணம் போல வடிவத்துல கூட வந்து அமைக்கும். கூடு வந்து நம்ம தரையில இருந்து கொஞ்சம் உயரத்துல வந்து அமைக்கும். கூட வந்து தரையில இருந்து ஒரு குறைந்த உயரத்திலேயே கட்டும். இது ஒரு

0: பனம்பருக்க காலத்துல 2 முதல் 4 முட்டைகளை இடும். இந்த செம்மஞ்சள் பாப்லார் பாத்தீங்கன்னா நம்ம காட்டு சூழல் அமைப்புல முக்கிய பங்கு வகிக்கிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பூச்சிகளை உண்ணும், அது மூலம் அவற்றின் எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்தும். பழங்களையும் உண்ணும், அது மூலம் அது விதை பரவலுக்கு உதவுகிறது. இதனால நம்ம காடுகளின் இயற்கை வந்து பாதுகாக்கப்படுகிறது. எனவே இந்த பறவையை பாதுகாப்பது அது வாழும் காடுகளை பாதுகாப்பதற்கு சமமாகும்.
1: இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர்பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் தேசிய வேளாண் காடுகள் கொள்கை தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இரண்டாம் பகுதி இடம்பெற கேட்கலாம். கிராமிய பாடல் மற்றும் தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். நேரம் 7:00.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
3: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தை முன்னிட்டு பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: இன்டர்நேஷனல் ட்ரக் அபியூஸ் டே ரொம்ப வேஸ்டான ஒரு டாபிக். இன்டர்நேஷனல் ட்ரக் அபியூஸ் டே என்ன ரீசன்னால வந்து என்னன்னா, இப்ப இந்த ட்ரக் அபியூஸ்ங்கிறது வந்து என்னன்னா, ஜாஸ்தியா நம்ம இதை பத்தி பேசுறோம்னு பாத்தீங்கன்னா, இது இன்டர்நேஷனல் ட்ரக் அபியூஸ் டேவும் இப்போ ரீசெண்டாக வந்தது இதானது தான். ஒரு வித்தின் டிகேட்குள்ளே வந்து என்னன்னா கொண்டு வந்தது தான். ஏன் வந்து ட்ரக் அபியூஸ் இதாகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி இப்போ ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியான இந்தியாவில் வந்து என்னன்னா ட்ரக் அபியூஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரக் அபியூஸ் இருக்குது, இன்னும் ஜாஸ்தியாகவே ஆகிட்டுருக்கு. ஆஃப்டர் கோவிட் அது வந்து என்னென்னா குறையும்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம். எல்லாரும் பயந்துருவாங்க, ஜனங்கள்லாம் பயந்துருவாங்க, தேவையில்லாமல் அன்னெசரி இதுக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்கன்னு நினச்சது. பட் ஆனால் குறையில, இன்னுமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இன்னுமே ஜாஸ்தி ஆகிட்டு தான் வருது. நான் ஆப்வியஸ்லி நான் பேர் எதுவும் எந்த ஒரு ட்ரக்கோட பேரையும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஆனால் ட்ரக் அபியூஸ்னால என்னென்ன பாதிப்படையும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இப்போ நீங்கள் வந்து என்னென்னா முன்னாடி இருந்தே குடிப்பழக்கம் சிகரெட்டு ஸ்மோக்கிங்கு இதெல்லாம் ட்ரக்ஸான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஆப்வியஸ்லி இது எல்லாமே ட்ரக்ஸ் தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம கான்ஷியஸாக அஃபெக்ட் பண்ணி நம்ம பண்ணக்கூடாத ஒரு விஷயங்களாவோ இல்லை நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயங்களை பண்ண விழுத்து உண்டுதோ அது எல்லாமே ட்ரக் தான். அது எதிர்மணியாக கூட இருந்துட்டு போகலாம். இப்போ வந்து என்னென்னா ட்ரக் அபியூஸ் பற்றி பேசுகிறோம். ட்ரக்ஸில் வந்து என்னென்னா இப்போ குடிப்போ ஒருத்தன் ப்ராப்பராக குடிச்சிட்டே இருக்கிறான், அதனால வந்து அவனுக்கு லங் அஃபெக்ட் ஆயிரும், லிவர் அஃபெக்ட் ஆயிரும், கிட்னி அஃபெக்ட் ஆயிரும், இதெல்லாம் நம்மளால் சொல்லலாம். ஆனால் அதனால் மென்டலி அவங்க பாடியிலையும் என்னென்ன அஃபெக்ட் ஆகும்னு பார்க்கணும். இப்போ ஸ்மோக் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு லங் கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்தால் லங் கேன்சர் வரும். இப்போ ஆனால் ஒரு சில பேர் டிபேட்டுக்கு வருவாங்க, நான் 60 ஸ்மோக் பண்ணுறேன், எனக்கு லங் கேன்சர் எதுவும் வந்ததில்லை, நான் 50 ஸ்மோக் பண்ணுறேன், எனக்கு லங் கேன்சர் வந்ததில்லை. அப்படி சொல்கிறவங்க எல்லாருக்குமே என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க லங் கேன்சர் வரல, ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதே 60 வந்து என்னென்னா, மற்றவங்க ஸ்மோக் பண்ணாத இருக்கிறவங்க இருக்கிற நுரையீரலும் உங்ககிட்ட இருக்கிற நுரையீரலை கம்பேர் பண்ணும்போது என்னென்னா, உங்கள் நுரையீரல் ரொம்ப வீக்காக இருக்கும். அவங்களுக்கு ஒரு 70 தொடும்போது, ஆனால் அவங்க இது வரைக்கும் ஸ்மோக்கிங் பண்ணதே கிடையாது, அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு இருமல் சளி காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கலாம். அவங்களால அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும், அவங்களால அந்த இருமல் சளியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே 70 உங்களுக்கு இருமல் சளி காய்ச்சல் ஏதாவது வந்துச்சுன்னா

0: உங்க நுரையீரலால அந்த இருமல் சலியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரொம்ப வீக்கான நுரையீரலா இருக்கும், ரத்த கசிவு ஏதாவது வரலாம். பிரச்சனை வராத வரைக்கும் ஒன்றும் இல்லை. பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா சின்ன இருமல் சளி காய்ச்சல் கூட நுரையீரலால தாங்க முடியாமல் போகும். நுரையீரல் ஒன்ஸ் கெட்டு போனது கெட்டு போனது தான், சுருங்கினது சுருங்கினது தான். நுரையீரலை மட்டும் திரும்ப ரிவைவ் பண்ணிக்கவே முடியாது. டைம் ஆக நுரையீரல் இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கும். ஆல்கோஹால் நான் எடுத்துட்டு இருக்கேன், இத்தனை வருஷம் ஆல்கோஹால் எடுக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, 50 வருஷம் ஆல்கோஹால் எடுத்து ஒன்றும் ஆகாதவங்களும் இருக்கிறாங்க, 1 வருஷம் 2 வருஷம் மட்டும் ஆல்கோஹால் எடுத்து உயிர் போனவங்களும் இருக்கிறாங்க. உங்கள் உடம்பு எப்படி இருக்குங்கிறது வந்து யாருனாலையும் கணிக்க முடியாது, என்னாலையும் கணிக்க முடியாது, உங்களாலையும் கணிக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்க உடம்பு டிஃப்ரெண்ட். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுத்த ஜென்ரேஷன் வந்து இதை பார்த்து எதுவும் டெவலப் ஆகிடக்கூடாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இது தப்புன்னு தெரியணும், அதனால லைஃப் என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னு தெரியும், தன்னோட லைஃப் எவ்வளோ போகுதுன்னு தெரியணும், லிவர் கெட்டு போச்சுன்னா என்னென்ன வந்து உடம்புல பாதிப்பாகணுங்கிறதும் தெரியணும். லிவருங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நம்ம என்ன சாப்பிட்றோம், டேப்லெட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே லிவரில் தான் டீடாக்சிஃபை ஆகிட்டு வந்து திரும்ப வெளியில் போகும். அப்படி இருக்கும்போது லிவர் கெட்டு போயிருச்சுன்னா நம்ம உடம்புல வந்து புரோட்டீன் சக்தி குறைஞ்சி போயிடும். புரோட்டீன் இல்லைன்னா உடம்புல இருக்க ரத்த நாளங்களில் இருக்கிற நீர் எல்லாமே வந்து ரத்தத்துலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். கை கால் வீங்கிறது, வயிறு பகுதியில் வீக்கம் வர்றது, ஓப்பனாக சொல்லணும்னா ஒழுங்காக சிறுநீர் கூட கழிக்க முடியாத அளவுக்கு வந்து என்னென்னா பிரச்சனையே நடக்கும். மற்றவங்க உதவி இல்லாமல்
1: இதுவரை சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள் வழங்கும் பல்வேறு பயனுள்ள தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: அறிவுக்கு புலப்படாத அளவிலே அவர்கள் மற்ற குழந்தைகள் கற்பதைப் போன்று வேகமாக கற்றுக்கொள்ள முடியாமல் குறைந்த அளவிலேயே மிக மெதுவாக கற்றலிலே அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள். எனவே அதுபோன்ற குழந்தைகளை ஆட்டிசம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளை பேணி பாதுகாப்பதற்காக இந்த மென்டல் ரிட்ரடேஷன் அண்ட் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 1999 இந்திய அரசாங்கத்தினாலே பிறப்பிக்கப்பட்ட இந்த சட்டத்தின் மூலமாக எவரெல்லாம் தங்களுடைய கற்றல் குறைபாடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முழுமையாக பாதுகாப்பு அளித்து அவர்களுக்கென பிரத்யேகமாக சிறப்பு வகுப்புகளை கொண்டிருக்கிற பள்ளிகளை ஏற்படுத்தி அதை நிர்வகித்து அதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல முறையிலே கல்வி ஏற்படுத்தி தருவதும் அந்த கற்றல் குறைபாடு உள்ளவர்களை மேம்படுத்தி அதற்கு பின்னர் அவர்களுக்கென பிரத்யேகமாக தொழில்களை அமைப்பதற்கும் அல்லது வேலைகளை அவர்கள் பணியை செய்வதற்கு தகுந்த பணிகளை ஏற்படுத்தி தருவதற்கும் பல்வேறு சட்டங்களையும் பல்வேறு நடைமுறை செயல்பாடு உள்ள திட்டங்களையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இதுபோன்ற பல்வேறு விதமான சட்டங்கள் மூலமாக இந்த மனநலம் குன்றியவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சட்டங்களை மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கருதப்படுபவர்கள் மனநலத்தை தாங்கள் எப்படி நல்ல முறையிலே பேணுவது என்பதை அறியாதிருப்பவர்கள் மற்றும் தங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது தங்களுடைய சுற்றுச்சூழலிலே இருப்பவர்கள் யாருக்காவது இதுபோன்ற மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்குமேயானால் அவர்கள் நிச்சயமாக மருத்துவரையோ அல்லது அருகிலுள்ள மருத்துவமனைகளையோ அணுகி இது பற்றி தகவல் தெரிவிக்க வேண்டியது. காரணம், மனநலம் குன்றியிருப்பவர்கள் தங்களுக்கு தேவையான சிகிச்சைகளை தாங்களே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்திலே அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த முறையிலே சிகிச்சை பெறுவதற்கும் அவர்களால் மற்ற எவருக்கும் எந்தவிதமான இடையூறும் ஏற்படுத்தாத வண்ணம் அதனை உரிய மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு மருத்துவரையோ அல்லது மருத்துவமனைகளையோ அணுகி இது குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் மூலமாக தக்க மருத்துவ சிகிச்சைகளை பெறுவதற்கு ஏற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக இந்த சட்டத்திலே வழிவகை செய்திருக்கிறார்கள். ஆக மென்டல் ஹெல்த் ஆக்ட் 2017 அதாவது மனநலம் பேணுகின்ற இந்த சட்டம் 2017 இந்திய அரசாங்கத்தினாலே ஏற்படுத்தப்பட்டு மனநலம் குன்றியவர்களுக்கான பல்வேறு உதவிகள் மற்றும் அவர்கள் கற்பதற்கு வழிவகைகள் தங்களுடைய திறன்களை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமுதாயத்திலே அவர்களும் ஒரு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற பட்சத்திலே அவர்களுக்கு உண்டான உரிமைகளை அவர்கள் பெறுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக இந்த மாற்றுத்திறனாளிகள் சட்டத்திலே

0: தனியாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சட்டத்தை ஏற்படுத்தி அதனை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அனைவரும் அந்த சட்டத்தின் மூலமாக மற்றவர்களுக்கும் இது குறித்து எடுத்து கூறி அவர்கள் மனநலம் குன்றியவர்கள் தக்க சிகிச்சையும் மற்றும் பாதுகாப்பும் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்வோமாக.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள் வழங்கிய பல்வேறு பயனுள்ள தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: காலைக்கதிர் நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேர்களை நினைவூட்டுகிறோம். இன்று காலை 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம் இடம்பெறும். இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் தலைப்பு உங்களது ஆரோக்கியமான காலை உணவு. தலைப்பு மீண்டும் உங்களது ஆரோக்கியமான காலை உணவு. இந்த தலைப்பை ஒட்டிய உங்களுடைய கருத்துக்களுடன் உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு மகிழலாம். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மாறிவரும் உலக சூழலில் தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய பாதுகாப்பு தொடங்கி வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் வரை அனைத்து சவால்களை எதிர்கொள்வதிலும் அந்த நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். வளரும் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பாதுகாப்பான அனைவரையும் உள்ளடக்கிய உலக நாடுகளின் பங்களிப்பிற்கான முயற்சிகள் இந்தியாவின் தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான அந்நாட்டு குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின்போது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியான புதிய வாய்ப்புகள் மற்றும் வலுவான தொடர்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக திருமதி நிர்மலா சீதாராமன் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக அளவு வரி விதித்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் மற்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் ஆகியோரை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையின்போது அடுத்த மாதம் 24 இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இதனிடையே செர்ஜியோ கோர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையே வலுவான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துவதுடன் இருதரப்பு நல்லுறவை குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேம்படுத்தும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் அமையும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்.

0: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அண்டை நாடு தனது தோல்விகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை மறைக்கும் வகையில் வேண்டுமென்றே தவறான கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் எழுந்துள்ள சூழல், அந்த பகுதியில் நீண்டகால அடிப்படை உரிமைகள் மறுப்பு, பொருளாதார புறக்கணிப்பு போன்ற பாகிஸ்தானின் செயல்பாடுகளால் ஏற்பட்டிருப்பதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் நிலவும் சூழல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இந்தியாவின் 10 கப்பல்கள் பாரசீக வளைகுடா பகுதியில் இருந்து புறப்பட தயாராக உள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த வர்த்தகம் சென்ற நிதியாண்டின் கடைசி காலாண்டில் 5.4% அதிகரித்திருப்பதாக நித்தி ஆயோக் துணைத்தலைவர் டாக்டர் அசோக் குமார் லாகிரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான காலாண்டு அறிக்கையை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாட்டின் இறக்குமதி இந்த காலாண்டில் 6.5% அளவுக்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தற்காலிகமானது என்றும் விரைவில் அமைதி ஏற்படும் என்றும் திரு அசோக் குமார் லாகிரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் பயிற்சி மையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இரு தினங்களுக்கு முன்பு லக்னோவில் பயிற்சி மையம் செயல்பட்டு வந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். வர்த்தக கட்டிடங்களில் தீ தடுப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்யுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அயோத்தி ராமர் கோவிலின் நன்கொடை வசூல் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்திய 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேச கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சஞ்சய் பிரசாத்திடம் இந்த குழுவின் தலைவர் திரு விஜய் விஸ்வாஸ் பந்த் அறிக்கையை தாக்கல் செய்தார். இது முதல் நிலை அறிக்கை என்றும் விரிவான அறிக்கை பின்னர் தாக்கல் செய்யப்படும் என்றும் திரு விஜய் விஸ்வாஸ் தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவிலில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. கடலோர கர்நாடகம், கொங்கன், கோவாவில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. மொஹரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு மணி 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை மணி 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28ஆம் தேதி இரவு மணி 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11 மணிக்கு எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரான் ஆதரவுடன்

0: ஹாட்ரிக்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊடி FM 101.8. நேரம் 7:25. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நில்கிரீஸ்.

குட் மார்னிங் நீல் கிரேஸ் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் புத்துணர்ச்சி தரும் புதிய பாடல்கள் உங்களுக்காக. முதல் பாடலாக கூலி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கேட்ட பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நெல்கிரீஸ்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: கேட்ட பாடல் டிராகன் திரைப்படத்திற்காக ஒலித்தது.
1: இன்று ஜூன் 24. பாட்டும் மெட்டும் தங்களுடைய பிறந்த நாளை ஒரே நாளில் கொண்டாடுகின்றனர்.

என்று டிஎம்எஸ்ஸின் குரல் எங்கெல்லாம் கேட்கிறதோ அப்பொழுது நம் மனக்கண்ணில் விரிவடைவது அப்பாடலுக்கு உயிர் கொடுத்த எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் தான். தமிழ் திரையுலகில் இணைந்தே பயணித்து ஓர் இசை சாம்ராஜ்யத்தை நடத்திய இவ்விரு ஜாம்பவான்களின் பிறந்த நாளும் ஒரே நாளில் வருவது என்பது தற்செயலா இல்லை முன்னரே முடிவு செய்யப்பட்டதா என்பதை உங்களுடைய யூகத்திற்கே நான் விட்டுவிடுகிறேன். கண்ணதாசன் அவர்கள் தனது பேட்டிகளில் வியட்நாம் வீடு திரைப்படத்தில் கே வி மகாதேவன் இசைக்கு அவர் எழுதிய பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா என்ற பாடலின் தொடக்க வரியை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை நினைத்தே எழுதியதாக பகிர்ந்திருப்பார். மெல்லிசை மன்னர் பிறந்தது பாலக்காட்டில் என்பது நமக்கு தெரியும். இசை ஜாம்பவானாக இருந்தாலும் யாருடைய மனதையும் புண்படு

தாமல் அனைவரையும் அன்பால் அணைக்கும் அன்பர். குழந்தை போல பேச்சு மட்டுமல்ல, குழந்தை போல மனமும் கொண்டவர் MSP. அதனால்தான் அவரை பாலக்காட்டு அப்பாவி ராஜாவாக கண்ணதாசன் எழுதினார். ராகங்கள் 16, ராகங்கள் 16 உருவான வரலாறு என்ற பாடல் வரிகளும் அவரிடமிருந்து தோன்றியதுதான் என்பார் கண்ணதாசன். மெட்டுக்கு பாட்டோ இல்லை பாட்டுக்கு மெட்டோ, கண்ணதாசனும் MS விஸ்வநாதனும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவரில்லை. அவரவருடைய பாணியில் அவரவருடைய வெற்றியை என்றுமே சேர்ந்தே உறுதி செய்தனர். காலம் இருக்கும் வரையிலும் கண்ணதாசனும் MS விஸ்வநாதனும் நம் மனத்தை என்றுமே தாங்கி பிடிப்பார்கள். இன்று ஜூன் 24, கவி பேரரசர் கண்ணதாசன் மற்றும் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களின் பிறந்த நாள்.

0: FM 101.8 இது
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா கீழே சத்தம்
3: பேசிட்டு இருக்கீங்க மாமா?
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ் நிகழ்ச்சியில் இதுவரை புத்துணர்ச்சி தரும் புதிய பாடல்களை கேட்டு ரசித்தோம். தொடர்வது
4: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்

பட்டினப்பாக்கத்து பெருமாளிகையில் பூக்கள் குவிந்து பொழுது விரிந்து கொண்டிருந்த இதே வேளையில்தான் இளங்குமரன் ஆலமுற்றத்து கடல் ஓரமாக நீலநாகமரவருடன் நடந்து கொண்டிருந்தான். அங்கே நெய்தல் நிலத்து கழிமுகங்களில் மலர்ந்திருந்த தாழம்பூக்களின் மனத்தை நுகர்ந்த போது, இந்த தாழம்பூக்களின் மனத்தையே நான் அடிக்கடி உணர நேர்கிறதே என்று நினைத்து தனக்குத்தானே மெல்ல சிரித்துக் கொண்டான் அவன். உலகத்து பூக்களிலும் அவற்றின் மனத்திலும் நாங்குரடிகள் தெய்வத்தையே பார்க்கிறார். நானோ இவ்வளவு நாள் கற்ற பின்னும் பழைய மனிதர்களையும் பழைய உறவுகளையும் பழைய நினைவுகளையும் தவிர வேறு எதையும் இவற்றின் மனத்தில் காண முடியவில்லையே என்று எண்ணிய போது இளங்குமரனுக்கு ஏக்கமாகத்தான் இருந்தது. வாசனையின் வழியே மனம் போகக்கூடாது என்பதைதான் அவன் கற்றிருந்த தத்துவங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தன. அவனோ கால்கள் நடந்த வழி மனமும், மனம் நடந்த வழியே கால்களும் செல்லாமல் இரண்டும் வேறு வேறு வழிகளுக்கு முரண்டிக் கொண்டு போகிற வேதனையை இன்று அதிகாலையில் உணர்ந்தான். நீராடி தூய்மை பெற்று திரும்பிய போது மனமும் கால்களும் ஒரே வழியில் நடக்கும் ஒருமை நிலையோடு அவன் நீலநாக மரவருடன் படைக்கல சாலைக்குள் நுழைந்தான். புனலாடி குளிர்ந்த உடம்பினாலும் தியானத்தினாலும் மனம் தூய நினைவுகளிலும் மூழ்கியிருந்தது. பழைய கலக்கம் இல்லை. அவர்களை எதிர்பார்த்து அப்போது ஓவியன் மணிமார்பனும் அவன் மனைவியும் படைக்கலச்சாலையில் வந்து காத்துக் கொண்டிருந்தார்கள். நீலநாகமரவர் மணிமார்பனை கண்டதுமே அடையாளம் புரிந்து கொண்டார். பாண்டிய நாட்டு பிள்ளையாண்டானா, எப்பொழுது வந்தாய் என்று அன்போடு அவனை விசாரித்தார் நீலநாகமரவர். மனைவியோடு இந்திர விழா காண வந்திருப்பதை இவரிடம் கூறினான் மணிமார்பன். எங்கே தங்கியிருக்கிறாய் தம்பி என்று மேலும் கேட்டார் அவர். இளவந்திகை சோலையின் மதிர்புறத்தில் உள்ள ஓர் அறக்கோட்டத்தில் தங்கியிருப்பதாக கூறினான் அவன். அதை கேட்டதும் அவர் முகம் கலக்கத்தை காட்டியது. இந்த ஊரில் உனக்கு பழைய பகைவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டிருந்தும் நீ இப்படியெல்லாம் பொது இடங்களில் தங்கலாமா? முன்பாவது நீ தனிக்கட்டை, இப்போது உன்னை பற்றி கவலைப்படவும் நீ கவலைப்படவும் இந்த பெண் இருக்கிறாளே. முதலிலேயே இங்கு வந்து தங்கியிருக்க கூடாதோ? இப்போதும் ஒன்று கெட்டுவிடவில்லை. இளவந்திகை சோலைக்கு போய் உங்கள் பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இன்று மாலைக்குள் இருவரும் இங்கே வந்து விடுங்கள். இந்திர விழா முடிந்து ஊர் திரும்புகிறவரை இங்கேயே தங்கலாம் என்றார் நீலநாகமரவர். அப்படியே செய்வதாக இணங்கினான் மணிமார்பன். சிறிது நேரம் அவர்களோடு உரையாடி கொண்டிருந்துவிட்டு இளங்குமரனும் நீலநாகரும் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினர். செய்ய வேண்டிய வழிபாடுகளையும் நியமங்களையும் முடித்துக்கொண்டு அன்று காலையிலேயே சமயவாதத்துக்கு புறப்பட்டு விட்டான் இளங்குமரன். புறப்படும்போது நீலநாகர் எச்சரித்தார். நேற்றைய அனுபவத்தை மறந்துவிடாதே, கவனமாக நடந்து கொள். ஒவ்வொரு வினாடியும்

நான் உனக்கு துணையாயிருப்பது என்பது இயலாத காரியம். நான் ஒரு வினாடி சோர்ந்திருந்தால் அந்த ஒரு வினாடியை பயன்படுத்திக் கொண்டு உன் பகைவர்கள் உனக்கு எவ்வளவோ செய்துவிடலாம். இதை கேட்டு இளங்குமரன் மெல்ல சிரித்தான். அறிவுடையவனுக்கு அந்த அறிவே பெரிய அரண் என்று நீங்கள்தானே நேற்று கூறினீர்கள். அதை நம்பிதானே தனியாகப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். இன்று நடந்தே புறப்பட்டு செல்வது என்று தனக்குள் நினைத்திருந்தபடியே செய்தான் அவன். வேடிக்கை, விளையாடல், கலை, களிப்பு என்று இந்திர விழா கூட்டம் பலவிதமான நுகர்ச்சிகளில் சிதறியிருந்தாலும், அறிவில் இன்பம் காணுகிற கூட்டம் நாளங்காடியில் ஒரு மூலையிலிருந்து அந்த அறிவு போர்க்களத்தில் கூடியிருந்தது. இந்திர விழாவின் இரண்டாவது நாள் காலையாகிய அன்று பூத சதுக்கத்தில் படையில் இடுவோர் பாடுகிடப்போர் கூட்டம் மிகுதியாய் இருந்தது. அதனால் நேரம் காலையாயினும் சமயவாதிகளை சுற்றிலும் கூட கூட்டம் அதிகமாயிருந்தது. இளங்குமரன் அந்த கூட்டத்தில் நுழைந்து தன் கொடியை ஊன்றிய போது கூடியிருந்தவர்களிடம் பெரிதும் ஆர்வம் பிறந்தது. அவர்களில் பலர் முதல் நாள் அவனுடைய வாதத்தில் திறமை கண்டதன் காரணமாக இன்றும் இதை காணலாம் என்னும் ஆவலால் வந்தவர்கள். கூட்டத்தில் ஒரு பகுதியினர் இளங்குமரன் உள்ளே நுழைந்து கொடி ஊன்றியதும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து அவனை வரவேற்றதிலிருந்தே அந்த ஆர்வம் புலப்பட்டது. அன்றைக்கு இளங்குமரனுக்கு வாய்த்த முதல் எதிரி ஒரு சாங்கியனாக அமைந்தான். தத்துவங்களில் மிகவும் வல்லவனாகிய அந்த சாங்கியன் மிடுக்காக நடந்து சிரித்து கொண்டே இளங்குமரனுக்கு எதிரில் வந்து தன் கொடியை நட்டான். அவனுடைய சிரிப்பு, நீ என் தத்துவங்களுக்கு முன்னால் வெறும் சிறு பிள்ளை, உன்னை வெல்வதற்கு என்று எனக்கு தனி முயற்சி எதுவும் வேண்டியதில்லை என்று இளங்குமரனை எள்ளி நகையாடுகிற விதத்தில் தெரிந்தது.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: சிகரம் தொடு.
1: நேர்களை, இன்றைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில் உதகை அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயராமன் அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: அகில இந்திய வானொலி நிலையம் உதக மண்டலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிகரம் தொடு நிகழ்ச்சியின் மூலம் நாம் இன்று கேட்கவிருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
3: உலக நாடுகள் தரும் கல்வி மற்றும் ஊக்கத்தொகைகள். சரிங்களா? சோ இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா, தங்களது அடுத்த 25-50 ஆண்டுகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள், அதே மாதிரி நாட்டோட வளர்ச்சி, தொழிற்சாலை உருவாக்கம், அது மட்டும் இல்லாம விவசாயம், அது மட்டும் இல்லாம உயர்கல்வியை வடிவமைத்து வருகிறது. சரிங்களா? ஆகவே உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா, அதற்கேற்றவாறு பாடத்திட்டங்கள், அது மட்டும் இல்லாம ஆராய்ச்சிகள், இதுக்கெல்லாம் வந்து நிதி ஒதுக்கி அதோட கொள்கைகளை வந்து வகுத்து வருது அப்படிங்கிறது இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. உலக நாடுகளோட ஊக்கத்தொகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, நார்த் அயர்லாந்து, இந்த நாடுகளோட ஒருங்கிணைந்த பகுதிகள், அது மட்டும் இல்லாம பல்கலைக்கழகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்திய மாணவர்களுக்கும், அது மட்டும் இல்லாம இந்தியா உள்ளிட்ட காமன்வெல்த் நாடுகளின் மாணவர்களுக்கும் நிறைய ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்குறாங்க. முக்கியமா வந்து கிரேட் ஸ்காலர்ஷிப், GREAT ஸ்காலர்ஷிப், அது மட்டும் இல்லாம சிவனிங் ஸ்காலர்ஷிப், அது மட்டும் இல்லாம அறிவியல் தொழில்நுட்பம் உயர்கல்வி பயில விரும்பக்கூடிய பெண்களுக்கென தனிப்பட்ட நிறைய ஊக்கத்தொகையும் வழங்கப்படுதுங்க. முக்கியமா வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் ஸ்காலர்ஷிப் ஃபார் உமன் இன் ஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப், அது மட்டும் இல்லாம இதுல வந்து இளநிலை யூஜி பிஜி வகுப்புகளும் படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கலாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஊக்கத்தொகைகள், முக்கியமா வந்து IELTS சொல்லக்கூடிய

0: அது மட்டும் இல்லாமல் டோஃபெல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் கேம்பிரிட்ஜ் டெஸ்ட் போன்ற ஆங்கில தேர்வுகளில் வந்து தகுதி பெறதுக்கு முக்கியமாக கட்டாயமாக்கப்பட்டுள்ளதுங்க சரிங்களா. இவற்றில் வந்து பெரும்பாலும் விமான கட்டணம், கல்வி கட்டணம், தங்கும் செலவுகள் என அனைத்தும் கிடைக்கப்பெறுதுங்க சரிங்களா. இவை பெரும்பாலும் முதுநிலை பட்ட படிப்புகளில் வந்து அதிகப்படியாக வழங்கப்படுது இளநிலை பட்ட படிப்புகளோட கம்பேர் பண்ணும்போது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் முதல்ல ஜனவரி 15 வரை காலகட்டத்தில் ஹங்கேரி நாட்டிற்கான ஊக்கத்தொகை அதற்கான விண்ணப்பங்கள்லாம் கூட பெறப்படுதுங்க சரிங்களா. தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கட்டணம், தங்குமிடம் இலவசமாக தராங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இளநிலை, முதுநிலை மற்றும் முனைவர் ஆராய்ச்சி வரையிலான ஊக்கத்தொகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மாணவ மாணவியர்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வருகிறதுங்க. கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து இதில் பயன்பட்டு வராங்க இந்த மாதிரியான இதில். அது மட்டும் இல்லாமல் ஜப்பான், தென்கொரியா, தைவான் பல்கலைக்கழகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி அண்ட் பிஜி இதுக்காக ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரை வழங்கப்பட்டு இதில் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விமான கட்டணம், கல்வி கட்டணம், தங்குமிடம் உள்பட்ட அனைத்தையும் ஃப்ரீயாக வழங்கிட்டு வராங்க சரிங்களா. இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் 200க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் வந்து இதில் ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கி படிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா, கனடா, அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஜி ஸ்டடீஸ்க்காக கல்வி உதவித்தொகைகள்லாம் வழங்கிட்டு வருது. முக்கியமாக வந்து கல்வி கட்டணம், தங்குமிட செலவுகள் என அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகைகளாக வந்து இந்த நாடுகள் வழங்கிட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் மிக சமீபத்தியமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை வந்து உயர்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூணு காரணங்கள் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா அதிக அளவிலான ஆங்கில வழி பட்ட படிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களை வந்து இன்னைக்கு அறிமுக தொடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வளர்ந்து வரக்கூடிய தொழில்துறைகள், அது மட்டும் இல்லாமல் நிறுவனங்கள், சேவைத்துறைகளை கணக்கில் கொண்டு அதிகப்படியான அயல்நாட்டு யங் இன்ஜினியர்ஸ் இளம் பொறியாளர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இந்த நாடுகளுக்கு தேவைப்படுறாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த வெளியிட்ட ஃபியூச்சர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் 2030 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன், அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் என்ற ஆய்வு அறிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி மற்றும் வேலையிடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல கல்ச்சர் மட்டும் இல்லாமல் பழமொழி பேசக்கூடிய பன்னாட்டு மனிதர்களின் கலவை சங்கமம் இனி தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மாணவர்கள் வந்து அதிகப்படியாக வந்து தன்னுடைய காலை ஊன்றி மிக அதிக அளவுல வந்து தன்னுடைய பணியை தொடங்கி இருக்காங்க.
1: வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு நன்றி, வணக்கம்.
2: இன்றைய வேலைவாய்ப்பு தகவல்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பொறியியல் மற்றும் பாதுகாப்பு பணிகளுக்கான அறிவிப்பு. பயிற்சி பொறியாளர், 9 காலியிடங்கள். பொறியியல் பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி July 1, 2026 மற்றும் இளநிலை மேற்பார்வையாளர், ஹவில்தார், 14 காலி பணியிடங்கள். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அவசியம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் July 1, 2026. தமிழ்நாடு கூட்டுறவு பயிற்சி சேர்க்கைக்கான விவரம். கூட்டுறவு மேலாண்மையில் முழுநேர பட்டய படிப்பு. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 20/7/2026 மாலை 5 மணி வரை. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் tncu.tn.gov.in. அடுத்ததாக திருப்பூர் மாவட்ட சுகாதார சங்கம். அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்களில் 97 மருத்துவ மற்றும் துணை பணியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்புகள். மொத்த காலி இடங்கள் 97 பணியிடங்கள். மருத்துவ அதிகாரிகள், செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி June 29, 2026. அடுத்ததாக TNPSC ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு CTSE. அறிவிப்பு எண் 04/2026. மொத்த காலி பணியிடங்கள் 476. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி June 25, 2026.
3: இதுவரை சிகரம் தொடு நிகழ்ச்சியில் உதகை அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயராமன் அவர்கள் வழங்கிய வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
4: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் வேலைவாய்ப்பு பற்றிய பல தகவல்களை கேட்கலாம் சிகரம் தொடு நிகழ்ச்சியில்.

0: கேட்ட பாடல் பைசன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெற்றது குட் மார்னிங் நெல்கிரேஸ்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சம்மியோ, தென்னிலாம் சம்மியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.
0: நேர்களை நம் சில நொடிகளில் அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: இரண்டு நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் பிறந்த தின உரை வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள்.
2: ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. பொருள் விடாமுயற்சி நிறைந்த அறிவு ஆகிய இரண்டையும் கொண்டு ஒருவன் இடைவிடாமல் செயலாற்றினால் அவனது குடிமறை மரபும் புகழும் உலகத்தாரால் உயர்த்தி பேசப்படும். எழுத்துலகின் பேராசான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதிய இந்த மறைமொழி நம் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு எவ்வளவு கச்சிதமாக பொருந்துகிறது பாருங்கள். காலத்தின் கரங்கள் எத்தனையோ மனிதர்களை துடைத்து எரிந்திருக்கின்றன. ஆனால் ஒரு சில மனிதர்களின் காலடி சுவடுகளை மட்டும் காலம் தன் நெற்றியில் அழியாத திலகமாய் வைத்துக் கொண்டாடுகிறது. அப்படி தமிழ் திரையிசையையும் தூய தமிழ் இலக்கியத்தையும் தன் பேனாவின் முனையால் அரியணை ஏற்றிய கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு பதிவு இது. கண்ணதாசன் என்ற பெயரை கேட்டதும் நம் நினைவுக்கு வருவது கவிதை. ஆனால் இந்த பெயருக்கு பின்னால் ஒரு எளிய கிராமத்து தமிழனின் ஆன்மா ஒளிந்திருக்கிறது. காரைக்குடிக்கு அருகில் உள்ள சிறுகூடல்பட்டி என்ற சிற்றூரில் 1927 ஜூன் மாதம் 24 சாத்தப்பன் விசாலாட்சி தம்பதியினருக்கு 8வது மகனாக பிறந்தார். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் முத்தையா. தமிழ் திரையுலகில் எத்தனையோ முத்துக்களை வாரி வழங்கப் போகும் ஒரு கவிஞனுக்கு பெற்றோர் முத்தையா என்று பெயரிட்டது காலத்தின் ஆகச்சிறந்த முரண்நகை அல்லவா? வறுமையின் காரணமாக சிறுவயதிலேயே 700 ரூபாய்க்கு தத்து கொடுக்கப்பட்டார். அங்கே அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் நாராயணன். ஆனால் அவர் சென்னை என்னும் மாயாபுரிக்கு வந்து திரையுலகில் தன் பேனாமுனையை சீவியபோது தனக்குத்தானே சூடிக்கொண்ட பெயர்தான் கண்ணதாசன். கண்ணனுக்கு ஒரு தாசன், கவிதைக்கு அவன் அரசன். கண்ணதாசன் அவர்களின் திரையுலக பிரவேசம் என்பது சாதாரணமானது அல்ல. 1949 கன்னியின் காதலி என்ற திரைப்படத்திற்காக கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்ற வரியை அவர் எழுதியபோது அது அந்த திரைப்படத்திற்கு மட்டுமல்ல சோர்ந்து போயிருந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமான ஆகச்சிறந்த ஊக்கமருந்தாக அமைந்தது. கண்ணதாசனின் ஆகப்பெரிய தனித்துவம் என்ன தெரியுமா நேயர்களே? அவர் தமிழை தடிமனான அகராதிக்குள் சிறை வைக்கவில்லை. சங்க இலக்கியங்களையும் கம்பனின் நயத்தையும் காவியங்களின் ஆழத்தையும் சாமானிய மனிதன் அருந்தும் தேநீர் கோப்பைகளுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். காதலை அவர் பாடினால் அங்கே மலர்கள் பேசும். தத்துவத்தை பாடினால் அங்கே மரணம் கூட மண்டியிடும். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை தன் சொந்த வாழ்க்கையையே ஒரு திறந்த புத்தகமாக மாற்றி நமக்கு கற்றுக் கொடுத்தார். வனவாசம் மற்றும் மனவாசம் ஆகிய தன் சுயசரிதைகளில் நான் தவறு செய்தேன், மது அறிந்தினேன், என்னைப்போல் யாரும் கெட்டுப்போகாதீர்கள் என்று பொதுவெளியில் ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் அந்த கவியரசனை தவிர வேறு யாருக்கும் வராது. அதனால்தான் அவர் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் மற்றும் இயேசுகாவியம் ஆகியவை மதங்களை கடந்து மனிதத்தை வளர்க்கும் காலப்பேழையாக இன்றும் திகழ்கின்றன. நேயர்களே, கவியரசு கண்ணதாசன் காதலை பாடிய விதம் அசாத்திய அழகியல் நிறைந்தது. இன்று நாம் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதற்கு காதல் வரிகளை தேடி அலைகிறோம். ஆனால் அன்றைக்கே பெண்களின் மனதை, அவர்களின் வெட்கத்தை, காதலின் தவிப்பை தன் வரிகளில் மந்திரப்பூக்களாக தூவியவர் அவர். ஒரு பெண் தன் காதலனின் நினைவால் தவிப்பதை நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில் எப்படி வடித்தார் பாருங்கள். அழகிய கண்கள் நெஞ்சை கவர்ந்தது ஏனோ, நளினமான கைகள் தொட வந்தது ஏனோ, மறைந்திருந்தாலும் உன்னை காணச் செய்ததேனோ, மறக்கச் சொன்னாலும் நெஞ்சம் மறப்பதில்லை ஏனோ. அதேபோல பாசமலர் என்றும் திரைப்படத்தில் அண்ணன் தங்கை பாசத்தின் இலக்கணமாக அவர் எழுதிய வரிகள் இன்றும் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு திருமண வீடுகளிலும் ஒலிக்கும் கண்ணீர் சாசனம். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள் என்ற வரிகள். பொதுவாக கண்ணதாசன் என்றால் சோகப்பாட்டும் தத்துவப்பாட்டும் மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆனால் மனிதர்களின் போலித்தனத்தையும் இந்த உலகத்தின் அறியாமையையும் நகைச்சுவையாக நையாண்டி தொனியில் சாடுவதில் அவர் மிகச்சிறந்த வல்லுநர். இன்றைய அவசர உலகில் மனிதர்கள் பணத்தில் பின்னால் ஓடுவதையும் உறவுகளை தொலைப்பதையும் காதலிக்க நேரமில்லை படத்தில் எவ்வளவு யதார்த்தமான நகைச்சுவையோடு சொன்னார் பாருங்கள். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, இதை பார்த்து ரசிப்பவர் பக்கத்திலே, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை வைப்பதே துன்பமடா மனிதன் மாறிவிட்டான் காலத்திலே. அதுமட்டுமா, மனிதர்கள் தங்களை பெரிய புத்திசாலிகள் என்று நினைத்து கொண்டு செய்யும் முட்டாள்தனங்களை சந்திரபாபுவின் குரலில் கவியரசு வடித்த வரிகள், நான் ஒரு முட்டாளுங்க, அதை நல்லா படிச்சவங்க நாலு பேர் சொன்னாங்க, எப்படியோ வாழ நினைச்சேன், இப்போ இப்படி வந்து நிக்கிறேங்க என்று மனிதர்களின் குண மாறுபாடுகள் அன்றைக்கே தன் எளிய நையாண்டி வரிகளால் செதுக்கிச் சென்ற தீர்க்கதரிசி நம் கவியரசு. கண்ணதாசன் என்ற பெயரோடு எப்போதும் பிரிக்க முடியாத மற்றொரு பெயர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். இவர்கள் இருவரின் கூட்டணியும் ஏவிஎம் ஸ்டுடியோவின் அந்த பாட்டுப்பதிவு அறைகளும் தமிழ் திரையிசையின் பொற்காலம். எம் எஸ் வி சார் ஹார்மோனியத்தில் கை வைத்தால் கவியரசின் பேனாவிலிருந்து வார்த்தைகள் கங்கையைப் போல கொட்டும். ஒரு முறை எம் எஸ் வி மிக கடினமான தாறுமாறான ஒரு மெட்டை கொடுத்து, கவிஞரே இதற்கு பாட்டெழுதுங்கள் பார்ப்போம் என்று சவால் விட்டாராம். கவியரசு மென்னகை புரிந்தார், பேனாவை எடுத்தார். அந்த மெட்டின் வேகத்திற்கு இணையாக 5 நிமிடத்தில் உலக தத்துவத்தை எழுதி முடித்தார். அந்த பாடல்தான் பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் வந்த புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக என்பது. அவர்கள் இருவருக்குள் இருக்கும் அந்த தொழில்முறை புரிதலும் பரஸ்பர மரியாதையும் தான் தமிழ்மொழிக்கு எண்ணற்ற முத்துக்காவியங்களை வாரி வழங்கியிருக்கின்றன. மனித மனம் எப்போது சோர்ந்து போகிறதோ அப்போதெல்லாம் கண்ணதாசன் ஒரு மனநல மருத்துவரைப் போல தன் வரிகளால் மருந்திட்டார். நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்தில் அவர் எழுதிய வரிகள் தோல்விகளால் துவண்டு கிடக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புதிய விடியல். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை என்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை இதைவிட யாரால் அழகாக சொல்லிவிட முடியும் நேயர்களே? அதேபோல சுமைதாங்கி திரைப்படத்தில் அவர் எழுதிய இந்த வரிகள் இன்றும் நம் இதயங்களின் பாரத்தை இறக்கி வைக்கும் சுமைதாங்கிகள். மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று. 1981 அக்டோபர் 17 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் அந்த கவி சக்கரவர்த்தியின் மூச்சு நின்று போனது. ஆனால் அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் 3 திரைப்படத்திற்காக அவர் எழுதிய அந்த இறுதிப் பாடல் தமிழ் அன்னைக்கு அவர் சூட்டிய ஆகச்சிறந்த மகுடம். கண்ணே கலைமானே, கன்னிமயில் என கண்டேன் உன்னை நானே, காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். அந்த வரிகளின் மென்மையும் அதில் கவியரசு கையாண்ட தமிழ் அழகியலும் அவர் விடைபெறும்போதும் தமிழை எவ்வளவு ஆழமாக காதலித்தார் என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளது. அவரே ஒருமுறை கம்பீரமாகச் சொன்னார், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று. ஆமாம் கவியரசரே, உங்களுக்கு மரணமே இல்லை. பிறக்கும் குழந்தைக்கு தாளாட்டாய், வளரும் இளைஞனுக்கு காதலாய், சோர்ந்து விழும் மனிதனுக்கு தத்துவமாய், வயோதிகத்தின் அமைதியாய், தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட உங்களை எப்படி காலம் மறக்கும். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பிறந்த என் நன்னாளில் அவர் தந்த வரிகளை நெஞ்சில் ஏந்தி, நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா என்ற பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம் இலக்கை நோக்கி பயணிப்போம்.
1: காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன், கவியரசர் கண்ணதாசன் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நேரம் சரியாக 8:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: டீ
1: கடி
2: பேச்சு
1: நகைச்சுவை நிகழ்ச்சி.
2: நேயர்களே, டீ கடி பேச்சு நிகழ்ச்சியில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் கற்பனையே. சிரிப்போம், சிந்திப்போம்.
3: சென்ற வாரம்
4: ஏண்டா வெற்றியோ, நீ அண்ணன் பக்கத்துல வாடா. ஏண்டா இன்னுமா நீ பழசெல்லாம் முச்சூடு ஞாபகம் வச்சிட்டு இருக்கிற நீ. நீ வேணா என்ன பார்த்தோன்ன எல்லாத்தையும் மறந்துருக்கலாம். பட்ட எனக்கு தான் அதோட வேதனையும் வலியும் தெரியும். எவ்வளவு கெஞ்சி பார்த்தா நான் உங்ககிட்ட கேட்டியா விட்டியா? எதை மறக்க சொல்ற நீ? என்ன எதை கேட்டாலும் நீதி நியாயத்தை சொல்லி சொல்லி சொல்லியே என் வாழ்க்கையவே நீ சீரழ. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அண்ணன் விட்டுரு விட்டுருன்னு, நீ என்ன இதையே புடிவாதமா புடிச்சிட்டு இருக்க நீ? ஏண்டா எதுவா இருந்தாலும் சரிடா, நம்மளால இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாதுரா, பாதிக்கப்படக்கூடாது சரியா?
5: கருத்தோடு போலீஸ் மாட்டிக்காதீங்க.
4: சரி, இப்பத்திக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுபடணும்னா கொஞ்ச நாள் வெற்றிமணி நேசமணியா மாறணும். மாறலாம், மாத்திக்கலாம்.
6: என்னமோ இந்த மனுஷன் நடந்துக்கிற விதம், போகிற போக்கு, குத்தி இருக்க கம்மலு, எதுவும் சரியில்லை.
1: இனி இந்த வாரம்
6: ஏனுங்க ஏனுங்க ஏனுங்க. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. அந்த பாட்டி விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வம்பு பண்றதுக்காக இத்தனையும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி அங்க எங்கயாவது போயிட்டு வந்தீங்களா? என்ன,
4: என்னோட பாட்டி வீட்டுக்கு நானே போகணுமா?
6: என்னங்க முணுமுணுப்பு,
4: எல்லாம் என்னோட பேசிக்கிற. அதே என்ன இருந்தாலும் பாத்தியா, அந்த பாட்டி எவ்வளவு அன்பா நம்ம கிட்ட ஒரு பேச்சு பேசினாங்க. என்ன பார்த்தோன்னா அன்பா என்னென்ன கேட்டாங்க. சாப்பிடுறியான்னு கேட்டாங்க, உனக்கு சுகின் வாங்கி தட்டுமான்னு கேட்டாங்க, சுகின் புடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. இப்படி எல்லாம் அவங்க கேட்டாங்கல்ல, அப்ப அதெல்லாம் நம்ம மறக்க முடியுமா? அதே மாதிரி இந்த பாட்டி என் மேல எவ்வளவு அன்பா கேட்டுச்சு. அதே மாதிரி நீ ஒரு டீ போடுமா?
6: அங்கதான் எனக்கு சந்தேகமே வந்துச்சு. ஏன் இப்ப மாறிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
4: என்னது கண்டுபிடிச்சிட்டியா? ஐயோ, இவ கண்டுபிடிச்சிட்டாலும் என் பிளான் எல்லாம் என்ன ஆகிறது? மாட்டிக்குவோமா? சமாளிப்போம் சமாளிப்போம். அப்பாடா, நல்ல வேலை தப்பிச்சேன். நேசமணியோட இவங்களுக்கு அறிவு இருக்கும்னு நினைச்சேன், ஆனா அவனுக்கே பரவாயில்ல, இவங்களை விட கொஞ்சம் அறிவு அதிகமா தான் இருக்குது.
7: ஏண்டா, நம்ம ஒரு ஓனருக்கு விசுவாசமா இருந்தா அவங்க நமக்கு விசுவாசமா இருக்கணும்னு நமக்கு தெரிய வேண்டாம் வாடா ராமசாமி.
8: எப்படிரா ஓனர் எல்லாம் விசுவாசமா இருப்பாங்க, அடி பொழந்துட்டாங்களேடா.
9: பின்னால போஸ்ட் முட்டுல முட்டுல ஓபன் ஆயிருச்சு. பின் வாங்கிறவனா ரத்தத்தை கண்டாதான் மாமனு கோவம் வருமே.
10: வரணுமே,
9: கால இருக்கு ரெண்டு கட்ட வரலையும் அப்படியே பூஸ் பண்ணி கிருட்டு கிருட்டு கிருட்டு கிருட்டு கிருட்டு போய் தேம்பார் நடு முதல் ஒரு மிதி
11: அவங்களே
7: வாயில போட்டாங்களே. இன்னும் கடையே வெறிச்சு ஓடி கிடக்குது இன்னைக்கு. ஆமா, எங்க நம்ம நேசமணி என்ன சரஜக்கவையும் காணோம்.
8: அவங்க மட்டும் முன்னாடி காரட்டு வந்துட்டாங்கடா, நம்மள நடக்க விட்டாங்களேடா.
7: என்னடா நியூஸ் பேப்பர் எல்லாம் போட்டுக்கிறாங்க, என்னமோ போட்டுக்கிறாங்கடா. கொள்ளையன் தப்பி ஓட்டம்,
8: யாராது
7: தெரியல. நம்ம காரையும் திருநவனதான் கொள்ளையன் சொல்றாங்க போல இருக்கடா ராமசாமி.
8: சரி, அது ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போதே, வா டீ குடிக்கலாம்.
7: கண்டுபிடித்து தருவதற்கு நல்ல சன்மானம் எல்லாம் போட்டிருக்காங்கடா ராமசாமி.
8: நினைச்சா இப்படி அடி வாங்குவோம் தெரியாம போச்சேடா.
7: நமக்கு என்னைக்குமே தோல்வின்றது எழுதப்படாத விதியா இருக்கடா ராமசாமி.

0: என்ன பாக்குற துப்புறானேனா உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்பிட கூடாது பாரு அதான் நான் துப்புறேன் தோத்துக்கிட்டே இருக்கேடா ஜெயிக்கிறேன்டா ஜெயிக்கிறேன்
1: சரஜக்கா நேசமணி என்ன வெளியவே வரமாட்டிருக்கீங்க நேசமணி இது என்ன ஒரு தினசா இருக்கீங்க இன்னைக்கு என்ன லைட்டா தாடி எல்லாம் விட்டுருக்கீங்க ஒரு நாள் எப்படி உங்களுக்கு இவ்வளவு தாடி முளைச்சு
2: ஏனுங்க உங்களை பார்த்து இந்த பசங்களுக்கு பொறாம வந்துட்டு இருக்குதுங்க
3: இவனுங்க தான் அவனுக்கு ரெண்டு பேரா ராமசாமி குப்புசாமி இவனுங்களையும் பாக்கணுமே இவனுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமே
1: என்னடா அண்ணன் இப்படி இருக்கிறாரு பிரம்ம பிடிச்ச மாதிரி என்ன நேசமணினா ஒரு பட்டையும் கொட்டையுமா இருப்பீங்க இன்னைக்கு ஒண்ணுத்தையுமே காணோம் ஏதோ வித்தியாசமா எங்க இருந்தோ வந்த மாதிரி இருக்கீங்களே நேசமணி என்ன சரஜக்கதை அடிச்சாங்களே என்ன அந்த பாட்டிக்கிட்ட நிறைய வேற பேசுனீங்களே பாட்டிக்கிட்ட பேசினா தப்பு இல்ல பேத்திக்கிட்ட பேசினா தான் தப்புன்னு சொன்னீங்களே அதுக்கே நீங்க வாங்கிருப்பீங்கன்னு நினைச்சேன்
3: நானு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா தம்பி டவுனுக்குள்ள போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் மாறணும்னு நினைச்சா மாறிட்டேன்
4: ஏன்டா இது பேச்சே கொஞ்சம் தினசா இருக்குது
1: டேய் நம்ம காரை விட்டுட்டோம்ல அதனால நம்ம மேல கோவமா இருக்கிறான்னு நினைக்கிறேன்டா
4: அப்படின்ற
1: ஆமாடா
4: இவருக்கு அந்த அளவுக்கு கோபம்லாம் வருமாடா
1: மலக்கமா கோபம் வர அஞ்சு நிமிஷத்துல கழிச்சு பேசுவாரு இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையேடா
4: என்றா இது ஆளே பாக்க புதுசா இருக்கிறாரு காதுல கடுக்கன்னு டிரெஸ்ஸிங் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கேடா
1: என்ன நடந்துச்சுன்னு தெரியல எனக்கு போன வீட்டுல சரஜக்கா திருதுன்னு பாக்காம எங்களுக்கு ஒரு டீய போடுங்க
2: இன்னைக்குதான்ங்களுக்கே
1: தெரியுதாக்கோ
2: போக்கடா அந்த மனுஷனை கண் கொண்டு பாக்க முடியல காதுல கடுக்குன்னு காலில கொலை மாட்டிட்டு இருக்காரு
1: என்ன பேச பேச நியூஸ் பேப்பரை போய் கிளிக்கிறாரா டேய் பஜ்ஜி போறதுக்கு அவரே பேப்பரை கிளிக்கிறாரு பாரு நான் சொல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு கோவம் அடங்கிருனே
4: அது எதுக்கடா அந்த பேப்பரை கிளிக்கிறாரு
1: அவரு சன்மானம் வாங்கணும்னு நினைக்கிறாரா
4: ஓஹோ
2: நேத்தி நிறைய பாட்டையும் நாட்டம மாதிரி வேட்டையும் கட்டிக்கிட்டு பாக்கவே லட்சணமா இருப்பாரு இப்ப பாருடா எப்படி இருக்கிறாருன்னு
4: ஆமாமா பாக்கவே லட்சணமா இருந்தாரு என்றா இது
1: டீ கிடைக்கலன்னு என்ன வேணா பேசுவியா டீ குடிச்சா இன்னும் அழகா இருக்காருன்னு சொல்வியா நீ அவரை
4: சொல்லிட்டாலும் என்ன நேசமணினா என்ன ஆச்சு உங்களுக்கு
2: பாருடா ஏதாவது கேட்டா கூட பிரம்ம பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கழிச்சுதான் பேசுறாரு யோசிச்சு
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா போனமா வந்தமா நம்மளும் கொஞ்சம் வந்து மாறணும் இல்ல அதனால கொஞ்சம் மாறிட்டேன்
1: விண்டேஜ் கார தானே எடுத்துட்டு போங்க இவரு ஏதாவது தூக்கி வச்சுட்டாங்களா என்னடா
4: அதானே பழசு போயிட்டு புதுசு வந்த மாதிரி இருக்குதே
1: அதுதானே எனக்கும் புரியலையே
5: ஏ பல்லே பல்லே பல்லே
1: யாரு இது தூரத்துல இருந்து யாரு என்ற பேர் சொல்லி கூப்பிடுறது இந்த ஊர்ல நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா
5: ஏ என்ன தெரியல நான் தான் உன் குருவாயூர் பெரியப்பா
1: என்ற பெரியப்பாவா டேய் என்ற பெரியப்பாடா
4: டேய் அது உன்ற பெரியப்பாடா அது ஏதோ சிங்கடா ஏண்டா உன்ற குருவாயூர் பெரியப்பா எப்படா சிங் ஆனாரு
1: அவர் பேசித்தானே இருக்காரு அவரு எங்கடா சிங் பண்றாரு
4: டேய் தலையில ஏதோ கட்டி இருக்காரு அதெல்லாம் சிங் தாண்டா கட்டுவாங்க
1: தலையில செலந்தியா இருக்கும்னு நினைக்கிறேன்டா தள்ளி நின்று பேசலாம்டா ஆனா பெரியப்பா எப்போ வந்து உங்களை தேடாத நாள் இல்லையா நானு
5: நம்பல் இப்பதான் பஞ்சாப்ல இருந்து வரா
4: ஏண்டா குருவாயூர்ல இருக்காரு குருவாயூர்ல இருக்காரு குருவாயூர் பெரியப்பா அப்படின்னு பார்த்தா பஞ்சாப்ல இருந்து வரேன்றாரு
1: அதானே எதுக்கு பஞ்சாப் போனீங்க பெரியப்பா
6: ஹலோ ஹவ் ஆர் யூ நிஜமாவே துபாயில இருந்து வந்திருப்பானோ துபாயில ஷேக் தான் இருக்கான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ
5: நான் அங்கே பெரிய வேலையை செய்தோம்
4: இங்க இருக்கவனுங்க எல்லாம் என்ன சின்ன வேலையா செய்யறானுங்க என்றா இது
1: என்ன வேலை பெரியப்பா
5: நம்ம வேலை அங்கே பால் ப்ரொடக்ஷன் பண்ணுது
4: பால் ப்ரொடக்ஷன் பண்றானா இவனை பார்த்தா மாடு மேய்க்கிற மாதிரி இருக்கான் இவன் பால் ப்ரொடக்ஷன் பண்றான்றான்
1: அதானே
6: கரெக்டா கேட்டுக்கிட்டா
5: என்ன கரெக்டா கண்டுபிடிச்சான் ஏ பத்மாஸ் நான் மாடு மேய்க்கிறதுல பால் ப்ரொடக்ஷன் பண்ணுது நான் பெரிய ஃபேக்டரியில வேலை செய்யுது
4: எது ஃபேக்டரியில வேலை செய்யறியா டீ ஃபேக்டரியா இல்ல சரி அப்ப வரும்போது பாக்கெட்ல கொஞ்சம் பால் இட்டு வந்துருக்க வேண்டியதானே
5: நம்மளே கண்டா நீ தமாஸ் செய்தோ என்னை பத்தி உனக்கு தெரியாது
4: இந்த மூஞ்சா பார்த்தா தமாஸ் பண்ற மாதிரி தான் இருக்குது என்றா இது
7: இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது
6: அப்படின்னா
7: கிவ் அண்ட் டேக் பாலிசி
6: என்ன இளவு பாலிசோ ஐயா நான் இந்த ஊருக்காரர்கிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா
7: என்ன
6: பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன் அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நார் அடிச்சிடாதப்பா
7: உனக்கு ஒட்டகத்தை கழுவுன இந்த நாத்தனாரு தள்ளியா
4: சொல்றாரா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தரஸ்தான்டா இது என்னடா மிட்டா மிராசு
1: அது என்ன மிட்டா கிட்டான்னு இருக்கீங்க நீங்க இப்ப மிட்டா மிராசா ஆனீங்க பெரியப்பா
5: அரே பத்மாஸ் மிட்டானா ஸ்வீட்டா முட்டால்ஸ்
4: எது ஸ்வீட்டா சரி எவ்வளவு எட்டு வந்திருக்காருன்னு கேளு
1: ஏண்டா இவ்வளவு நேரம் கழுவி ஊத்தினா ஒரு வாங்கின ஸ்வீட் மட்டும் வாங்கி தின்னு வெக்கமா இல்லையா உனக்கு
6: வெக்கமா இல்ல தீ போய் இப்ப நீ

0: பட்டு வெளியே போல சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகளை எச்சியில கிடைக்காம சுரி நாய்க்குடைய வெறி நாய்க்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோரா சுரணையா? சோறுதான்.
1: ஏன்டா நீ அடி வாங்கினதெல்லாம் மறந்துட்டியா? எப்படி அடி வாங்கின? ஏன்டா அடி வாங்கி உடம்புல புண்ணா இருக்கா? அவன் கொண்டு வந்த ஸ்வீட்டையாவது குடுக்க சொல்றா, அதையாவது சாப்பிடலாம்.
2: சொல்றா சாப்பிடற விஷயம் வந்து உன்னை அடிச்சுக்க முடியாதரா ராமசாமி? ஆமா என்னடா நம்ம நேசமணி யஜமானும் சரோஜாக்கும் இப்படி குருகுருன்னு பாத்துட்டு
1: இருக்காங்களே? இல்ல இவ்வளவு நாள் குருவாயிரு பெரியப்பா குருவாயிரு பெரியப்பான்ல, இப்போ பெருசா ஒருத்த வந்து நின்று இருக்கான், அத பார்த்து எல்லாம் சாக்காய் நின்று இருக்காங்க. டே அவன் கொண்டு வந்திருக்கிற பேக்ல வேற என்னென்ன இருக்குன்னு கேள்றா.
2: நீயே எடுத்து பாடுற பெரியப்பா அடிக்க மாட்டாரா?
1: ஏன்டா இது பஞ்சு மாதிரி? ஏ பத்மாஸ், அது ரசகுல்லா. எது குல்லாவா என்றா சொல்றான் அவன்?
2: குல்லா இத்தனை இருக்குமா?
1: எதுக்கட அந்த வெயில் காலத்துல குள்ளாலாம் வாங்கிட்டு வரான்?
2: அந்த ஊர்ல குளிரா இருக்கும் நினைக்கிறேன்டா, அதனாலதான் எடுத்துட்டு இருக்கிறாரு. எங்க ஃபேமிலி ரொம்ப அட்வான்ஸ்டா.
3: ஏண்டா ரசகுல்லா ரசகுல்லாங்கிறாரு, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா?
2: தெரியல நேசமணி, எந்த ஊருக்குள்ள அது?
3: அதாவது இப்ப டீ வடிகட்டுறதுக்கு நம்ம வந்து டீ வடிகட்டி வச்சிருக்கோம் இல்ல, அந்த மாதிரி இந்த புளிக்காசடு அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வந்து வடிகட்டணும்னா அந்த ரசத்தை குல்லால ஊத்தி தான் வடிகட்டணும்.
2: இவனடா புதுசா சொல்றாரு, இத்தினூண்டு குள்ளால இவ்வளவு பெரிய விஷயமா?
4: எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு, இது நம்ம நேசமணியானு
2: இல்ல நேசமணின்னு வழக்கமா ஏதாவது விளக்கம் சொல்றேன்னு மொக்க போட்டு இருப்பாரு, இவரு அதை விட கடிக்கிறாருடா இவரு.
4: அதானே அவனே சொல்லிட்டான் எட்டு வந்ததெல்லாம் ஸ்வீட்டுன்னு, ஆனாலுமே இவர் ஏதோ புதுசா விளக்கம் தராரு.
2: அதான் புரியல.
5: ஏண்டா இவருதான் உங்க குருவாயூர் பெரியப்பாவாடா?
2: ஆமா, பெரிய ஃபேக்டரியில வேலை செஞ்சிருக்காராக்கும்.
5: என்ன ஃபேக்டரியாமா?
2: பால் ஃபேக்டரியாமா?
5: ஓ, அதுதான் பால் பாலா பேசிக்கிட்டு இருக்கிறாரா?
2: ஆமா,
5: பால் வடியிற முகம் மாதிரி ஒரு மூஞ்சிய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பால் ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தாரா?
2: எங்க மூஞ்சில அடிபட்டு ரத்தம் வடியுதே, அது ஒன்னாச்சு உங்க கண்ணுக்கு தெரியுதா? பால் மட்டும் கண்ணு அப்படி முழிக்கிறீங்களே, ஏன்னா உங்க கடைக்கு பாலாவும் தானே, நான் கடன்ல தீர்த்தவனாக்கும் இதை வச்சு
5: கீழிச்சிங்க.
4: ஏண்டா இங்க இருந்து பாக்கும் போது பால் வடிக்க பால் ஊத்துற மாதிரி இருக்கிறான், அவனை போய் பால் வடியிற மூஞ்சின்றாங்க.
2: உனக்கு போறாமடா என்று பிரிப்ப ஜிகிஜிகன் வந்திருக்காருல, அதான்டா உனக்கு போறாம.
0: இவ்வளவுக்கும் காரணம் பெரிய பண்டா? ஏ பெரியப்பா, உனக்கு வைக்கிறா பெரிய ஆப்பா? விட்டு விட்டு விட்டு விட்டு போறல, விட்டு போ போ. போனால்
6: ஐயோ பாட்டி.
7: தம்பி வெற்றி, என்னடா தம்பி பண்ற? தம்பி வெற்றி, எங்கப்பா வெத்தல வாங்கின கொட்டப்பாக்கு இப்படி கெட்டியா இருக்கே தம்பி?
0: சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன்.
8: அட்ஜஸ்ட் பண்ண போறியா?
0: கரெக்டா கேக்குறா, அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன்.
8: அப்படியா? போறதான் போறேன். இந்த ராய உசுன்னு பத்திட்டு போ.
0: அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது.
7: அது இருக்கட்டும், வீட்டுல வெட்டியா உக்காண்டுக்கிறிய வெற்றி? எலி வலையில வாட்டிட்டு இருக்கிற மாதிரி உக்காண்டுக்கிறிய வெற்றி? உனக்கு தோசையும் மட்டன் குழம்பு தரட்டுமா? எது நடந்தாலும் வெற்றி உன் நல்லதுக்கு தாண்டா, நல்லதே நடக்கும்பா. இந்த நேரத்துல அண்ணனை ரொம்ப நான் மிஸ் பண்றேன்டா வெற்றி. ஏண்டா தம்பி பேச மாட்டேன்ற? வாயில என்ன துணி வச்சிருக்கியாப்பா? காய போடுற துணி நீ எதுக்குப்பா வாயில வச்சிருக்க?
9: என்றா இது, என்ற வாயில துணி வச்சு அடைச்சு போட்டு இவங்க என்னன்னா கட்டி போட்டு வச்சிருக்கிறாருங்க. இந்த நேரத்துல என்னன்னா பாட்டி வெத்தலையில கொட்டப்பாக்கலன்னு சொல்லி போட்டு கதையை பேசிட்டு உட்காந்துருக்குது. நானே எப்படி தப்பிக்கலான்னு யோசிக்கிறேன். இந்த பாட்டி என்னன்னா இந்த நேரம் பார்த்து வெத்தலையில கொட்டப்பாக்கலன்னு கோர பேசிட்டு உட்காந்துருக்குது.
7: வெற்றி வெற்றி, நான் போய் வெத்தல போடுறாடா. வெற்றி அடுத்த முறை போகும்போது எனக்கு கொஞ்சம் பெரிய வெத்தலைய வாங்கிட்டு வாப்பா.
0: என்ன இருமா அப்படி உள்ள ஓடிட்டியா? ஏய் கிளவி, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அந்த குளவிய போட்டு உன்னை கொல்லல.
10: நேர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சது டீ கடி பேச்சுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்துல சந்திக்கலாமுங்க. நன்றிங்கோ.
11: அமைப்பில் உதவி ஆர் ஜெய ராகவேந்திரா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
12: ஹலோ
13: ராஜேஷ் சார்,
14: ரெடியா மாமே?
15: திரைகானம் கேட்கலாம்.
16: மாமே வைபேத்து, மாமே சவுண்டேத்து,
15: எட்டு மணி 45:30.
17: ஆகாஷவாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் அவசியம் உரை கேட்கலாம். வழங்குபவர் யோகா பயிற்றுனர் யோகினி எம் சண்முக பிரியா அவர்கள். நேர்களே, முதுமை என்பது வாழ்க்கையின் இறுதிக்கட்டம் அல்ல, அது அனுபவத்தின் அழகான பருவம். வயது கூடலாம், ஆனால் உடலும் மனமும் இளமையாக இருக்க முடியும். அதற்கு எளிமையான இயற்கையான வழி யோக முறை மட்டுமே.
18: யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது உடல் மனம் உணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை ஒருங்கிணைக்கும் ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய பாரம்பரியத்தில் வளர்ந்த இந்த கலை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. யோகா என்ற சொல் யுஜ் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது. அதற்கு இணைதல் அல்லது ஒன்றுபடுதல் என்று பொருள். உடலையும் மனதையும் இணைத்து சமநிலையான வாழ்க்கையை வாழ உதவுவதே யோகாவின் நோக்கம். பழங்கால முனிவர்கள் மனிதன் முழுமையான ஆரோக்கியத்துடன் வாழ இதன் முறைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் யோகாவை தினசரி வாழ்க்கையில் ஒரு பகுதியாக கடைபிடித்து வருகின்றனர். அன்றாட வாழ்க்கை முறையில் நாம் தூங்குவது போல், சாப்பிடுவது போல், அன்றாட நிகழ்வில் ஒரு நிகழ்வாக நாம் ஏற்படுத்தி கொண்டால் நமது மனமும் உடலும் முழுமையான ஆரோக்கியத்தில் இருப்பதை நாம் உணர முடியும். நம்மளுடைய உடல் இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த உடலோடு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த உடலை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். இப்போ உடற்பயிற்சிகள்லாம் செய்யும்போது அது வெறும் சதைக்கோளங்களுக்கு மட்டுமே செய்யப்படுறது. ஆனால் இந்த ஆசனங்கள் வந்து உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய ஒரு செயலை வந்து செய்து, ஒரு 21 ஆசனங்கள் வந்து சித்தர்கள் நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 21 ஆசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆசனங்கள் மூலியமாக நம்ம உடலில் உள்ள நாளமில்லா சுரபிகள், சக்ராசன் சொல்லக்கூடிய அந்த நாளமில்லா சுரபிகளை வந்து நம்ம முழுமையாக இயக்க முடியும். அப்படி இயக்கும்போது உடலில் உள்ள அனைத்து வியாதிகளும் முழுமையாக சரி செய்யப்படுகிறது. அதுக்கு சில ஆசன முறைகள் இருக்கிறது. அதாவது பேசிக் சக்ரா, அதாவது மூலாதார சக்ராஸ்க்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கு சில ஆசன முறைகள் இருக்குது. மச்சாசனம் அந்த மாதிரி ஆசனங்கள்லாம் அந்த சக்ராஸை முழுமையாக ஆக்டிவேஷன் பண்ணி அது சம்பந்தமான உடல் சார்ந்த பிரச்சனைகளை அது சரி செய்யக்கூடிய ஆசனங்களாக இருக்கும். புஜங்காசனம் அப்படிங்கிறது ஹார்ட் சக்ராவை வந்து இயக்கக்கூடியது. அந்த ஹார்ட் அன்பு அதிகமாக இருக்கும்பொழுது உடலில் வந்து ஒரு டோபமின் சுரப்பி வந்து அதிகமாக சுரக்கும். அதனால் அது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும். அனைத்து மக்களுடையும் நமக்கு ஒரு பிணைப்பு ஏற்படும். சமுதாயத்தில் நமக்கு அனைவரிடமும் அன்பாக இருக்கிறதுக்கான சில விஷயங்கள் நம்ம உடல் மூலியமாகவும் நம்ம கொண்டு வர முடியும். முதியவர்கள் என்று யோகா செஞ்சதுக்கப்புறம் அவங்கள சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த முதியவர்கள் வந்து முதியவர்களாக அதுக்கப்புறம் இருக்க போகிறது இல்லை. அந்த யோகா ஆசனங்கள் செய்யும்போது அவங்களோட வயது வேணால் முதியதாகலாம், ஆனால் அவங்க எப்பவுமே இளமையோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். யோகாவை முறைப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்களோட உடலுக்கு தகுந்த அளவில் அவங்க வளர்ச்சி செய்யணும். இப்போ வந்து இந்த சேரில் உட்காந்துட்டு கூட நீங்கள் செய்யலாம். சேரில் உட்காந்துட்டு கைகளை கீழே தொடுறது, சேரை பிடிச்சிட்டு பின்னாடி ஸ்ட்ரெச் பண்றது, சில இந்த மாதிரி ஆசனங்களை சேர் ஹெல்ப்போட, சேர் மட்டும் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக நிறைய

டூல்ஸ் வந்து இருக்கு. இப்போ சில கயிறு மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் சில யோகா பிரிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் டூலாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இது மூலயமா அவங்க அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஆசனங்களை படிப்படியாக மெதுவாக அவங்க அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி மெதுவாக வளைச்சி முழுமையாக அந்த ஆசனங்களை அவங்க செய்ய முடியும். அந்த அந்த போச்சஸில் அவங்க செய்யும்போது சில தலகாணிகள் கூட அவங்க யூஸ் பண்ணி செய்யலாம். அது மாதிரி செய்யும்போது அவங்க அந்த ஆசனங்களை அதோட இறுதி நிலையை முழுமையாக அடைய முடியும். அந்த மாதிரி அடையும் போது மற்றவங்க செஞ்ச அந்த ஆசனங்கள் என்ன பலன் வந்து கிடைக்கோ அதே பலன் வந்து அதை விடையும் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு எப்போவுமே பிளட் சர்க்குலேஷன் வந்து இந்த ஏஜில் நல்லா இருக்கும். ஆனால் முதியவர்களுக்கு வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த பிளட் சர்க்குலேஷன் குறையிற நேரம். அந்த நேரத்தில் இவங்க யோகா செய்யும்போது இளைஞர்களுக்கு எந்த அளவு பிளட் சர்க்குலேஷன், அதாவது அந்த இரத்த ஓட்டங்கள் இருக்கிறதோ அதே அளவுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் முதியவர்களுக்கும் இளைஞர்கள் மாதிரியே பிளட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் இந்த டூல்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணி முறையான வகையில் செய்யும்போது அவங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அவங்க வயது வந்து அவங்களுக்கு இதில் ஒரு பெரிய விஷயமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோணாது. அவங்களும் இளமையாகவே இருப்பாங்க. முக்கியமாக நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பெண்கள் மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு இருக்கிற உடல்நிலை, அவங்களோட மன சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம யோகா வந்து செய்யும்போது அவங்களோட உடலையும் மனசையும் அவங்க முழுமையாக ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். சர்வ அங்க ஆசனம், இந்த சர்வ அங்க ஆசனம்ன்றது சர்வாங்க ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வ அங்கங்களுக்கும் உரிய ஆசனம். இது அவங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு உரிய ஒரு ஆசனம். இந்த ஆசனத்தை அவங்க முழுமையாக ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்குள்ள அந்த மன மாற்றங்கள், 24 மணி நேரமும் அவங்களுடைய மனசு வந்து ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கும். ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவங்களுடைய உடல் சார்ந்த சில ஹார்மோன் சேஞ்சஸ்னால அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த ஆசனங்கள், சில பிராணாயாமா, சில முத்திரைகள், சில தியான முறைகள் செய்யும்போது சர்வாங்காசனம் சர்வ அங்கங்களுக்கும் உரிய ஆசனம். இந்த ஆசனத்தை அவங்க செய்யும்போது ஹார்மோன்ஸ் இம்பாலன்ஸை அவங்க சரி பண்ண முடியும். அப்படி சரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மனநிலையிலையும் முழுமையாக ஒரு மாற்றம் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஏன் அவங்க இப்படி இருக்காங்கன்னு சுற்றி இருக்கிறவங்களும் யோசிக்கிறதில்ல, அவங்களும் யோசிக்கிறதில்ல. அவங்களுக்கு உடலில் சில ஹார்மோன்ஸுன்றது சயின்டிஃபிக்காக உண்மை. அந்த ஹார்மோன்ஸை சரி பண்ணுறதுக்கு அவங்க இந்த முறைகளை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் முழுமையான தீர்வு இதில் வந்து அவங்களுக்கு இருக்குது. பெண்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் 24 மணி நேரமும் எல்லா வேலைகளையும் முழுமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்சிஜன் அளவு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கோவப்படாமல் அவங்களுடைய விஷயங்களை செய்கிறதுக்கு முழுமையாக உடலில் ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கு யோக ஆசனங்கள், பிராணாயாமா 10 to 15 நிமிஷம் செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு தேவையான ஆக்சிஜனை அவங்க இதிலிருந்து முழுசாக எடுத்துக்க முடியும். உடலில் வந்து ஆக்சிஜன், அதாவது பிராணம் அதிகமாக இருக்கும்போது அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் உயிர்ப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும். அதை முழுமையாக அவங்க வந்து செய்ய முடியும். சில ஆசனங்கள், அதாவது சூரிய நமஸ்காரம், இதை அவங்க செய்யும்போது அவங்க உடம்புல இருக்கிற 72 நாடிகளும் முழுமையாக வேலை செய்யும். அதை வந்து இயக்கி அது மூலயமா பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், உடம்புல ஆக்சிஜன் ஃப்ளோ, அதாவது பிராணாவும் அதிகரிக்கும். இது போக புஜங்காசனம், அர்த்த சலபாசனம், தனுராசனம், சர்வாங்காசனம், மச்சாசனம், அர்த்த மச்சேந்திராசனம், ஜானு சிரசாசனம், இதுதான் பெண்களுக்கான சிறந்த ஆசனங்கள். பெண்கள் வந்து அவங்க வந்து முதல்ல ஆசனங்கள் வந்து ஒரு 10 வயசில் வந்து செய்கிற ஆசனங்களை வந்து ஒரு 16 வயசில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. 16 வயசில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஒரு 21 வயசில் செய்ய முடியாது. 21 வயசுலன்றது 36 வயசில் பண்ண முடியாது. 36 வயசுலன்றது 46 பண்ண முடியாது. 46ன்றது ஒரு 52 பண்ண முடியாது. இப்படி ஒரு கணக்கு உண்டு. ஏன்னா நம்மளுடைய போன் வந்து அந்த மாதிரி வளர்ச்சி அடையும் போது அதை நீங்கள் சடனாக போய் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ முறைப்படி முதல்ல இருந்து நம்ம பயிற்சி செய்யலை அப்படின்னு சொன்னால், நம்ம குழந்தைங்கள ஆரம்பத்திலிருந்தே இந்த மாதிரி விஷயங்களுக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி வந்து நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால், ஒரு வயதிற்கு மேலே உங்களுடைய ஜாயின்ஸ், அதாவது மூட்டுகள், ஒவ்வொரு அசைவும், உங்களை உடலில் அசையக்கூடிய மணிக்கட்டு, மூட்டு, கால், இந்த அசைவுகள் கொடுக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸை வந்து நீங்கள் முதல்ல வந்து இயக்கணும். அந்த இடங்களை மட்டும் நீங்கள் இயக்கும் போதே உடம்புல ஒரு ஃபெக்சிபிலிட்டி, ஒரு நெகிழ்வுத்தன்மை கிடைக்கும்.

0: அதுக்கப்புறமா சில ஆசன முறைகளை நீங்க வந்து மேற்கொள்ளலாம். ஒரு இரும்பு கம்பி இருக்கு, அதை நீங்க வந்து ஹீட்டாக்காம டைரக்டா நீங்க வளைக்கும் போது அந்த இரும்பு கம்பி வந்து உடஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி உங்களுடைய போனை வந்து நீங்க முதல்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொண்டு வராம நீங்க பண்ணும்போது உடல்ல சில சைடு எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஃபிளெக்சிபிலிட்டிக்கு கிரியாசன்னு சொல்ற அந்த அசையும் நிலை ஆசனங்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் படிப்படியா அடுத்தது சூரிய நமஸ்காரம், புஜங்காசனம், அர்த்தசலபாசனம், தனுராசனம், இந்த மாதிரி ஆசனங்களை நீங்க செஞ்சா உடம்புக்கும் மனசுக்கும் முழுமையா ஹெல்த் வெல்த் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உஷ்ட்ராசனம், இது வந்து பெண்களுக்குனே உரிய ஆசனம். அவங்க வந்து குழந்தை பேரை பெற்றெடுக்கும் போது அவங்களுக்கு வர்ற அந்த ஸ்ட்ரெச் மாஸை வந்து வயிறில் உள்ள அந்த ஸ்ட்ரெச் மாஸை வந்து முழுமையாக அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். அவ்வளோ அற்புதமான ஆசனம் இது. அவங்க பெண்கள் செய்யும் போது அவங்களுக்கு அவங்க இளமை காலத்தில் வயிறு எப்படி இருந்ததோ அதே அளவு வயிறு வந்து அது கொண்டு வரும். ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஏஜ்லேயும் பெண்களுக்கு இடுப்பு சதைகள் விரிஞ்சிக்கிட்டே போகும், அதனால அவங்க வயதான தோற்றத்தை வந்து கொடுக்கும். ஜானுசிரசாசனம், சிசுபாலாசனம், இந்த இரண்டு ஆசனங்களையும் செய்யும் போது அவங்களுடைய இடுப்பு வந்து ஒடுக்க முடியும். உடுக்கை போன்ற இடுப்பு இருக்கும்போது அவங்க பாக்குறதுக்கு இளமையா தெரிவாங்க. இந்த ஆசன முறைகளை அவங்க அந்த சரியான மூச்சு பயன்படுத்தி செய்யும் போது அந்த இடுப்பு சதைகளையும் நம்ம சரிவர கொண்டு வர முடியும். உடலே வந்து கோயில், உத்தமன் குடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த கோயிலுக்குள்ள அந்த கோயிலை வந்து எப்படி அவங்க பராமரிக்கணும், என்ன மாதிரி அந்த கோயிலை பார்த்துக்கணும், அந்த கோயிலை எப்படி சரியா வச்சுக்கணும், இந்த மாதிரி வழிமுறைகள் யோகால இருக்கு. அதை அவங்க சரியா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த அதுக்குள்ள இருக்கிற உத்தமன் இறைவன் அப்படிங்கிறவங்க அதுக்குள்ள இருக்கிற அந்த மனம், அந்த மனசை வந்து அவங்க முறையா வந்து சரி பண்ணிக்கும் போது அந்த மனசுக்கான சில விஷயங்களை தியான முறைகள்ல அவங்க எடுத்துக்கும் போது அவங்க ஹெல்த்தையும் அந்த மனநிலையை சரி பண்ணும் மனசு தான் ரொம்ப முக்கியம். ஸோ மனநிலைகள்ல ஹெல்த் சரி பண்றதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்கு. மருந்தே இல்லாம மருத்துவத்திற்கு அப்பால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அது இந்த யோகா தியான முறைகள்ல தான் இருக்கு. இது வந்து அவங்க பண்ணும்போது அவங்களோட இன்னர் இன்ஜினியரிங் சரியாகும் போது அவங்களோட உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உடல் வலிமையும் மன வலிமையும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. வலிமையான உடல் தெளிவான மனதை உருவாக்குகிறது, தெளிவான மனம் சிறந்த வாழ்க்கையை உருவாக்குகிறது. தினமும் அரை மணி நேரம் யோகா செய்வது மிகவும் சரியான ஒரு முறையாக இருக்கும். செல்வம் இழந்தால் சிறிது இழந்ததாகும், நேரம் இழந்தால் அதிகம் இழந்ததாகும், ஆரோக்கியம் இழந்தால் அனைத்தையும் இழந்ததாகும். இந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் எளிய பாதை தான் யோகா. இதை மன நிறைவோடையும், அதாவது பிரசன்ட் மூமெண்ட், ஃபாஸ்ட் ஃபியூச்சர்ல இல்லாம இந்த நிமிடம் வாழக்கூடிய அனைத்து விஷயங்களும் யோகா தான். அதை நம்ம முழுமையா கடைபிடிக்கும் போது யோகா வந்து உங்களுக்கு முழுமையா உடல் மனதுல ஆரோக்கியத்தை கொடுக்கும். வயது அதிகரிப்பதை நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் வயது அதிகரிக்கும் விதத்தை ஆரோக்கியமாக மாற்ற முடியும்.
1: முதுமை என்பது வயதின் எண்ணிக்கை மட்டுமல்ல, வாழும் விதத்தின் வெளிப்பாடும் கூட. யோகாவை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றினால் முதுமையும் மகிழ்ச்சியாக, சுறுசுறுப்பாக, நோயற்றதாக அமையும். பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்று முதல் தினமும் சில நிமிடங்களாவது யோகாவுக்காக ஒதுக்குவோம். ஆரோக்கியமான இனிமையான முதுமையை வரவேற்போம். நன்றி நேர்களே. இதுவரை வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் அவசியம் குறித்த உரை கேட்டீர்கள். வழங்கியவர் யோகா பயிற்றுனர் யோகினி எம் சண்முகப்பிரியா அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். தியாகராஜன், அமைப்பில் உதவி எம். சுப்புலட்சுமி, படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

நேரம் சரியாக 9 மணி. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள் இப்போது உங்களுக்காக.

0: டோன்ட் டச் டாக்ஸி டாக்ஸி.
1: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேடு.
0: ஷட் அப் டோன்ட் டாக் டு மீ. ஏய் டாக்ஸி டாக்ஸி டாக்ஸி.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு.
0: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
1: சிந்துதடி சிந்துதடி முத்து மழை பூவு.
0: அடடா என் கவியரசர் கம்பா.
1: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்துவிடும் நோவு.
0: ஆஹா ஆடு நனைதேனும்.

0: என்னை மீறி என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் தனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: சிற்றிளம் பூவு ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆள கூட தேடு.
1: ஏன் இப்படி ஏனம்மணி நாடகம்?
0: ஆமா நாடகம். திருநாவுக்கரசி சொல்ல வந்துட்டாரு திருநாவுக்கரசர்.
1: நித்தம் நித்தம் என்னை சுற்றி சுற்றி வந்து வட்டமே போட்ட மோகம் தீர்ந்ததா?
0: ஆமா தீர்ந்து போச்சு, எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு. ஃபயர் இன்ஜின்
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: நான் இல்லாமல் நீயும் இங்கே தடி.
0: நல்லதானே.

0: ஸ்டாப் இட் மேன், கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின் பனிப்பூவு.
0: இந்த சினிமா டயலாக்லாம் சொல்லி என்ன போர் அடிக்காத போயா.
1: மின் கோபம் ஏ ஆண் பாவம் ஏ
0: பாவம் மை ஃபுட்.
1: I love you நீ எங்கு செல்ல கூடும் என்ன நீரே. என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேடு.
0: ஹலோ, கேன் யூ கிவ் மீ லிஃப்ட்?

0: பாரதியார் பாட்டியா? அவன் டியூனை தான் திருடுறானா? நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டியா பொய்யுங்கிறியா?
1: உன்னில் ஆசை வைத்து நான் ஒரு பொய்யை சொன்னால் சீரிடும் சென்றலாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்ப கரைய கடந்துருச்சு.
1: மெய் பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதியா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வேம்பாகுமா?
0: காதலாவது கத்திரிக்காயாவது?
1: தேவி என்ன சேர வேம்பாகுமா?
0: டோன்ட் ஃபாலோ.

0: சொல்ல கூடும் என்ன நிறி. என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ,
1: நீ திருந்தவே மாட்டே.
0: ஆண் பாவம் ஏ,
1: தாங்களையா.
0: I love you, I love you, நீ இங்கு செல்ல கூடும் என்ன நிதி.
2: கேட்ட பாடல் சின்னவாத்தியார் திரைப்படத்தில இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ரோஹிணி குரல்கள்ல சூப்பராக ஒலித்தது கேட்டு ரசித்தோம். அடுத்த பாடல் இதோ முத்து திரைப்படத்திற்காக.

கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு.

0: கேட்ட பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், தேனி குஞ்சராம்பாள் குரல்களில் ஒலித்தது. இனி ரெட்ரோ ராகங்கள், ஒரு சின்ன இன்று ஒரு தகவல் இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: ஒரு கணவன் மனைவி, எப்ப பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்துகிட்டே இருந்தது. இதுல என்ன ஆச்சரியங்கிறீங்களா? நான் அதுக்காக சொல்ல வரல, இது வேற விஷயம். அதாவது சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்கிற தகவல் இது. நான் சொன்ன அந்த கணவன் மனைவி எப்படின்னா, கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவிகிட்டேருந்து ரெண்டு வார்த்தை பதிலாக வரும், இதுக்கு கணவன்கிட்டேருந்து நாலு வார்த்தை பதிலாக வரும். இப்படி வார்த்தைகள் பெருகி போய் கடைசியில் வம்பில் வந்து முடியும். அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. பக்கத்து வீட்லேயும் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை வர்றதில்லை. அது எப்படி அவங்களால மட்டும் சண்டை போடாமல் இருக்க முடியுது அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். ஒரு நாள் நேராக பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்டே போய், ஏம்மா நீங்கள் எப்படி கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்காமல் இருக்கிறீங்க, அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது, அதை சாப்பிட்டா சண்டை வராது அப்படின்னாங்க அவங்க. சரிங்க, அந்த மருந்தை அவர் சாப்பிட மாட்டாரே, மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இவங்க. அந்த மருந்து அவருக்கு இல்லைம்மா, உனக்கு தான் அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படியா, அப்படின்னா கொடுங்க, ரொம்ப நல்லதாக போச்சு. அதை எப்படி சாப்பிட்றதுங்கிற விவரத்தையும் சொல்லுங்கள், எங்கே அது கிடைக்குங்கிறதையும் சொல்லுங்கள், வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. வேறு எங்கேயும் போய் வாங்க வேண்டாம், என்கிட்டே இருக்க அந்த மருந்து அதில் கொஞ்சம் தர்றேன், வாங்கி வச்சுக்க. உன் வீட்டுக்காரர் உன்னோட சண்டையை ஆரம்பிக்கிறப்போலாம் நீ இந்த மருந்தில் ஒரு அவுன்ஸ் வாயில் ஊற்றிக்கணும், அதை உடனே குடிச்சிடக்கூடாது, ஒரு அஞ்சு நிமிஷமாவது அது வாயில் இருக்கணும், அதுக்கப்புறம் குடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் மருந்தை அந்த அம்மாக்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்களாம். மருந்தை எடுத்துக்கிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீடு பூட்டியிருந்ததுனால கணவன் வந்து வாசல்லையே காத்துட்ருக்கிறான், மனைவியை கண்டதும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். வீட்டை பூட்டி விட்டு எங்கே போய் தொலைஞ்ச, எவ்வளோ நேரமாக ஒரு மனுஷன் வாசல்லையே காத்துட்டு கிடக்கிறது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். மனைவி இதுக்கு பதிலே சொல்லலை. அந்த அம்மா பேசாமல் வீட்டை திறந்தாங்க, சமையல் அறைக்குள்ளே போனாங்க.

0: ஒரு அவுன்ஸ் மருந்தை வாயில் ஊற்றிக்கிட்டாங்க. அன்னைக்கு சண்டை வந்து மேற்கொண்டு வளரவே இல்லை, நின்றுட்டுது, மருந்து பரவாயில்லை. அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் சண்டை வரும் போல் இருக்கிற போலாம் இந்த மருந்து அதை நிறுத்தியிருக்கு. பிரமாதமான மருந்தாக இருக்குது இது, இதை கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த அம்மா மறுபடியும் பக்கத்து வீட்டு அம்மாகிட்ட போனாங்க. எவ்வளவு விலையானாலும் சரி, நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன், எந்த கடையில் இருக்குது இந்த மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மருந்துக்கு விலையே கிடையாதுங்க, இலவசமாகவே கிடைக்கும்னாங்களாம் அவங்க. அது எப்படி விலையில்லாமல் இதை விற்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. அது மருந்தாக இருந்தால் தானே விலை வைக்கிறதுக்கு, அது வெறும் தண்ணி தானே அப்படின்னாங்களாம். வெறும் தண்ணியாக சண்டையை நிறுத்துது அப்படின்ட்டு இருக்காங்க இவங்க. அது சண்டையை நிறுத்தலை, உன்னோட மௌனம்தான் சண்டையை நிறுத்துது. நீ வாயில் தண்ணியை வச்சுக்கிறதுனால எதிர்த்து பேசுறதில்ல, அதனால் உன்னுடைய கணவர் கோபம் வந்து சாந்தமாயிடுது அப்படின்னாங்களாம் அவங்க. இந்த கதையிலேருந்து சண்டையை நிறுத்துகிற மருந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஒருத்தர் என்ன பண்ணார், பாட்டிலில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் இதை சிபாரிசு பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். ஒரு அம்மா வந்தாங்க, இதை கேட்டுவிட்டு இதையே ஒரு மருந்து மாதிரி கொடுக்கலாம்ங்கிறது அவர் முடிவு. அதனால் பாட்டிலில் தண்ணியை அடைச்சி வச்சுக்கிட்டு அதில் கலருக்காக என்னத்தையோ ஒரு ஜீரகம் அது மாதிரி எதையாவது கலந்து வச்சுக்கிட்டு ஒரு மருந்து மாதிரி ஒரு பாவனையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார். யாராவது வீட்டில் சண்டைன்னா என்கிட்ட வாங்க மருந்து தரேன்னு. ஒரு அம்மா வந்தாங்க, எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி சண்டை வருதுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. கவலைப்படாதம்மா, நான் ஒரு மருந்து தரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு பாட்டில் எடுத்து வந்து கொடுத்தார். பாட்டிலில் இருக்கிறது என்னங்கிறத சொல்லிவிட்டு அது பேரில் மரியாதை வராது இல்லையா, அதனால் சொல்லலை. அந்த அம்மா வாங்கிட்டு போனாங்க. நாலு நாள் கழித்து திரும்பி வந்தாங்க. என்னம்மா வீட்டில் சண்டை நின்று போச்சான்னு கேட்டிருக்காரு இவர். அங்கே நின்று போச்சுங்க, இப்போ உங்ககிட்ட ஆரம்பமாக போகுதுன்னாங்களாம். என்னம்மா அப்படின்ட்டுருக்காரு இவர் பயந்து போய். பின்ன என்னங்க, நீங்கள் என்ன மருந்து கொடுத்துருக்குறீங்க என்னங்க அப்படின்னாங்களாம் கோபமாக. அது வெறும் தண்ணி தானே அப்படின்ட்டுருக்காரு இவர். தண்ணியாக இது நல்லா பாருங்கள் அப்படின்னு அந்த பாட்டில் நீட்டினாங்களாம். இவர் வாங்கி பார்த்துருக்கார். அப்புறம் தான் விஷயம் புரியுது அவருக்கு. இவர் கை தவறுதலாக அவங்க வீட்டில் இருந்த மண்ணெண்ணெய் பாட்டில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன ஆகும், சண்டை வராமல்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இன்று ஒரு தகவல் இடம்பெற கேட்டீர்கள். தொடர்வது உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். முதலில் உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். நேர்களை இன்றைய காய்கறி விலை நிலவரம் இதோ. கத்திரிக்காய் 55 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 44 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 33 ரூபாய்க்கும், ஆப்பிள் ரகம் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அவரை 65 ரூபாய்க்கும், புடலங்காய் 28 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 50 ரூபாய்க்கும், சுரைக்காய் 32 ரூபாய்க்கும், பாகற்காய் 55 ரூபாய்க்கும், கொத்தவரை 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 45 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 60 மற்றும் 55 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 75 ரூபாய்க்கும், தேங்காய் 44 ரூபாய்க்கும், மாங்காய் 25 ரூபாய்க்கும், வாடைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு 38 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பீட்ரூட் 40 ரூபாய், நூல்கோல் 40 ரூபாய், டர்னிப் 35 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 35 ரூபாய்க்கும், பட்டாணி 140 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 60 மற்றும் 190 ஆகிய விலைகளிலும், இஞ்சி 150 மற்றும் 155 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கரி பீன்ஸ் 60 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஊட்டி அவரை 120 ரூபாய். கலர்கோஸ் 40 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 80 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய்க்கும், ப்ரக்கோலி 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கருவேப்பிலை 35 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்குருட்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு கீரை, பருப்பு கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை ஆகிய கீரை வகைகள் 60 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழைப்பூ 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளை

கத்திரிக்காய் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 80 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 210 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 மற்றும் 150 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தானி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 40 ரூபாய்க்கும், நேந்திரன் 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 110 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை உதகை உழவர் சந்தை இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை கேட்டறிந்தீர்கள். நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள்.

0: ஆசை திரைப்படத்திற்காக ஹரிஹரன் அனுபமா குரல்களில் பாடல்களை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 101.8. இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்.
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் சூப்பரான பாடலை கேட்டோம்.
1: FM 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: தேதி ஒன்று கேளு,
0: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 10 மணி. நேர்களை கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பர.

0: இப்போ விவசாயம் அப்படிங்கிறது இயற்கை விவசாயத்தில் போகிறது நல்லதா இல்லை இப்போ இருக்க செயற்கை விவசாயம் நல்லதா? இப்படி
1: ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயத்தில் போகிறது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம செயற்கையாக போகும்போது நிறைய சைட் எஃபெக்ட்ஸு, நிறைய பின்னாடி நிறைய பாதிப்புகள் வரும்.
0: இயற்கை விவசாயம் தான் நல்லது அப்படிங்கிறீங்க?
1: ஆமாங்க.
0: ஆ ஓகே. உங்களுக்கு விவசாயியாக இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த படத்தில் இருந்துங்க?
1: எனக்கு ஆவாரம் படத்தில் வந்து தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.

0: பேர் வந்து கெட்ஸியர். நாங்கள் வந்து இங்கே சின்ன ஒரு நர்சரி வச்சுருக்கோம் தமிழகம் பக்கத்தில்.
1: இப்போ நர்சரி அப்படிங்கிறது விற்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு?
0: என்னோடய டேடி மம்மி வந்து இந்த பிஸ்னஸ்ஸாக ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால எங்களுக்கும் அதில் ஆர்வம் ஜாஸ்தி இருக்குது சின்ன வயசுலேருந்தே பார்த்ததுனால.
1: இப்போ நர்சரி அப்படிங்கிறது வந்து இதில் என்னென்ன வகையான செடிகளெல்லாம் வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க?
0: நர்சரின்னு எடுத்துட்டால் நீங்கள் வீட்டில் வளர்க்குறது இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வளர்க்கலாம். கிழங்கு போட்டு வளர்க்கலாம், விதை போட்டு வளர்க்கலாம், அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
1: இப்போ இந்த நர்சரினால வந்து நம்ம வெளியில ஒரு விவசாயம் பண்றதும் நர்சரிக்குள்ள வச்சு வளர்க்கக்கூடிய விவசாயத்துக்கும் என்ன ஏற்பாடு இருக்குங்க?
0: பெருசா வித்தியாசம் எதுவும் இல்லை. நாங்கள் இங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். விவசாயம் பண்ணும்போது அது மோஸ்ட்லி ஃபுட் ரிலேட்டடாக பண்ணுவாங்க. இங்கே பண்ணும்போது வந்து நாங்கள் டெக்கரேஷன், அந்த அலங்கரிக்கப்படக்கூடிய அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நாங்கள் ஆசை பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓ, அலங்கார செடிகள் மாதிரி
0: கார்டன் பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஒரு கார்டனிஸ்டாக இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா?
0: படம் பெருசாக நான் பார்த்ததில்லை இப்போ, ஆனால் பாட்டுனா நீ கவிதைகளா அந்த பாட்டு, தெரியல கரெக்டாக தெரியல எப்படி வரும்னு, ஆனால் அந்த பாட்டு.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின்

0: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்க பேர் என்ன பண்றீங்க?
1: என்னுடைய பேர் சாம். நான் இங்க வர்க் பண்றேன். நான் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன். இங்க பார்ட் டைமா நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓ, பார்ட் டைமா இந்த ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஆ, பார்ட் டைமா நான் அக்ரி ஃபார்ம் பண்ணிட்டு
0: இருக்கேன். அக்ரி ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப அக்ரில வந்து அக்ரி ஃபார்ம்ல வந்து நம்ம வளர்க்கக்கூடிய செடிகள் என்னென்ன மாதிரி வளர்க்கலாம் அது பத்தி சொல்லுங்க.
1: மோஸ்டா இங்க மணி பிளான்ட்ஸ் அந்த மாதிரி வளர்க்குறாங்க. ஆனா மோஸ்டா கேக்டஸ் வெரைட்டி இங்க அக்ரில நிறையா இங்க நர்சரி கேஃபேல மோஸ்டா நிறையா இருக்கும். அதுல இருக்கான
0: இப்போ கேக்டஸ் வகைகள் அப்படிங்கிறது என்னங்க?
1: ஆனால் கேக்டஸ் வகை அப்படின்னா சிலது மண்ணை போட்டு வளர்க்கலாம், சிலது மேலே அந்த கல்லெல்லாம் போட்டு. மோஸ்ட்டாக கேக்டஸ் வந்து எங்கே ஈஸியாக வேணது எங்கே வேணாலும் வளர்த்துக்கலாம்ண்ணா. சும்மா தண்ணி ஊற்றுறதோட சரி, அது வளர்றதோட அதை பிடிச்சிக்கும். நம்ம வந்து எங்கடா ரொம்ப வெயிலாகி அது கருக்கி போகிறது கூட சான்சஸ் இருக்காது அவ்வளோக்கா. அவ்வளோக்கா அது இதாகாதுண்ணா.
0: இப்போ ஃபார்மில் வந்து போன்சாய் அப்படிங்கிற ஒரு மரமெல்லாம் வளர்த்துட்ருக்காங்க. இப்போ அது நம்ம வளர்க்கலாமா? அதை பற்றி சொல்லுங்கள்.
1: ஆனால் போன்சாய் வந்து அதை வளர்க்குறத விட அதை பார்க்க ஒரு லுக்காக இருக்கும். அது ஒரு யூனிக்கான ஒரு பிளான்ட்டாக இருக்கும் போன்சாய்ன்றது. அதை நீங்கள் லைட்டாக வாட்டர் மட்டும் சப்ளை பண்ணிவிட்டு அந்த வெயிலில் கொண்டாட வச்சுட்டு எடுத்தாலே நார்மலாக நல்லாயிருக்கும், பார்க்கக்கூட நல்லாயிருக்கும்.
0: கண்டிப்பாக. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்லேயும் நல்ல வேலை செஞ்சிட்ருக்கீங்க.
1: ஆமாம்,
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த பாடம்னு சொன்னீங்கன்னா ஒளிபரப்பலாங்க.
1: ஆனால் எனக்கு பிடித்த பாடல்னால் ஆசை.

0: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்க பேர் என்ன பண்றீங்க?
1: என் பேர் சதீஷ்குமார், நான் இத்தலார் பகுதியில் வசிக்கிறேன். அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒரு 5 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: இப்போ தோட்டத்தில் என்ன போட்டிருக்கீங்க?
1: இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, பூண்டு இதெல்லாம் இருக்குங்க.
0: இப்போ பூண்டை தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னா எந்த நோய் தாக்குங்க?
1: சார், பூண்டை தாக்கக்கூடியன்னா வேர்பூச்சி நிறைய பூண்டில் விழுகுங்க, அதுக்கப்புறம் மேலே நுனிக்கருகள் தான் இருக்குங்க.
0: இப்போ அதை அறிகுறிகளில் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எப்படி பாதுகாப்பீங்க?
1: பூண்டுன்னு பார்த்தீங்கன்னா வேர்பூச்சி விழுந்துச்சுன்னா நமக்கு அப்படியே பூண்டு கொஞ்சம் வாடி சாஞ்ச மாதிரி ஆயிருங்க. மேலே நுனிக்கருகள்னா மேலே நுனி அப்படியே காஞ்சி அப்படியே விழுந்துருங்க.
0: ஓகே, இப்போ ஒரு விவசாயியாக இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த படம்?
1: ஓகே, முதல் மரியாதை படத்துல இருந்து ஏ குருவி சிட்டு குருவி பாட்டு.
0: எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த பாட்டு?
1: எனக்கு அவர் அந்த ஆக்டரோட இதனால ரொம்ப பிடிக்கும்.
2: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டு குருவி.

0: ஏ எவடி, அடியே எவடி, ஏ எவடி அது.
1: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்க பேர் என்ன பண்றீங்க?
2: சார், நான் ராஜேஷ். என் பேரு. நாங்கள் பூச்சி மருந்து கடை வச்சிருக்கேன்.
1: இப்ப பூச்சி மருந்து கடை அப்படிங்கிறது எதனால உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு?
2: நம்ம பேசிக்கா விவசாய ஃபேமிலிந்து வந்ததுனால இந்த பூச்சி மருந்து கடை அப்படி வச்சிருக்கோம்.
1: இப்போ எப்படிங்க இருக்கு? இப்போ விவசாயம் இயற்கை விவசாயத்துக்கு போறாங்களா, இல்லை வந்து இந்த மாதிரி வேதி பொருட்கள் எப்படி, இதை பத்தி சொல்லுங்க.
2: நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, இயற்கை விவசாயம் தான் பண்ணணும்னு சொல்றாங்க. இருந்தாலும் மழை அதிகமாக வர்றது இல்லைங்களா, அதனால கெமிக்கலும் கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டி வருது.

0: என் பேர் ஹபீபுல்லா. நான் வந்து ஆர்கானிக் மேன்யூர் கடை வச்சுருக்கேன். நாங்கள் வந்து ஆர்கானிக்கை ரொம்ப டெவலப் பண்ணுறோம். ஆர்கானிக்கு எல்லா விவசாயிகளும் ஆர்கானிக்கில் விவசாயம் பண்ணணும், நோயை ஒழிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இது செய்கிறோம். இது வியாபாரம் மட்டும் இல்லை, ஒரு சர்வீஸாகவும் செய்கிறோம். எல்லா மருந்துகளும் எங்கிட்டு இருக்குது, ஆர்கானிக் மருந்துகள். இதனால் எல்லா விவசாயிகளும் இந்த ஆர்கானிக் உரம் மருந்தை உபயோகிக்கணும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன்.
1: கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இயற்கை விவசாயத்துக்கு தான் வந்துட்டு நம்ம எல்லா விவசாயிகளும் திரும்பிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வகையில் ஊக்குவிக்கும் வகையில் நீங்கள் வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு ஒரு நல்ல உதவி பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா?
0: ஆமாம், நிச்சயமாக நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை ரொம்ப டெவலப் பண்ணுறோம். அது அனைவரும் இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டாங்கன்னா நோய்களை தடுக்கலாம். இன்றைக்கி நோயில் நிறைய குடும்பங்கள் அவதிப்படுறதை நம்ம கண்ணால் பார்க்குறோம். அதை ஒழிக்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம்.
1: கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த படம்?
0: பிடித்த படம் தங்கப்பதக்கத்திலேருந்து நல்ல ஒரு பாட்டு பாடும்.

நட்புடன் இன்றைய உழவர் மனம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மறுபடியும் உழவர் மனம் நிகழ்ச்சி இதே நாள் இதே நேரம் ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை புதுதில்லியில் ரஷ்ய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு செர்ஜி ஷோக்யு சந்தித்து ஆலோசனை நடத்தினார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது.

0: கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரை உலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணி இடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவ நல மையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 6 ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் காயத்ரி கோபிச்சந்த் த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, வீரதீர செயலுக்காக கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழக ராணுவ வீரர் யார்? சரியான பதில் மீனாட்சி சுந்தரம். இந்தியாவின் 2வது உயரிய அமைதிக்கால வீரதீர விருதான கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழக ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் ஆவார். இவர் தேனி மாவட்டம் காமக்காப்பட்டியை சேர்ந்தவர். ஜம்மு காஷ்மீரில் குல்காம் மாவட்டத்தில் நடந்த தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கையின் போது தீவிரவாதிகளுடன் நடந்த கடும் சண்டையில் அவரது முகம் மற்றும் தோள்பட்டையில் குண்டடிப்பட்டது. கடுமையான காயங்களுக்கு இடையேயும் அசாத்திய துணிச்சலுடன் செயல்பட்ட தீவிரவாதியை நேருக்கு நேர் சுட்டுக் கொன்றார். இவரது இந்த மாபெரும் தியாகத்தை பாராட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இவருக்கு கீர்த்தி சக்ரா விருதினை வழங்கி சிறப்பித்தார். இன்றைய கேள்வி, நீட் தேர்வு வினாத்தால் கசிவு குளறுபடிகளை தடுக்க மத்திய அரசு எந்த செயலிக்கு தடை விதித்துள்ளது? கேள்வி மீண்டும் ஒருமுறை. நீட் தேர்வு வினாத்தால் கசிவு குளறுபடிகளை தடுக்க மத்திய அரசு எந்த செயலிக்கு தடை விதித்துள்ளது?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 11:05. நேயர்களினை கேட்கலாம். நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். நேயர்களை உங்களுக்கு பிடித்த பாடல்களை தொலைபேசி மற்றும் அலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9344-90108, 9342-90108 மற்றும் 8300-19-101. தொலைபேசி எண் 04-23 என்ற இணைப்பெண்ணோடு 2966-7-81 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். நேர்களை நிகழ்ச்சியோட இன்றைய தலைப்பு, உங்களது

0: ஆரோக்கியமான காலை உணவு. நிகழ்ச்சியே முதல் நேயர், ஹலோ.
1: வணக்கம் அன்பரின் ஜமி.
0: வணக்கம், யார் இங்கிருந்துங்க?
1: கோவை வைரகிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: அன்பரின் ஜமேன்ட்டீங்க, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: சூப்பரா இருக்குங்க மேடம். இன்னைக்கு அப்படியே ஊற்றி மாதிரி இருக்குது இன்னைக்கு.
0: ஓ, ரொம்ப குளுகுளுன்னு இருக்கீங்களா?
1: ஆமாம், குளுகுளு. தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சுட்டாங்க.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க உங்களுக்கு பிடித்த பாடல்.
1: எனக்கு பிடித்த பாடல் இருதூரம் படத்துலங்க, தேறு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணை.
0: ஓகே ஓகே, அது யாருன்னு தெரியல, பாட்டு கேட்டு அப்படியே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா?
1: அந்த காலமெல்லாம் முடிஞ்சிருமா?
0: அந்த காலம் முடிஞ்சிருச்சு. அடா, சிரிப்பு ஒரே வெக்கம் தான் உங்களுக்கு. சரி ஓகே,
1: இன்னைக்கு
0: நிஜமா நிஜமா, அதெல்லாம் மறக்க முடியாது இல்லைங்களா?
1: இளமை மீண்டும் வருமா?
0: வருமா?
1: சுகமா?
0: பயங்கரமா டயலாக் எல்லாம் பிங்கர் டிப்ல வச்சிருப்பீங்க போல இருக்கே.
1: ஆமாங்க, 83 பாட்டு இலங்கை வானிலிருந்து கலந்துக்கு கேட்டுக்கிறேன்.
0: சரி சரி ஓகே. இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, உங்களது ஆரோக்கியமான காலை உணவு. நீங்க
1: இன்னைக்கு காலையில் நான் கோதுமை தோசை.
0: கோதுமை தோசை, ஓகே. இதுவும்
1: கம்பஞ்சோறு.
0: கோதுமை தோசை, அதுக்கு சைட் டிஷ் என்னங்க?
1: சைட் டிஷ் கேரம் குழம்புங்க.
0: ஓகே ஓகே, பரவாயில்ல, ஹெல்த்தி ஃபுட்டு தான் சாப்பிட்ருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான பாடல் ஒலிபரப்பாக போகுது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.
0: ஓகேங்க.

0: நாளைக்கும் சுகத்தை நினைச்சு தானே வந்தேன் முன்னாடி, வந்தேன் முன்னாடி.
1: வெட்டில ஊர்வசிக்க.

0: வணக்கம். நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம்.
1: ஹலோ ராஜ்யம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: ஊட்டில இருந்து ராஜ்குமார் பேசுறேன்.
0: ராஜ்குமார் சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்க?
1: நான் சப்பாத்தி சாப்பிட்டேங்க.
0: சப்பாத்தியும்
1: சப்பாத்தி பீட்ரூட் கிழங்கு கேரட்டு கூட்டாஞ்சோ மாதிரி ஒரு பொரியல் பண்ணி பொரியல் சாப்பிட்டேங்க.
0: ஓ, பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு.
1: ஆனா ஒன்று, சப்பாத்தி சாப்பிடும்போது ரெடிமேட் மாவு சாப்பிடுறது உடம்புக்கு பிரச்சனை
0: கேடு. அதனால நீங்களே சப்பாத்தி உருட்டி பெரட்டி திரட்டி போட்டிங்களா?
1: ரேஷன் கடையில கொடுக்குற கோதுமை வாங்கி அதை கழுவி நம்ம காய வச்சு நம்ம அரைச்சி அதில் சாப்பிட சாப்பிட்டு
0: அதை அதை அதை அரைச்சி நம்மளே செஞ்சு சாப்பிடணும். ராஜ்குமார் நீங்க செஞ்சீங்களா?
1: என்னங்க, நான்
0: நீங்களே தான் செஞ்சீங்களா?
1: இல்லை, அம்மா
0: செஞ்சு. ஆ, சரி சரி, ஓகே ஓகேங்க. உங்களுக்கு அதை பாரு சொல்லுங்க.
1: இந்த ராகி களி,
0: ஆ
1: ராகி கஞ்சி இதெல்லாம் வந்து நான் சாப்பிடுவேங்க.
0: சரி,
1: இதெல்லாம் காலையில் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவு, நல்ல பாரமான வேலை செய்யறவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, நல்ல ஹெல்த் நல்லா இருக்கும்.
0: நீங்க ரொட்டீன் இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா?
1: என்னங்க,
0: நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களா?
1: விரும்பி
0: தெம்பாயிடும். சரி சரி, ஓகே. உங்களுக்கு என்ன பாடலுங்க?
1: எனக்கு வந்துங்க உயிரிலே கலந்தது படம். இந்த பாடல்
0: பாடல் பிளே பண்ணிடலாம். தேங்க்யூ சோ மச்.
1: நன்றி.

0: வணக்கம். நீங்கள் கேட்டவை யார்? இங்க இருந்து
1: அழகான காலை வணக்கம் சார். அன்புடன் நான் ராஜு, ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ராஜு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார். நீங்க என்ன ஹெல்த் ஃபுட் சாப்பிட்டு வந்தீங்க சார்? எல்லாத்தையும் கேக்குறீங்க.
0: ஆமா, நல்லவேளை நீங்களா கேட்டீங்களே.
1: சொல்லுங்க.
0: இட்லி வித்து சுண்டல், சுண்டல் குழம்பு.
1: ஓகே, நல்ல ஹெல்த்தான தான் கடல குழம்பு நல்லா இருக்கும்.
0: ஆமா சொல்லுங்க, நீங்க என்ன சாப்பிட்டீங்க
1: சார்? நம்ம இன்னைக்கு வந்து எக், சுகர், ரெண்டையும் நல்லா பால் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அடிச்சிட்டு பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க.
0: ஓ, பிரெட் ஆம்லெட். ஓகே.
1: ஆமா சார், நல்லா இருக்கு சார் சாப்பிடுறதுக்கு.
0: ஓகே, அதுக்கு ஏன் சுகர் மிக்ஸ் பண்றீங்க?
1: லேசா பண்ணிக்குவாங்க சார்.
0: ஒரு இதுக்காக, ஃப்ளேவருக்காக.
1: கொஞ்சம் லேசா, ரொம்ப எல்லாம் பண்ண மாட்டாங்க, கொஞ்சமா போட்டுருவாங்க. கொஞ்சம் பண்ணா கொஞ்சம் நல்லா இதா இருக்கும். அந்த எப்படி சொல்றதுன்னு புரியல எனக்கு. நல்லா கொஞ்சம் நல்லா டேஸ்டாவே இருக்கும். நல்லா
0: என்ன பாடலுங்க?
1: பாடல் வந்து எனக்கு நான் அடிமை இல்லை, அதுல இருந்து ஒரு ஜீவன் தான். இது எஃப்எம் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும், ஆர்டிஸ்ட் குடும்பத்தாருக்கும், தங்கள் குடும்பத்தாருக்கும், அனைத்து
0: எல்லாருக்காகவும் நீங்க கேட்ட அந்த பாடல் நன்றி.

0: நேரம் 11:27, 40 நொடி ஆயிடுச்சுங்க. நேயர்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம், நீங்கள் கேட்டவை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்கள் கேட்டவை யார், எங்கிருந்து?
1: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில் இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கு கிளைமேட்டு? மழையா?
1: இல்ல இல்ல, மழை வரது மாதிரி இருக்குது, மழை பெய்ய மாட்டேங்குது.
0: பெய்ய மாட்டேங்குது.
1: அங்க எப்படி இருக்கு?
0: இங்க வந்து கொஞ்சம் அப்படியே கிளைமேட் டல்லா தான் சார் இருக்கு. காலை ஆரோக்கிய உணவு
1: காலையில வந்து முனைக்கட்ட பயிர் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் முட்டை
0: தோசை. ஓகே ஓகே, சூப்பர். என்ன பாடல் சார்?
1: அவரை படத்துல இருந்து கீதா. கீதா ஒரு நாள் பழகும் உறவல்ல.
0: ஓகே, ப்ளே பண்ணிடுறோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.

0: வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
1: சத்யநாராயணி, சென்னையில பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா?
0: ஓ, நல்லா இருக்கீங்க. சென்னை போயிட்டீங்களா?
1: ஆமா, சென்னை போயிட்டு மேடம்.
0: சரி சரி சார்,
1: நாளைக்கு வந்துடுவேன்.
0: ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: பாடல் வந்து தர்மபத்னி.
0: ஓகே,
1: பாடல் வந்து நான் தேடும் செவந்தி.
0: சரி, ஓகே. இன்னைக்கு காலையில என்ன ஆரோக்கியமான காலை
1: உணவு? ஆரோக்கியமான உணவு பாத்தீங்கன்னா சொல்லிருக்கீங்க தலைப்பு. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா இந்த ராகி தோசை, ராகி களி இருக்கும்.
0: ஓகே,
1: அதே மாதிரி ஒரு நாளைக்கு பொங்கல் இருக்கும். ஏன்னா அந்த பொங்கல் பாத்தீங்கன்னா சீரகம், மிளகு, இலகு எல்லாம் இஞ்சி எல்லாம் போட்டு நான் போட்டு தட்டி போடுறோம். சோ அதனால அந்த பொங்கல் வந்து இன்னைக்கே பொங்கல் தான் இன்னைக்கு எங்க வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் காலையில.
0: ஓகே ஓகே.
1: அதே மாதிரி ஒரு நாளைக்கு புட்டு இருக்கும், ஸ்டீல்ல வாய் வச்சு இந்த புட்டு, இந்த பச்சரிசி மாவுல அந்த புட்டு, தேங்காய் இந்த சக்கரை எல்லாம் போட்டு நெய்யெல்லாம் போட்டு சாப்பிடுறது புட்டு ஒரு நாளைக்கு. மற்றனால இட்லி தோசை. அது மாதிரி தோசை மார்னிங் இருக்காது, இட்லி
0: தான்.
1: தோசைனா நைட்ல தான் போடுவாங்க, காலையில் தோசை இல்ல டைம் ஆகாதுன்னு, அதனால இட்லி தான். அதனால வாரத்துல ரெண்டு நாள் முன்னாள் இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா.
0: ஓகே ஓகே ஓகே சார், உங்களுக்கான பாடல் ப்ளே பண்றோம். தேங்க்யூ.

உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9444634352.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். அடுத்த நேயர் யார்? ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
1: கோவை மாவட்டம் சின்னமலைத்திலிருந்து மஞ்சுளா சுந்தரராஜ். நல்லா இருக்கிறீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம்.
0: ஓகே, இன்னைக்கு என்ன காலை உணவு? ஆரோக்கியமான காலை உணவு
1: முருங்கைக்காய் சூப் மேடம்.
0: ஓகே,
1: அப்புறம் அது முடிஞ்சு டிஃபன் பாத்தீங்கன்னா கோதுமையில தோசை.
0: ஓகேங்க.
1: அப்புறம் மத்தியான சாப்பாடு நைட்டு.
0: ஓகே ஓகே, என்ன பாடலுங்க?
1: எனக்கு வந்து தெய்வ வாக்கு வந்து வாஜ்பாய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: அதனால உங்களுக்கும் பிடிச்சிருக்கு.
1: ஆமாங்க மேடம், அவங்க கேட்டது பாட்டு கேட்கறீங்க மேடம். நாங்க வேற பாட்டு கேட்கணும் இல்ல, அவங்க அதேதான்
0: வேணும். அடம் பிடிக்கிறாங்க.
1: ஆமாங்க மேடம்.
0: சரி, பிளே பண்ணிடலாம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: ஓகே மேடம்.

0: வணக்கம், நீங்கள் கேட்டவை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: பல்லடத்திலிருந்து ஃபரிதா பேசுறேன் மேடம்.
0: பல்லடம் ஃபரிதா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஃபரிதா, நீங்களா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, நான் இதான் உங்களோட பேசுறது ஃபர்ஸ்ட் டைம். தேங்க் யூ, வெல்கம். என்ன பாடல்
1: இன்னைக்கு
0: சாப்பிட்ட காலை ஆரோக்கிய உணவு என்ன?
1: காலையில ஆரோக்கியம்னா தோசை தான் மேடம். மத்தியானத்துக்கு வந்து பீட்ரூட் சாப்பாடு செஞ்சிருக்கு. அப்புறம் அடிக்கடி வந்து சேமியா செய்வோம், ரொட்டி செய்வோம் மேடம், எண்ணெய் போடாம, கோதுமை மாவுல.
0: அதுதான்
1: ரொட்டி செய்வோம்.
0: அப்புறம்
1: சொன்ன மாதிரி கொழா புட்டு செய்வோம். அப்புறம் கம்பு ஆட்டி தோசை போடுவோம்.
0: ஓகே ஓகே,
1: ராகி தோசை அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் மேடம்.
0: ஓகேங்க, ஓகே. உங்களுக்கான பாடல் பிளே பண்றோம். தேங்க்யூ,
1: நன்றி மேடம்.

இன்று ஜூன் 24. பாட்டும் மெட்டும் தங்களுடைய பிறந்த நாளை ஒரே நாளில் கொண்டாடுகின்றனர்.

என்று டிஎம்எஸ்ஸின் குரல் எங்கெல்லாம் கேட்கிறதோ அப்பொழுது நம் மனக்கண்ணில் விரிவடைவது அப்பாடலுக்கு உயிர் கொடுத்த எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களும்தான். தமிழ் திரையுலகில் இணைந்தே பயணித்து ஓர் இசை சாம்ராஜ்யத்தை நடத்திய இவ்விரு

ஜாம்பவான்களின் பிறந்த நாளும் ஒரே நாளில் வருவது என்பது தற்செயலா இல்லை முன்னரே முடிவு செய்யப்பட்டதா என்பதை உங்களுடைய யூகத்திற்கே நான் விட்டுவிடுகிறேன். கண்ணதாசன் அவர்கள் தனது பேட்டிகளில் வியட்நாம் வீடு திரைப்படத்தில் கே வி மகாதேவன் இசைக்கு அவர் எழுதிய பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா என்ற பாடலின் தொடக்க வரியை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை நினைத்தே எழுதியதாக பகிர்ந்திருப்பார். மெல்லிசை மன்னர் பிறந்தது பாலக்காட்டில் என்பது நமக்கு தெரியும். இசை ஜாம்பவானாக இருந்தாலும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் அனைவரையும் அன்பால் அணைக்கும் அன்பர். குழந்தை போல பேச்சு மட்டுமல்ல, குழந்தை போல மனமும் கொண்டவர் எம்எஸ்பி. அதனால்தான் அவரை பாலக்காட்டு அப்பாவி ராஜாவாக கண்ணதாசன் எழுதினார். ராகங்கள் 16, ராகங்கள் 16 உருவான வரலாறு என்ற பாடல் வரிகளும் அவரிடமிருந்து தோன்றியதுதான் என்பார் கண்ணதாசன். மெட்டுக்கு பாட்டோ இல்லை பாட்டுக்கு மெட்டோ, கண்ணதாசனும் எம் எஸ் விஸ்வநாதனும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவரில்லை. அவரவருடைய பாணியில் அவரவருடைய வெற்றியை என்றுமே சேர்ந்தே உறுதி செய்தனர். காலம் இருக்கும் வரையிலும் கண்ணதாசனும் எம் எஸ் விஸ்வநாதனும் நம் மனத்தை என்றுமே தாங்கி பிடிப்பார்கள். இன்று ஜூன் 24, கவி பேரரசர் கண்ணதாசன் மற்றும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் பிறந்த நாள்.

0: வணக்கம், நீங்கள் கேட்டவை.
1: இனிய காலை வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இருப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்?
0: நலமா இருக்கு சக்தி சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: எல்லாரும் நலமா இருக்காங்க சார்.
1: காலை உற்சாக வேலையில பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன்
0: மேடம். ஓகே, சூப்பரா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு பிடித்த பாடலையும் சொல்லிடுங்க, ப்ளே பண்ணிடலாம்.
1: முதல் வசந்தத்துல இருந்து மானாட குடி பூவாடும் சோலை, அந்த பாடலை எல்லாருக்காகவும் ஒளிபரப்புங்கள்.
0: ஓகே, ப்ளே பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களோட ஆரோக்கியமான காலை உணவு என்ன?
1: நான் ஆரோக்கியமான உணவு என்ன வந்து டெய்லி வந்து காலையில ஒரு நாலு இட்லி ஒரு வடை சாப்பிடுறேன் மேடம்.
0: ஓ ஓகே.
1: டீ எல்லாம் அதிகமா சாப்பிடறதில்ல.
0: சரி.
1: ஆமா, தண்ணீர் அதிகமா குடிப்பேன்.
0: ம்,
1: ஆமா, அதுதான் என்னுடைய தினந்தோறும் உணவு, தோசை.
0: இட்லி தோசை. ஓகே, வேற இந்த சப்பாத்தி பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிடுறது இல்ல?
1: அது வந்து இரவுல சாப்பிடுறேன் மேடம்.
0: ஓ ஓகே ஓகே. ஓகே சார், உங்களுக்கான பாடல் ப்ளே பண்றோம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ,
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: ஓகே சார்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.
2: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிகழ்ச்சி நிரல். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்கலாம் நேர்களே.

பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் தோடர் பாடல்கள், 2:30 உழைப்பவர் அரங்கம் மின் பணியாளராக சுயதொழில் புரியும் ஆர் கணேசன் அவர்களுடனான நீர்முகத்தின் 2 இடம்பெறும், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். இன்று பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி, மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளுடன் வினாடி வினா நிகழ்ச்சி, விடுகதைகள் மற்றும் பழமொழிகள், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகானம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் தேசிய வேளாண் காடுகள் கொள்கை தகவல்கள் வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையாளர் மற்றும் வானவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகிய இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி வழி வாட்ஸ்அப் மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி எஃப்எம் இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542. உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.

0: delivery faster, more transparent and accessible, guided by the vision of Surakshit Passport, Sugam Seva and Sashakt Nagrik. National security advisors and senior security officials from the BRICS nations call for stronger cooperation to address the widening range of global security challenges, including terrorism and cyber threats, during a high-level meeting hosted by India in the national capital. Speaking at the meeting, National Security Advisor Ajit Dobhal stressed the need for collective deliberation and cooperation among BRICS nations to address the emerging security risks and evolving forms of terrorism in an increasingly digitized world.
1: We need to be cognizant of the new security threats and challenges. Non-traditional threats have transcended national borders and have developed defeat systems against conventional responses. Innovative disruptive technologies, more camouflaged variants of terrorism, cyber threats in a world which is getting increasingly digitized, they all constitute an important threat for us.
0: Vice Chairperson of Niti Aayog, Dr. Ashok Kumar Lahiri, has said that the total trade of India has grown by 5.4% in the last quarter. He said this while releasing the latest edition of the Trade Watch quarterly report in New Delhi. Dr. Lahiri added that India's exports reached $1.84 trillion and imports grew by 6.5% in the last quarter. The Enforcement Directorate, ED, is conducting search operations at five locations in Delhi in connection with a money laundering case linked to 3,000 kilogram Mundra port drug import case. ED officials said that the searches have been conducted at the premises linked to Harpreet Singh Talwar, Samshuddin and associates. The officials added that the drug money was allegedly invested in nightclubs in Delhi. Harpreet Singh Talwar had earlier been arrested by the National Investigation Agency, NIA, in the same case and was recently released on bail. Further investigation is underway. Housing and Urban Affairs Minister Manohar Lal today inaugurated the commencement of construction work at the Central Secretariat Metro Station for the Central Vista Corridor in the national capital. Speaking to the media, the minister described the moment as historic and highlighted that the project will significantly streamline daily transit for government employees and all professionals. The Indian Meteorological Department has said that conditions are favourable for further advance of southwest monsoon into parts of Maharashtra, Chhattisgarh and Madhya Pradesh during the next 2 days. It forecast heavy to very heavy rainfall over coastal Karnataka, Konkan and Goa over the next 3 days. Assam, Meghalaya, interior Karnataka, Madhya Maharashtra, Odisha, Sub-Himalayan West Bengal, Sikkim and Telangana are expected to witness heavy rainfall today. In the FIFA World Cup 2026, Portugal crushed Uzbekistan by 5-0 in the Group K at Houston in the United States. The 41-year-old Cristiano Ronaldo scored 2 goals to help Portugal roll to a 5-0 win over Uzbekistan. Ronaldo became the first player to score in 6 different World Cup tournaments, with his goals adding another impressive accomplishment to his storied career. And that is the end of this news bulletin.
2: Neeram, 12 mani, 10 nimidam. Akashvani, Udagamandalam, Varanilayam, Ooty FM 101.8.
3: Snehidiye.
4: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்
2: நேர்கள் கேட்கவிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதி. இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பெண்கள் கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியில நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரிந்த வீட்டிற்கு தேவையான குறிப்புகள், அதே மாதிரி மருத்துவ குறிப்புகள், சமையல் குறிப்புகள், அதே மாதிரி பட்ஜெட் போடுற குறிப்புகள், அழகு குறிப்புகள், இந்த மாதிரி எல்லா விதமான குறிப்புகளையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் கால் பண்ணுடைய நம்பர் 9344-1001-8 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் கால் பண்ண டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜும் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகளை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நிறையா பேர் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8300019-1018 நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த குறிப்புகள் பார்த்தீங்க

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியை கேட்டுட்டே இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இந்த நிகழ்ச்சியில் நேர்களாகி நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த வீட்டு குறிப்புகளை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் நேயர் யார் எங்கேருந்துன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: மகா தாராவரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன குறிப்பு ஷேர் பண்ண போறீங்க?
1: அதாவது மேடம், சத்துணவும் அசுவைய சத்துணவோட அது சுவையாவான உணவாகவும் இருக்கிற மாதிரி என்னென்ன உணவுன்னு சொல்ல போறோம் மேடம். முதல்ல எல்லாம் வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து மேடம், தெனை, கம்பு, ராகி, சோளம், இத கேழ்வரகு இதெல்லாம் வந்து விதை நேர்த்தி செய்த விதை வந்து அந்த காலத்துல இயற்கையான விதையா இருந்தது. இப்ப வந்து விதையை மாற்றி அமைச்சு எல்லாம் செய்யறாங்க, விளைச்சல் அதிகமா இருக்குது. ஆனா டேஸ்ட் வந்து ரைஸோட டேஸ்ட் தான் வருது. அரிசி என்ன டேஸ்ட் இருக்குமா, கம்புக்குன்னு ஒரு தனி மனம் இருக்கும், கமகமக்கமான ஒரு மனம் வரும். அது டேஸ்ட்டும் அப்படிதான், கம்பு சாப்பிட்டா கம்புன்னு சொல்லிடலாம். ஆனா இப்ப எது சாப்பிட்டாலுமே அது அதுன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு விதை மாற்றம் செஞ்சதுனால டேஸ்ட் போயிருச்சு.
0: ஓகே, அதனால இப்ப என்ன எப்படி அந்த டேஸ்ட் வந்து கொண்டு வரலாம் நினைக்கிறீங்க?
1: விதை வந்து பழைய விதைகள் இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி நம்ம நம்மளா சொந்தமா விவசாயம் செய்யலாம். அல்லது வந்து மலைவாழ் மக்கள் எல்லாம் அவங்க செய்யறதெல்லாம் இயற்கையான விதை போட்டுதான் செய்யறாங்க, டேஸ்டா இருக்கும். ஆனா காஸ்ட்லியா சொல்றாங்க, விலை கொஞ்சம் காஸ்ட்லி. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழைங்க தான் இந்த பல தரப்பட்டமான தானியங்கள்லாம் சாப்பிடுவாங்க, பணக்காரங்க ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, ரைஸை விட ஒரு கம்பு தெனை எடுத்துட்டீங்கன்னா 100 ரூபாய் ஒரு கிலோ. அப்படி எல்லாமே இந்த தானியங்கள் தான்.
0: ஓகே, இப்ப வந்து ஓகே விலைவாசி எல்லாம் இப்படி இருக்கு, இதுல நீங்க சொல்ற டிப்ஸ் என்ன?
1: அத விலைவாசி இருக்கிறதுனால இருக்கு. நம்மளே டிப்ஸ் என்னன்னா, நம்மளே அதை வந்து உற்பத்தி செய்யணும், இல்லைன்னா மலைவாழ் மக்கள் கிட்ட வாங்கிக்கணும். காசு பத்தி கவலைப்படாம வாங்கி அது எப்படி செய்யணும், இந்த கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இது கம்பு சோளம் இது சோளம்
0: அதாவது நம்ம வந்து நம்மளா விவசாயம் செய்யணும், எல்லாம் ஆர்கானிக்கா கிடைக்கிறத வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அருமையான ஒரு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. அதாவது வந்து நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து பேசினதுனால பாயிண்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆரோக்கியமான உணவுகளை வந்து நம்ம சாப்பிடும் போது அதை வந்து ரொம்பவே இயற்கையாக விவசாயம் செய்யப்பட்டதாக வாங்கி சாப்பிட்டோம்னா அதோட நற்பலன்கள் நம்மளுக்கு வந்து முழுசாக கிடைக்கும் அப்படின்றதான் உங்களுடைய டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி, தொடர்ந்து கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்பை சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கால் பண்ணுடைய நம்பர் 9 3 0 1 0 1 8 8 3 0 0 1 0 1 8 0 4 2 3 என்ற கோட் நம்பரோட 2 9 6 6 7 8 1 அப்படின்ற நீங்க கால் பண்ணலாம். நீங்க வாட்ஸ்அப்லயும் உங்களுடைய டிப்ஸ் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க வாட்ஸ்அப் பண்ணுடைய நம்பர் 8 3 0 0 1 0 1 8

அருமையான பாடலை கேட்டோம். கன்னத்தில் முத்தமிட்டாள் திரைப்படத்திற்காக நீர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியை கேட்டுட்டே இருக்கோம். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக டிப்ஸ் சொல்கிறதுக்காக நேர் வந்திருக்காங்க. அண்ட் நேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் வரல, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க.

0: வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணலாம், கால் பண்ணியும் சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் கால் பண்ணும் அப்படின்னா என்ன நம்பருக்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் கால் பண்ண நம்பர் 9344-1010-18 அப்படி நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு நம்பருக்கும் கால் பண்ணலாம், 8000-1019-1018. இன்னொரு நம்பருக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணலாம், 04-23 அப்படின்ற இணைப்பெண்ணோட 2966-7812-219. வாட்ஸ்அப் நீங்கள் வந்து பண்ணலாம், என்ன நம்பருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8300-1019-1018.
1: புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-2643-542.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் உடல் ஆசை வார்த்தைகள்.
0: மீசை.

0: பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்னேகிதியை கேட்டுகிட்டே இருக்கீங்க.
1: ஸ்னேகிதியே
2: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: ஸ்நேகிதே நிகழ்ச்சியில இணைய போற நேயர் யாருங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த வரிசையில் அடுத்ததாக வந்து என்ன டிப்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுவுமே வந்து ஒரு வாட்ஸ்அப் டிப்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக இது வந்து ஒரு அழகு குறிப்புனே சொல்லலாம். ஆனால் அவங்க வந்து குறிப்பை வந்து முழுமையாக சொல்லலை. ஸோ அது வந்து எனக்கு எப்படி புரியுது அப்படின்னா, அவங்க வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது எப்போவுமே பெண்கள் வந்து வீட்டில் இருக்கும் போதும் சரி, குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கும் பார்த்துக்கிற நேரங்கள்லையும் அவங்களுக்கான அந்த டைமை வந்து அவங்க ஒதுக்குறதில்ல. அவங்க வந்து ஒரு ட்ரெஸ்அப் பண்ணும், அவங்க வந்து ஒரு தலை சீவனும் அப்படின்ற ஒரு டைமை ஒதுக்கறதில்ல. குழந்தைங்களுக்கு மட்டும் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அப்படி இல்லாமல் அவங்க வந்துட்டு அவங்களுக்கான ஒரு டைமையும் ஒதுக்கி அவங்களோட அழகையும் உடல் நலத்தையும் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குன்னூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க கோகிலா. அண்ட் இவங்க தான் வந்து சூப்பரான அந்த தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நிச்சயமாக இதை வந்து நிறையா பேர் வந்து கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன் அப்படின்னா, நிச்சயமாக ரொம்பவே வந்து இல்லத்தரசிகள் வந்து பிஸியாக இருக்கும் போதும் சரி, ரொம்பவே வந்து குழந்தைகளை பராமரிக்கிறதுல பிஸியாக இருக்கும் போதும் சரி, அவங்களுக்கான நேரம் அப்படின்றத ஒதுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக அவங்க வந்து அந்த ஒதுக்கணும் அப்படின்ற ஆர்வமெல்லாம் இருக்கும், ஆனால் அதுக்கான நேரம் இருக்காது. ஸோ அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி எவ்வளவோ பண்ணுற அந்த டைமில் இதையும் வந்து பண்ணோம் அப்படின்னா தன்னோட உடல் நலத்தையும் சரி மனநலத்தையும் வந்து ரொம்பவே அருமையாக பேணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்து இன்னொரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகித்து.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது ஸ்நேகிதியே.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாஸ்போர்ட் சேவையை வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்களும் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி அனைத்து பாஸ்போர்ட் அலுவலக ஊழியர்களுக்கும் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 1967 ஆண்டு ஜூன் மாதம் 24 தேதி பாஸ்போர்ட் சட்டம் கொண்டுவரப்பட்டதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் பாஸ்போர்ட் சேவை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ ரயில் நிலைய பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மெட்ரோ ரயில் சேவை மூலம் அரசு ஊழியர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று கூறினார். இந்த மெட்ரோ ரயில் சேவை தில்லி ஆர்கே ஆசிரம் சாலையிலிருந்து இந்திரபிரஸ்தா ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தாா்.

0: கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூர்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது கவிதைகளாலும் தத்துவ சிந்தனைகளாலும் மனித உணர்வுகளை தமிழில் மக்களின் இதயங்களில் பதித்த மாபெரும் படைப்பாளி அவர் என்று பாராட்டியுள்ளார். அவரது படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி என்றும் வழிகாட்டும் ஒளியாக திகழும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தமிழகம், கர்நாடகா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கேரளத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக சிறப்பு இயக்கம் மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இயக்கத்தின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கடத்தல்காரர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சதீசன் கேட்டுக் கொண்டுள்ளார். முந்த்ரா துறைமுக போதைப்பொருள் பறிமுதல் வழக்கு தொடர்பாக தில்லியில் உள்ள பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை தில்லியில் புழக்கத்தில் விட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2022 ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய புலனாய்வு முகமை ஹர்ப்ரீத் சிங் என்பவரை கைது செய்தது. புதுதில்லியில் உள்ள அவரின் அலுவலகங்கள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பெத்தனி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் இணைந்து இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பெத்தனி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி ஐசிம் இப்டிகார் அகமது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கேள்வி எழுப்பியது தவறானது என்று தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் பதவியை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதாகவும் திரு ஹரீஷ் குற்றம் சாட்டினார். ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அப்பகுதியில் இயல்பு நிலை திரும்பியுள்ள போதிலும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள அனைத்து இந்தியர்களும் உடனடியாக இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கான இந்திய தூதரகத்தின் சமூக வலைதளத்தையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான தீர்மானத்திற்கு 50 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 48 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர். ஆளும் குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை உள்ள போதிலும் அக்கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இருப்பினும் மேற்காசியாவில் அமெரிக்க ராணுவத்தை நிறுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மற்றும் கூட்டணி நாடுகள் மீதான தாக்குதலை எதிர்கொள்ளவும் இந்த தீர்மானத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சிக்னல் கோளாறு காரணமாக நாடு முழுவதும் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜெர்மனியின் தேசிய ரயில்வே நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஜிட்டல் தகவல் தொடர்பு கோளாறு காரணமாக ரயில்வே சிக்னல் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புதுமை படைப்பு போட்டியில் 6 புத்தொழில் நிறுவனங்கள் வெற்றி பெற்றுள்ளன. ஐநாவின் மேம்பாட்டு திட்டமும் அட்டல் புதுமை படைப்பு இயக்கம், நித்தி ஆயோக் உள்ளிட்ட நிறுவனங்களும் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் பங்கேற்றனர். நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்யும் தொழில்நுட்பங்களை பிரபலப்படுத்தும் இந்த போட்டியில் 28 மாநிலங்களிலிருந்து 350 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 50 நிறுவனங்கள் தேர்வாகின. அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் உள்பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்குள் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர கர்நாடகா, கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, கர்நாடகா, ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 14-21, 21-13 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பவுலா லூசியா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மலாய்கா ரபோலோவை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. பிரிட்டனில் அடுத்த மாதம் தொடங்கவுள்ள ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய இளையோர் மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அமெரிக்கா, பெல்ஜியம் அணிகள் விளையாடவுள்ளன. அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50.
3: உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
4: அட்டல் பூஜல் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். ஒரு நாட்டின் உயிர்நாடி அதன் நீர்வளம்தான். குறிப்பாக நமது இந்திய நாட்டின் விவசாயம், குடிநீர் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு நிலத்தடி நீர்தான் முக்கியமான ஆதாரமாக உள்ளது. ஆனால் இன்று நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவது ஒரு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இந்த கடுமையான சவாலை எதிர்கொள்ளும் விதமாக மத்திய அரசு தொடங்கிய ஒரு மிக முக்கியமான திட்டம்தான் அட்டல் பூஜல் யோஜனா. இது வெறும் ஒரு அரசு திட்டம் மட்டுமல்ல, நிலத்தடி நீர் மேலாண்மையில் அரசாங்க அணுகுமுறையில் இருந்து மக்களின் பங்கேற்பு என்ற புதிய அணுகுமுறைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சமூக இயக்கம். நிலத்தடி நீரை பயன்படுத்தும் நாடுகளில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். ஆனால் கண்மூடித்தனமான நீர் உபயோகத்தால் நம் நாட்டின் பல பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்துவிட்டது. இந்த ஆபத்தான நிலையை மாற்ற அட்டல் பூஜல் யோஜனா தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் நிலத்தடி நீரின் அளவை அதிகரிப்பதை விட அதன் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதிலும் நீரை சேமிப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. பொதுவாக நீர்த்திட்டங்கள் என்பது அரசால் உருவாக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்படும். ஆனால் அட்டல் பூஜல் யோஜனாவோ கிராம அளவில் உள்ள மக்களே தங்கள் நிலத்தடி நீர் வளங்களை நிர்வகிப்பதற்கான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த ஊக்குவிக்கிறது. அட்டல் பூஜல் யோஜனா ₹6,000 கோடி மதிப்பீட்டில் 2020 முதல் 2025 வரை 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படுகிறது.

0: இந்த நிதி உலக வங்கி மற்றும் மத்திய அரசின் பங்களிப்பால் வழங்கப்படுகிறது. மாநில மற்றும் மாவட்ட அளவில் நிலத்தடி நீர் மேலாண்மை நிறுவனங்களை வலுப்படுத்துவது, நீர் உபயோகிப்பாளர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பது ஆகியவை இந்த திட்டத்தின் அங்கம். இந்த திட்டத்தின் மையப்பகுதியான பங்களிப்பு அடிப்படையிலான மேலாண்மை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். நிலத்தடி நீர் மட்டம் மிகவும் பாதிக்கப்பட்ட குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்கள் இத்திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தும் தங்கள் பகுதியில் உள்ள நிலத்தடி நீரின் அளவை கண்டறிந்து அதன் அடிப்படையில் ஒரு நீர் பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்குகின்றன. கிராம பஞ்சாயத்துகள் இந்த திட்டங்களை திறம்பட செயல்படுத்தினால் மத்திய அரசு செயல்திறன் அடிப்படையில் நிதியை வழங்கும். அதாவது, நீர் பயன்பாட்டை குறைப்பது, மழைநீர் சேகரிப்பை அதிகரிப்பது போன்ற இலக்குகளை அடைந்தால் மட்டுமே நிதி விடுவிக்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் கிராமங்களில் பல நீர் மேலாண்மை முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆங்காங்கே பண்ணை குட்டைகள், தடுப்பணைகள் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டு கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டு மழைநீர் சேமிக்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நீர் சிக்கன முறைகளை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகிறது. நீர் அதிகம் தேவைப்படும் பயிர்களுக்கு பதிலாக குறைந்த நீரில் வளரக்கூடிய பயிர்களை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. கிராம சபாக்கள் கூடி நிலத்தடி நீரின் உபயோகத்தை அனைவரும் ஒருங்கிணைந்து முடிவெடுக்கின்றனர். இது நீர் பயன்பாட்டில் வெளிப்படைத்தன்மையையும் கூட்டு பொறுப்பையும் உருவாக்குகிறது. அட்டல் பூஜல் யோஜனா அரசின் திட்டங்களை மக்களின் பங்களிப்புடன் ஒருங்கிணைத்து ஒரு நாட்டின் மிக முக்கியமான வளமான நீரை பாதுகாப்பதில் ஒரு புதிய அணுகுமுறையை எடுத்துள்ளது. இது நிலத்தடி நீர் மேலாண்மையை ஒரு அறிவியல் பூர்வமான மக்களாட்சி சார்ந்த இயக்கமாக மாற்றியுள்ளது. இந்த திட்டம் நமது எதிர்கால சந்ததியினருக்கு நீர் வளத்தை விட்டுச் செல்வது நமது கடமை என்பதை உணர்த்தி ஒரு நீர் பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்க
1: மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம் நீர்களே.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது மெல்லிசை பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் எரிசக்தி துறையில் தேர்வு செய்யப்பட்ட 401 பேருக்கு முதலமைச்சர் திரு விஜய் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். சுகாதார உணவு தயாரிக்க தெருவோர கடைகளுக்கு கடனுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் எரிசக்தித்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், மின்சார வாரியத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண 70,000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளதே காரணம் என ஆய்வுக் கூட்டத்தின் மூலம் அறியப்பட்டதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடப்பு ஆண்டிற்குள் இத்துறையில் 15,000 பணியிடங்கள் நிரப்ப வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் 25% மின்மாற்றிகள் பழமையானவை என்றும் இதனை புதுப்பிக்க மின்மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் தெருவோர கடைகளில் சுகாதார உணவு தயாரிக்க கடனுதவி வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களில் சாலையோர உணவு தயாரிக்கவும் ஆரோக்கியமான சுகாதாரமான ஃபுட் ஸ்ட்ரீட்டுகளை உருவாக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக எடுத்துரைத்தார்.
1: தொற்று நோய் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டைஃபாய்ட் வேக்சின்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் பிளான் பண்ணிருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல இருக்கிற உணவு விற்பனையாளர்கள், அவங்க உணவு சர்வ் பண்றவங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாகவே அந்த டைஃபாய்ட் வேக்சின்ஸ் எப்படி கொடுக்கலாங்கிறத பத்தியும் நாங்க ஒரு விரைவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இந்த ஒரு மாதத்திற்கு எவ்வளவு ஆய்வு பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் அதிகம் பண்ண சொல்லியிருக்காங்க.
0: பெரம்பலூரில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து

0: அரசு பள்ளிகளில் 10-12 வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணாக்கருக்கும் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் விருதுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அமைச்சர் வழங்கினார். பெரிய வெண்மணியில் கட்டப்படும் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மற்றும் விடுதி கட்டிட பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். அனைத்து துறை அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டமும் இடம்பெற்றது. திருப்பத்தூரில் உலக போதைப்பொருள் தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று தொடங்கி வைத்தார். 2500 மாணாக்கர் இதில் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரசுரங்களும் பொதுமக்களிடையே விநியோகிக்கப்பட்டது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசனத்திற்கான டிக்கெட் விலை உயர்த்தப்படவில்லை என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் விலையை உயர்த்துவது குறித்து பக்தர்களிடம் கருத்துக்கள் மட்டுமே கேட்கப்பட்டதாகவும் பெறப்படும் கருத்துக்களுக்கு மாற்றாக எந்த முடிவையும் அரசு எடுக்காது எனவும் தெளிவுபடுத்தினார். கவியரசர் கண்ணதாசனின் 100வது பிறந்தநாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், தமிழ் மொழி, இலக்கியம், திரையுலகிற்கு அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்புகளை போற்றுவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில், காலங்களை கடந்தும் தலைமுறைகளை வழிநடத்தும் இலக்கிய பொக்கிஷங்களாக அன்னாரது படைப்புகள் திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பதினான்காவது பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி பாஸ்போர்ட் ஆணைய அலுவலர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை 2வது கட்டத்தின் கீழ் ஸ்ட்ரிப் பொருத்தப்பட்ட மின்னணு பாஸ்போர்ட் அறிமுகம், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் மற்றும் அஞ்சல் பாஸ்போர்ட் சேவை மையங்களை திறப்பது, அதிக அளவில் பாஸ்போர்ட் விநியோகிப்பது, இலகுவான பயணத்தை உறுதி செய்வது, உலகளாவிய வாய்ப்புகளுக்காக பாஸ்போர்ட் சேவையை விஸ்தரிப்பது, குடிமக்களுக்கு ஆளுமை வழங்குவது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதில் மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக கூறினார். 1967 கடவுச்சீட்டு சட்டம் இயற்றப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 24 இந்நாள் கொண்டாடப்படுகிறது. கேந்திரிய வித்யாலயாக்களுக்கான 36வது தேசிய இளம் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கர் மற்றும் பள்ளிகளுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் நாளை பரிசுகளை வழங்குகிறார். நாடாளுமன்ற போட்டி திட்டத்தின் கீழ் சென்ற ஆண்டு 200 பள்ளிகளுக்கு இடையே சுய ஒழுக்கம், மாறுபட்ட கருத்துக்களை ஏற்கும் மனப்பான்மை, ஜனநாயக வாழ்க்கை முறையின் நற்பண்புகள் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. நாட்டின் எஃகுத்துறை எதிர்கால வளர்ச்சிக்கு மின்னணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எஃகுத்துறை மின்மய நிலைப்பாடுகள் குறித்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இத்துறையில் இந்தியாவின் வலுவான வளர்ச்சியை எடுத்துரைத்தார். 2018 உலகளாவிய 2வது பெரிய எஃகு உற்பத்தி நாடாக இந்தியா தனது நிலையை பராமரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு கச்சா எஃகு உற்பத்தி கடந்த 3 13% அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு, இயந்திரமயம், ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்பங்களால் உற்பத்தி தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் கூறினார். இதனால் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு பயன்பாடு அதிகரித்து விலை குறைப்பிற்கு வழிகோலப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். ஊரக வளர்ச்சிக்கான மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எஃகுத்துறை பங்குதாரர்களுக்கு இக்கூட்டம் புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோளாக அமைந்துள்ளது என்றார். திருச்சி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு, கல்வி, பாலின விகிதத்தை மேம்படுத்தும் நோக்கில் எல்இடி விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் இன்று தொடங்கி வைத்தார். இவ்வாகனம் முசிறி, தொட்டியம், மணப்பாறை, புள்ளம்பாடி உள்ளிட்ட மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் பயணித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வகை செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நிரந்தர மண்புழு உற்பத்தி கூடம் அமைக்க 50% மானியம் வழங்கப்பட உள்ளதாக தோட்டக்கலை

0: துணை இயக்குநர் சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் சுமன்.
1: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து மண்ணின் வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் நிரந்தர மண்புழு உர உற்பத்தி கூடம் அமைக்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. ஒரு நிரந்தர மண்புழு உர உற்பத்தி அலகுக்கான மொத்த திட்ட செலவு 1,00,000 ஆகும். இதில் 50,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது நல ஆவணங்கள், ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு புத்தக நகல் மற்றும் தேவையான ஆவணங்களுடன் அருகிலுள்ள தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விண்ணப்பித்து பயன்பெறலாம்.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆணித்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த ஆண்டுக்கான உற்சவம் கடந்த June 16 கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் கடந்த 8 பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய ஸ்ரீ பெரியாழ்வார் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பெரியாழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: தமிழ்நாடு அரசு MGR திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் நடப்பு கல்வியாண்டில் 6 பாடப்பிரிவுகளில் பட்டப்படிப்பிற்கான முதலாம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலமான விண்ணப்பங்கள் இளங்கலை காட்சிக்கலை பிரிவுகளுக்கு வரும் 27 மாலை 5 வரை விண்ணப்பிக்கலாம் என்று செய்தி மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெறும் US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் ட்ரீசா இணை ஸ்பெயின் இணையை 21-12, 14-21, 21-13 என்ற செட்களில் வென்றது. பல்கேரியா சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் எரிசக்தி துறையில் தேர்வு செய்யப்பட்ட 401 பேருக்கு முதலமைச்சர் திரு விஜய் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். சுகாதார உணவு தயாரிக்க தெருவோர கடைகளுக்கு கடனுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. திரைப்பட பாடல் கேட்கலாம் நேர்களே.

0: நேரம் 2:15.
1: காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
5: நீலமலை நேரம்.
4: இன்றைய நிகழ்ச்சியில் அம்பிகா மற்றும் குழுவினர் வழங்கும் தோடர் மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

பற்றமாக ஆமான் செய்மர் பற்பக் மாடையே அது மற்றசனை தேரோஸ் மற்ற பக் மாடையேன் உம்மாக உன் செய்வாழ்க்கையோர் தேகோலா சோனாக தொதி வாழ்க்கை தில்மேஷரலான் மொழ் மோர்த்த ஆமான் செய்மர் மற்பக் மாடையேன் அது மற்றசை கோல ராக் மற்றொட்பக் மாடையேன் உம்மாக உன் செய்வாழ்க்கையோர் தேகோல சோமியாக தொதை வாழ்க்கை தில்மேஷரலான் கழ்கரதாமோன் சேமன் மொட்பக் மாடையே அது மற்றசகர் வாழ்க் மற்றொட்பக் மாடையேன் உம்மாக உன் செய்வாழ்க்கையோர் தேகோல சோமியாக தொதி வாழ்க்கை தில்மேஷரலான் சேமன் நட்பக் மாடையே அது மற்ற சகந்தற்பக் மாடையேன் ஓமாக உன் செய்வாழ்க்கையோர் தேகோல சோமியாக தொதி வாழ்க்கை தில்மேஷரலான் ஒரு மாவாடாமோன் சேமர் முன்ஸ் பக் மாடையே அது மற்ற பேட்கோட்டோர் மற்றொட்பக் மாடையே உம்மாக உன் செய்வாழ்க்கையோர் தேகோல சோமியாக தொதி வாழ்க்கை தில்மேஷரலான்.

இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் அம்பிகா மற்றும் குழுவினர் வழங்கிய தோடர் மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 2:30.
1: உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. உழைப்பவர் அரங்கம்.

0: லட்சியம். வணக்கம் நேர்களே, உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மின் பணியாளராக, அதாவது எலக்ட்ரீஷியனாக பணியாற்றும் சோலூரை சேர்ந்த ஆர் கணேசன் அவர்கள் உடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி இடம்பெற கேட்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம். நான் சோலூர் கோட்டட்டியில தான் பிறந்திருக்கேன். குலத்தொழில் ஆசாரி தொழில், மர வேலை செய்யறவங்க. சின்னதுலேருந்து அப்பா கூட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து காலில் ஒரு அடிபட்டுருச்சேன். அப்புறம் சரி, சுயமாக நான் சொந்தமாக ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு ஊட்டியில் ஒரு ஒயர்மேன் இருந்தார். அவர் மூலயமா எலக்ட்ரிக்கல் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சிங்கிள் ஃபேஸு, த்ரீ ஃபேஸ் எல்லாம், ஹவுஸ் ஒயரிங் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடி ஊட்டி முனிசிபல் ஆஃபீஸ் மூலயமா மெக்கானிக்கல் தொழில் வந்துட்டு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சோலூர்லேருந்து ஒரு 30 பேர் போயிருந்தோம். போயிட்டு பவான் சேகரில் ட்ரைனிங் ஸ்கூலு, அங்கே ஒரு 6 ட்ரைனிங் எடுத்துகிட்டு மோட்டர் வேலையும் பழகிட்டேன்.
0: நம்ம ஒரு சுயதொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலை சார்ந்து மற்றொரு தொழில் இருக்கும். நம்ம நம்மளுடைய அவுட்புட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை இன்புட்டாக வச்சு தான் அவங்க தொழிலை செய்வாங்க. அதில் முக்கியமான ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்கு. ப்ரொஃபஷனலே நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரி ஒர்க்கில் நிறைய நெருக்கடிகளை எதிர்கொள்வீங்க இல்லைங்களா? இதை பற்றி நம்ம பேசுவோம். மேசனும் எலக்ட்ரீஷியனும் ஒன்றுக்குள்ளார ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஒர்க் காங்கிரீட் ரிலேட்டடாக செஞ்சு முடிச்சாதான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ரீதியான ஒர்க் வந்து அங்கே ஆரம்பிக்க முடியும். அதே மாதிரி உங்கள் ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அகைன் மேசன் வந்து அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி சில விஷயங்கள் நம்ம பேசலாங்க. கன்சீல்டு ஒயர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காடி வெட்டுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். ரெண்டாவது, நம்ம வேலையை கம்ப்ளீட் செஞ்சு கொடுத்தாதான்.
1: பில்டிங் இப்ப கட்டின உடனே மேசங்களுக்கு வந்துட்டு அவங்க கைக்கு வந்துட்டு நான் இடம் பண்ணி கொடுத்துருவேன். கம்ப்ளீட் பைப்பு பாக்ஸ் எல்லாம் போட்டு மிஷின் வச்சு காடி வெட்டி பைப்பு பாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருவேன். அவங்க அதுக்கப்புறம் எல்லாம் பூசிடுவாங்க. பூசிட்டு அவங்க பூசி வேலை முடிச்ச உடனே, பிளாஸ்டர் முடிச்சத உடனே அப்புறம் நான் ஒயர் எல்லாம் ரன் பண்றதுக்கு ரெடி பண்ணிடுவேன்.
0: சரிங்க.
1: ரெடி பண்ணி அப்புறம் சுவிட்சு சாக்கெட்டு எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருவேன்.
0: இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றவங்க எதிர்கொள்ளும் மிக முக்கியமான ஒரு நெருக்கடி அப்படின்னு சொல்லிக்கலாம். கிரகப்பிரவேசத்துக்கு மிக நெருக்கத்துல தான் வீட்டு ஓனரோ இல்ல கான்ட்ராக்டரோ சொல்லுவாங்க, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் முடிக்கணும், இத்தனாம் தேதி கிரகப்பிரவேசம், பால் காய்ச்ச போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு ஒரு விதமான நெருக்கடியை ஏற்படுத்தும் இல்லைங்களா? இந்த நெருக்கடியை நீங்க எப்படி சமாளிப்பீங்க?
1: அவசரம் சொல்லுவாங்க, இருந்தாலும் என்னுடைய இப்ப எலக்ட்ரிக்கல் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேசனுக்கு வேலை செய்ய முடியும். இப்ப இத்தனை

0: தேதிய கிரகப்பிரவேசம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் கிரகப்பிரவேசத்துக்குள்ளார வேலை முடிச்சு கொடுத்துருவேன்.
1: சரிங்க.
0: எலக்ட்ரிக்கல் அப்ப அவங்களுக்கும் திருப்தியா இருக்கும்.
1: சரி, ஓகேங்க. இந்த ஒர்க்ல இருந்து கொஞ்சம் வெளியில பேசுவோம். இப்போ எல்லாருக்குமே வந்து பொழுதுபோக்கு இருக்கும். இப்ப நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா வேலைக்கு இன்னொரு நேரம் இருக்கும். மற்ற பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: பொழுதுபோக்குன்னு ரேடியோ கேட்பேன், மெயினா ரேடியோ. வீட்டுல இருந்தா டிவி பாக்குவேன். வெளியில வரும்போது பாக்கெட் ரேடியோ மாதிரி வச்சுட்டு நான் வேலை செய்யற இடத்துல எல்லாம் பாட்டு போட்டுட்டு எப்போது எனக்கு பாட்டு தான் கேட்டாதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். வேலை செய்யும்போது மெமரி கார்டு போட்டுட்டு அது பாடிட்டே இருக்கும், பாட்டு வச்சுட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அந்த மாதிரி எனக்கு எப்போது ரேடியோ கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அது எல்லா வானொலி நிலையத்தையும் கேட்பேன். அப்போ ரேடியோ இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது சிலோன் வானொலி நிலையம், அப்போ கோயம்புத்தூர், மெட்ராஸு, இந்த மாதிரி மதுரை, நாகர்கோயில், திருநெல்வேலி இந்த மாதிரி வானொலி நிலையெல்லாம் அப்போ கேட்பேன். வீட்டில் இருந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கு எனக்கு.
1: ஏஎம் ஸ்டேஷன்ஸ் இல்லைங்களா? ஆமாம், இப்போ எஃப்எம்மா மாறுறதுக்கு
0: முன்னால் இருந்த அந்த ரேடியோவில் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்பேன். வீட்டில் இருந்தால் டிவி பார்த்துட்டு டிவியில் பாட்டு வச்சுட்டு இருப்பேன். வெளியில் வீட்டுக்கு முன்னால் மோட்டரெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. வெளியில் இருந்துட்டு வேலை செய்யும்போது வீட்டில் டிவி போட்டுட்டு அந்த பாட்டு கேட்டுட்ருப்பேன்.
1: சரி, ஓகே. இது சார்ந்து இன்னும் சில விஷயங்கள் நம்ம பேசுவோம்.
0: சரி,
1: எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறீங்க, பிளம்பிங் ஒர்க் பண்ணுறீங்க, மோட்டர் மெக்கானிக்காகவும் இருக்கீங்க, இதோட வந்து எலக்ட்ரானிக்ஸும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இல்லைங்களா? அதாவது ரேடியோ, டேப் ரிகார்டரு.
0: சும்மா மைனர் ரிப்பேர் எல்லாம் பார்க்குவேன், மேஜர் ரிப்பேரில் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த மோட்டர் வேலை வந்துட்டு மழை அடிக்கும்போது ஒன்றுமே கிடைக்காது. வெயில் அடிக்கும்போது தான் தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி அடிப்பாங்க. அப்போ மோட்டர் எல்லா பக்கம் ஓடிட்டுருக்கும். ரிப்பேர்னு கூப்பிட்டுட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவேன்.
1: உங்களுடைய தொழிலை, அதாவது நீங்கள் மைனர் ஒர்க் பண்ணாலுமே இப்போ எலக்ட்ரானிக்ஸை பற்றி ஓரளவு உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும் அப்படின்னா, அந்த தொழில் வந்து இசையோட சம்பந்தப்பட்டதாக இருக்கும். பாட்டு கேட்டுட்டே வேலை செய்வோம். நம்ம வேலையே பாட்டு கேட்டு வேலை செய்யறதா போது அது உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகும், அதை வந்து நீங்க எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க?
0: சரி,
1: மெமரி கார்டு இந்த மாதிரி வந்ததுனால சிடி வழக்கொழிஞ்சு போச்சு, பென்ட்ரைவ் இப்படி போயிட்டோம். ஆனா ஒரு 20 வருடம், 25 வருடங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேசட் பிளேயர்ஸ் இருக்கும், அது மாதிரி வினைல் பிளேயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நம்ம வேலை செய்யும் பொழுது 2-in-1 நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயம்.
0: அப்போ வந்துட்டு இந்த நான் கார்பெண்டர் வேலை, எனக்கு காலில் அடிப்பட்ட உடனே ஊரில் மைக் செட் இருந்தது, மைக் செட்டு வாங்கி கொடுத்தாங்க. அது வாங்கி கொடுத்து என் கையில் படிச்சுட்டாங்க. 15 வருஷமா நான் ஆப்ரேட்டராக வேலை செஞ்சேன். மைக் செட்டில் ஒலிபரப்பு பண்ணிட்டு இருந்தேன். கல்யாணம், காதுகுத்து, கோயில் விசேஷம், நாடகம், மினிஸ்டருங்கெல்லாம் வருவாங்க, கலெக்டர் வருவாங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிட்டு அருமையாக ஒலிபரப்பு பண்ணி கொடுத்துருவேன். அந்த இதில் வந்துட்டு இந்த பாட்டு கேட்கணும், சின்னதுலேருந்த ரேடியோ கேட்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் இருக்கிறதுனால அப்போது எனக்கு இந்த ரேடியோ கேட்கணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டு இருந்துகிட்டே இருக்கும்.
1: இல்லை, அதான் சொல்ல வருது. ஒரு பாட்டு கேட்கணும்னு இருந்த ஆளுக்கு மொத்த ஸ்பீக்கரையும் தூக்கி கொடுத்து, ஆம்பிளிஃபையரையும் தூக்கி கொடுத்து, மொத்த கேசட்டையும் தூக்கி கொடுத்துட்டு இருந்தா இஷ்டத்துக்கு கேளுப்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேலை வந்து உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு? ஒரு 15 வருஷம் செஞ்சிருக்கீங்க. ஸோ அதை எப்படி செஞ்சீங்க? உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு? அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? இன்னும் சொல்ல போனா ஒரு சுப நிகழ்வு நடக்குது அப்படின்னா நம்ம போடுறதா பாட்டு,
0: கோயில் விசேஷம்னா பக்தி பாட்டா போட்டுருவேன். அப்புறம் கல்யாணம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பகல் சமயத்துலலாம் புது பாட்டெல்லாம் போட்டுருவேன். ஒரு நைட்டு 9 மணிக்கு மேலே பழைய பாட்டு. அப்போல்லாம் நைட்டில் விடிய விடிய பாடிட்டுருக்கோம். அப்போ எந்த மைக் செட்டு கொண்டு வந்திருந்தாலும் விடிய விடிய பாடிட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணிக்குவேன். அப்போ வந்துட்டு இவர் எம்எஸ் விஸ்வநாதன் அவங்கள இசையமைச்சது, இளையராஜா இவங்கெல்லாம் இசையமைச்ச பாட்டெல்லாம் எல்லோருக்கும் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும். பாடகர் அது மாதிரி டி எம் சவுந்தரராஜன், சுசீலாமா, ஜெயசாஸ், மலேசிய வாசுதேவன் இவங்க பேரில் வந்த பாட்டுங்கள்லாம் யாருக்கும் நல்லா விருப்பமாக இருக்கும். நைட்டு 9 மணி 10 மணிக்கு மேலே பழைய பாட்டு. அப்போ இந்தி பாட்டெல்லாம் ஒலிபரப்பு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆர்வமாக எல்லாம் கேட்பாங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒலிபரப்பு பண்ணிடுறேன். அது அப்படியே நம்மளுக்கு பழக்கமாக போயிடுச்சு. அதனால மக்கள் வந்துட்டு நான் என்ன போட்டாலும் விரும்பி கேட்பாங்க.
2: ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே. இணைந்தர்களோ இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே சமஹிட்டு.

0: மீண்டும் ஒருமுறை உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மின் பணியாளராக பணிபுரியும் கணேசன் அவர்களுடன் அவருடைய பணி சார்ந்து பல்வேறு விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து
1: நாடகத்துக்கு போவோம், லைட் செட்டிங் எல்லாம் கொண்டு போவோம். லைட் செட்டிங் எல்லாம் கொண்டு போனா விடியிற வரைக்கும் 6 மணி வரைக்கும் ஒலி இது நாடகம் மைக் செட் எல்லாம் ஒலிபரப்பு பண்ணிட்டு இருப்போம். லைட் செட்டிங்கு எல்லாம் மக்கள் எல்லாம் நல்லா ஆர்வமாக பார்க்குவாங்க. அந்த காலத்தில் மைக் செட்டுன்னு ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அதை கொண்டு போனோன்னு ஊரே வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நாடகம்னா அதுக்கு தகுந்த மாதிரி விடியிற

0: வரைக்கும்
1: இது சார்ந்து நிறைய விஷயத்தை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழ் திரைப்பட இசையை பொறுத்த வரைக்கும் இளையராஜாக்கு முன்பு இளையராஜாக்கு பின்பு அப்படின்னு
0: சொல்லலாம். ஆமா,
1: இப்ப MSV வந்து ஒரு லெஜெண்டா எடுத்துக்கிட்டாலுமே அவரையும் தாண்டி ஒரு காலத்துல வந்து இந்தி பாட்டு நிறைய கேட்கார்.
0: ஆமா,
1: அந்த ஒரு காலத்துல நீங்க ஒர்க் பண்ணதுனால சொல்றேன், மக்களுடைய ரசனை வந்து எப்படி இருந்தது? மேக்ஸிமம் தமிழ் பாட்டா இந்தி பாட்டா? தமிழ் பாட்டுனாலையும் இளையராஜாவுக்கு எப்படி வரவேற்பு இருந்தது? MSVக்கு எப்படி இருந்தது? அதையும் தாண்டி ப்ரோடாமினா சிங்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா
0: TMS. ஆமா,
1: TMS கனது. அதுக்கப்புறம் தான் வந்து SPB உள்ள வராது. SPBயோட சாங்
0: மலேசியா வாசுதேவன்.
1: சோ இந்த மாதிரி கால மாற்றம் அப்படிங்கறது மக்கள் எப்படி ஏத்துக்கிட்டாங்க?
0: மைக் செட் கொண்டு வந்த உடனே ஒலிபரப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ TMS, சுசீலாமா, எல்லாரையும் சரியம்மா, இவங்க எல்லாம் பாடுறதெல்லாம் அப்போ ஒலிபரப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். அது கொஞ்சம் இந்த இந்தி ஆர்வமாக இருக்கிறவங்கெல்லாம் இந்தி பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்துட்டு அதான் எல்லா பாட்டுமே TM சவுந்தரராஜன் ஐயா பாடினது, ஜெயசாஸ் ஐயா பாடினது, அப்புறம் SP பாலசுப்ரமணியம், இங்கெல்லாம் பாட்டெல்லாம் அந்த அப்பப்போ அந்த டைமில் ஒலிபரப்பு பண்ணிட்டு இருந்தானா எல்லோரும் கேட்பாங்க. ஹிந்தி பாட்டு அப்படின்னா எல்லோருக்கும் ஆர்வமாக இருக்கும். அந்த இசையை கேட்கறதுக்கே யாருக்கும் ஒரு வெறுப்பு வராது. அந்த டைமில் எல்லோரும் ஆர்வமாக கேட்பாங்க ஹிந்தி பாட்டு, அது மாதிரி கன்னடா பாட்டு, எல்லா மொழியிலும் இட் சாங்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு ஆர்வமாக கேட்பாங்க. நம்ம எல்லாம் ஒலிபரப்பு பண்ணாலும் அந்தந்த டைமுக்கு, இப்போ பகல் 2 மணினா ஹிந்தி பாட்டு ஒலிபரப்பு பண்ணுவோம், ஆர்வமாக கேட்பாங்க. அது மாதிரி இப்போ கன்னடா பாட்டு பாட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒலிபரப்பு பண்ணுவோம்.
1: இப்ப நாடகத்துக்கெல்லாம் ஒளி அமைப்பு பண்றது, ஒளி அமைப்பு பண்றது, இது எப்படி வந்து கத்துக்கிட்டீங்க?
0: ஊர்ல ஒரு அந்த பழைய காலத்துல வந்துட்டு PUC படிச்சிருக்காங்க. அவர் வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக்ல வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கும் அவருக்கு, இந்த இசைத்துறையில. அவருடைய ஃப்ரெண்டு நான். உன்னை வச்சாதான் அவனுக்கு மைக் செட் எல்லாம் கரெக்டா அமையும் அப்படின்ட்டு அவருக்கு நல்லா பிடிச்சிருச்சு. அவரும் சொல்லி கொடுத்தாரு இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு. ஆம்பிளிஃபையர் எல்லாம் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், மைக் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், பிரி ஆம்பிளிஃபையர் எப்படி அட்டாச் பண்ணணும், டேப் ரெக்கார்டரு, ரெக்கார்ட் பிளேயரு, அப்புறம் இந்த யங்க பீரியட் வரைக்கும் டேப் ரெக்கார்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் CD, DVD, இந்த பென் டிரைவர் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது. அந்த துறையிலையும் ரொம்ப ஆர்வமாக வேலை செஞ்சேன்.
1: வினைல் பிளேஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்களா? வினைல் பிளேஸ் இசைத்தட்டு.
0: இசைத்தட்டு தான் நம்மளுக்கு மெயின். முதல்ல ஸ்டார்டிங்ல கொண்டு வந்தது மைக் செட்டு கொண்டு வந்தது இசைத்தட்டு தான். அது இதெல்லாம் தமிழ் பாட்டு, ஹிந்தி பாட்டு, கன்னடா, மலையாளம், இந்த மாதிரி எல்லா மொழியிலயும் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். அதுல ஒலிபரப்பு பண்ணுவோம்.
1: ஒரு இனிமையான பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே. இணைந்தர்களோ இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செமஹிட்டு.

0: இப்போ மோட்டர் ஒர்க் பண்ணும்போதும் இல்லை வந்து மற்ற ஒர்க் பண்ணும்போதுமே அதில் என்ன கஷ்டங்கள் இருக்கும்?
1: மோட்டர் வேலை செய்யும்போது வந்துட்டு டீசலு ஆயிலு பெட்ரோலு அப்படின்ட்டு எல்லாம் இந்த ஆயில் சம்மந்தப்பட்டது, கையெல்லாம் ஆயில் ஆகும். ஒவ்வொரு எந்தெந்த இடத்துல ரிப்பேர் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சால் எல்லாம் ஓட்டி கொடுத்துருவோம். கஷ்டமாக இருக்கும், கஷ்டப்பட்டதானே நம்ம பார்ட்டிக்கும் வந்துட்டு பொருள் வந்துட்டு ஓடணும், நம்மளுக்கும் தொழில் முடியணும், அந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுத்துருவேன்.
0: இப்போ நீங்க வேலை செய்யறது வில்லேஜ்ல, மோட்டர் வந்து ஒரு நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம யாருமே தெரியாது,
1: யாரும் கூப்பிட மாட்டாங்க.
0: சப்போஸ் ஏதாவது ஒர்க் ஆகல அப்படிங்கும்போது நம்ம கிட்ட தூக்கிட்டு வருவாங்க, நம்மளும் போய் பார்ப்போம்.
1: ஆமா.
0: சோ அவங்களுக்கு என்ன உடனே சரியாகும், மெக்கானிக் வந்து கையை வச்சவனே சரியாயிடணும், மறு நிமிஷம் ஓடிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் கூப்பிடுவாங்க. ஆனா உண்மையிலே நமக்கு வந்து அது என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு நமக்கு தான் தெரியும். பிரிச்சு பார்த்தாதான் எந்த பார்ட் போயிருக்கு, எதனால ஒர்க் பண்ணல. சோ அனலைஸ் பண்றதுக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும், ரெடி பண்றதுக்குள்ளார வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஆகும். சோ அந்த மாதிரி நேரங்கள்ல உங்க கஸ்டமரை வந்து நீங்க எப்படி?
1: சின்ன மைனர் ரிப்பேர் அப்படின்னா இப்ப பார்த்த உடனே தெரிஞ்சிடும், அது ரெடி பண்ணா ஓட்டி கொடுத்துருவேன். இந்த மாதிரி பொருளுங்கள்லாம் போயிருக்கு, கியர் போயிருக்கு, கனெக்டிங் போயிருக்கு, பிஸ்டன் வந்துட்டு ஜாம் ஆயிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் வரும்போது வால்வ் எல்லாம் கம்ப்ரஸர் கிடைக்கிறது இல்லை, வால்வ் வந்துட்டு கம்ப்ரஸர் நிற்கிறது இல்லை, அப்போ வால்வெல்லாம் கிரைண்ட் பண்ணி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுவேன் இந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு வரணுங்க அப்படின்னு சொன்னோம், சரிங்க அப்படின்னு, என்னென்ன தேவைன்னு நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்கன்னு பணம் கொடுப்பாங்க, நான் வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணி ஓட்டி கொடுத்துருவேன்.
0: இல்ல சில பேர் வந்து ரொம்ப ரஷ் பண்ணுவாங்க.
1: ஆமா, அது வேலை இந்த மாதிரி இருக்குது, இது செஞ்சு முடிச்சாதான் மோட்டர் ஓடும் அப்படிங்கும்போது அவங்க சம்மதிக்குவாங்க. இந்த மாதிரி இருக்குதுங்க, மோட்டர் ஓடணும்னு சும்மா ஓடாது, இந்த மாதிரி ரிப்பேர் இருக்குது, அதை ரெடி பண்ணாதான் மோட்டர் ஓடுன்னு நம்ம சொன்னோன்னா பார்ட்டி சம்மதிப்பாங்க. அப்போ ஓட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு திருப்தி ஆகும். சின்ன மைனர் ரிப்பேர்னா அவங்க முன்னாலேயே ரெடி பண்ணிட்டேன்னா ஓட்டி கொடுத்துடலாம், அவங்களுக்கு புரிஞ்சிடும்.
0: ஓகே ஓகே. நம்ம இன்னும் சில விஷயங்கள் கொஞ்சம் டெப்தாகவே நம்ம பேசுவோம். நம்ம முன்னாடி இவ்வளோ சுயதொழில் வாய்ப்புகள் இருந்தாலுமே நமக்காக ஒரு வருமானம் வந்து நமக்கு நிலையான வருமானம் இருந்துகிட்டே இருக்கணும். நிலையான வருமானம் இருந்தால் தான் நமக்கான கமிட்மெண்ட்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ வீட்டில் வந்து இந்த செலவுகள்லாம் இருக்கு, இல்லை நம்மளுடைய செலவுகள் இருக்கு, ஃபேமிலி இந்த மாதிரி விஷயங்கள், வீட்டு வாடகை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம்
1: இருக்கும்.
0: இப்போ டைப்பிக்கலாம் வந்து உங்களுக்கு எத்தனை நாள் வேலை இருக்கும், எவ்வளவு இன்கம் வந்து கிடைக்கும், சராசரியா இன்னத்த காலத்துல வந்து ஒரு 20,000 ரூபாய் இருந்தாதான் நம்ம ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான ஏர்னிங்ஸ் வந்து நம்ம பண்ணி ஆகணும். ஒரு

0: இருக்கும், ஒரு நாள்
1: ஒரு நாள் இருக்காது.
0: ஸோ அந்த விஷயம் வந்து எப்படி மேனேஜ் பண்றீங்க?
1: லா வேல்யூ வந்துட்டு எது கிடைக்குதோ அது செஞ்சுட்டு அப்படியே மெயின்டைன் பண்றது. இப்போ நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலை செய்கிறான்னா மாதம் முழுக்கிற வேலை இருக்கும். இது நம்ம சுய தொழில் வந்துட்டு எங்கெங்கே கூப்பிடுறாங்களோ, எந்தெந்த எலக்ட்ரிக்கலு மோட்ரு ஃப்ளம்பிங்கு எங்கே கூப்பிடுறாங்களோ அது கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு கிடைக்கிற வருமானத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க தொழிலுக்கு எலக்ட்ரிக்கல், அந்த மழை டைம்லலாம் எலக்ட்ரிக்கல் எங்கேயோ ஒரு பக்கம் வேலை இருக்கும், ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும், அதை அதை வச்சுட்டு அப்படியே குடும்பத்தை ரன் பண்ணுறது.
2: இதுவரை உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் மின் பணியாளராக பணியாற்றும், அதாவது எலக்ட்ரீஷியனாக பணியாற்றும் சோலூர் பகுதியைச் சேர்ந்த ஆர் கணேசன் அவர்கள் உடனான நேர்முகத்தின் இரண்டாம் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இந்நேர்முகத்தின் தொடர்ச்சியை எதிர்வரும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் நேர்களே. அமைப்பில் உதவி ஆர் பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

மோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பணிகளுக்கு நடத்தப்படவுள்ள தேர்வுக்கான காலி இடங்களின் எண்ணிக்கையை 100 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமோலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஸ்டுடியோல கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா 3:02 ஆயிடுச்சு. ஹலோ, ஊட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது உங்க அன்பா ஆர்ஷே நோர்த்தே. ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் நம்ம வந்து ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திச்சு நிறைய தகவல்களை வந்து உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நீலகிரி மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த மலைகள் நிறைந்த பகுதிகள் எல்லா இடத்துலையுமே இப்போ நிறைய பேர் வந்து இந்த ட்ரக்கிங் எல்லாம் போகிறக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் கீழே இருக்கிற அடிக்கையில் வெயில் தாங்க முடியாமல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஃபுல்லாக சவுத் வெஸ்ட் சைடில் நிறைய பேர் படம் எடுத்து வருவாங்க. ஸோ இந்த இடங்கள்ல போய் பார்த்தோம்னா நல்லாயிருக்கும், மலை வாசஸ்தலங்கள், கோழை வாசஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வரும்பொழுது மலையை

0: ஆக போவாங்க, இல்லை உள்ளே வந்து ஃபாரஸ்ட்குள்ளே சுற்றி போகணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்காக மக்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ஸோ எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம வந்து மலையேற்றத்திற்கோ இல்லை காடுகளுக்கோ சொல்லும்போது எதெல்லாம் பின்பற்றலாம் அப்படிங்கிற நிறையா விதிமுறைகளெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரியாமல் ஏதோ வந்துட்டோம் எங்கேயோ போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம், இல்லை நம்ம பாட்டுக்கு உள்ளே போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற நினப்பில் நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகளெல்லாம் உள்ளாகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படியெல்லாம் இதை தவிர்க்கலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்மக்கிட்ட சொல்கிறக்காக மலைகள் மற்றும் மலையேற்றம் பற்றி மலையேற்ற பயிற்றுனர் மற்றும் நிறைய பேருக்கு வழிகாட்டியிருக்க 28 வருடங்களாக பணியாற்றிய அனுபவம் கொண்ட சுற்றுச்சூழல் ஆர்வலர் திருவாளர் ராஜீவ் கோடன் அவர்கள் வந்து இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவரை வந்து நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
0: ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி உங்கள் கூட பேசுகிறதுல எங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப காலமாகிடுச்சு உங்ககிட்ட பேசி.
0: சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். முதல்ல நம்ம வந்து மக்களுக்கு நம்ம சொல்கிற கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி முதல்ல கேட்டலாம்.
1: எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நான் எதிர்பாராத விதமாக எனக்கு வந்து கிடச்சது இந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ட்ரைனிங் தான். அது வந்து டூரிஸ்ட் கைடுன்ற ஒரு ட்ரைனிங் கிடச்சிது. அப்போ அதை பற்றி எந்த ஐடியாவும் எனக்கு இருக்கல. டூரிஸ்ட் கைடுனா என்ன, எங்கே போகணும், என்ன இது அப்படின்றது. அந்த டைமில் எதிர்பாராத விதமாக நான் அப்ளை பண்ணால் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா ட்ரெக்கிங் அப்படின்றது ஒன்று வந்து கூட்டிகிட்டு போனாங்க அந்த ட்ரைனிங்லேயே. அதெல்லாம் போய் பார்த்தோம், அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்போ தான் எனக்கே ஒரு ஆர்வம் வந்துச்சு. இல்லை நேச்சுரலாகவே எனக்கு வந்து இயற்கை வந்து ரொம்ப ஈடுபாடான இயற்கை. என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து சென்னை, பாம்பே, சவுதி அரேபியா இங்கெல்லாம் நான் வேலை செஞ்சுட்டு நான் நீலகிரிக்கு வந்தவன். அப்போ நீலகிரி இருக்கிற இயற்கையை பார்த்தோன்னே இதுலேயே செட்டில் ஆக வேண்டிய சூழ்நிலை எனக்கு அப்படி ஆயிடுச்சு. பணத்துக்கு பின்னாலேயோ ஒரு மதிப்புக்கு பின்னாலேயோ ஓட வேண்டியதில்லை. எனக்கு இயற்கை என்னை வந்து சுத்திடுச்சு. எனக்கு இதுவே வந்து திருப்திதனமான ஒரு வாழ்க்கையாக மாறிடுச்சு. இனிமேல் நம்ம என்னத்தை போய் சம்பாதிக்க போகிறோம், இதை விட ஒரு பெருசாக நான் எதுவுமே பார்க்கல. ஏன் அப்படின்னா சபான் லேண்டு அப்படின்னு. நான் வந்து ஒரு டோடா ட்ரைபல். ஸோ அதனால் வந்து அது என்னோடய பிளட்டுக்குள்ளாரே இருக்கிறது வந்து அதை நான் பார்த்தேன் நான். ஸோ அதனால் நீலகிரிக்குள்ளார இருந்துடலான்னு. அப்போ தான் டூரிசம் மூலியமாக எனக்கு வந்து ட்ரெக்கிங்கிற இந்த கான்செப்டே வந்துச்சு. ஏன்னா எனக்கு சுற்றி பார்க்கணும், எனக்கு என் நீலகிரியை சுற்றி பார்க்கணும், என் நீலகிரியோட அழகை பார்க்கணும், என் நீலகிரியோட மக்களை பார்க்கணும், இதெல்லாம் நான் உணரணும் அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால சரி நம்ம வந்து ட்ரெக்கிங் எடுக்கலான் போது அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நல்லா இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து காட்டுக்குள்ளார போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. நானும் குறைந்ததாக காட்டுக்குள்ளார போயிருந்தாலும் எனக்கு வந்து அதிகமாக உதவி செஞ்சவங்க ட்ரைபல் பீப்புள் தான். அப்போ அந்த ரீசனுக்கு போகிறேன் அப்படின்னாக்கா அவங்க வந்து எனக்கு வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க, எனக்கு காட்டியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்ககிட்டருந்து நான் நிறைய பழகியிருக்கிறேன்.
0: எத்தனை வருஷமாக உங்களுடைய அனுபவம்?
1: இது வந்து இப்போ 27வது வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்குறேன். நான்
0: 27வது வருட ஆரம்பம் ஆயிடுச்சு.
1: என்ன அதுல சஸ்டெயினபிலிட்டி அப்படின்றது இங்கிலீஷ்ல வார்த்தை எது? சஸ்டெயின் அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்றது. ஆனா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா எது எப்படி எப்படி இருக்கிறதோ என்ன அப்படியே விட்டுறது, எது எப்படி இருக்கிறதோ அப்படியே விடு. ஸோ 8K கிட்ட இருந்தும் நான் 8K கிட்ட போயிட்டு 8K சூழ்நிலையில் இருக்கிற அந்த ஆதிவாசிகள் வாழ்கிறதையும் நான் அவங்ககிட்ட பார்க்கும்போது எனக்கு வந்து நான் இத்தனை நாள் வெளியில் வாழ்ந்த என்னோட வெளி உலக அனுபவம் எதையுமே இங்கே வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையில்லாமல் இருந்துச்சு. எதுவுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னாக்கா 8K கிட்ட இருக்கிற அந்த ஒரு சஸ்டெயினபிலிட்டி, அதாவது எது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே வைத்து விடு. அப்போ அதோட தன்மையிலும் அதோட வாழ்க்கையிலும் அதோட நிறைவிலும் அதோட சந்தோஷத்திலும் அதோட தன்மையிலும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அது உருவாயிருது. அது
0: மனித
1: ஆமாம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வாழ்க்கை. இதை வந்து இயற்கையிலையும் பார்த்து அது வந்து உள்ளே போய் உட்காந்து அப்படின்னாக்கா அது இலைகள் அசைவதும், அதோட கிளைகள் அசைவதும், அதோட பூக்கள் விழுவதும், அது நின்றுட்டுருக்கிறதும், இதில் இருந்து கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன், அது நம்மளுக்கு அதோட ஃபீலிங்ஸ், நம்மளுக்கு அனுபவங்கள் கிடைக்குது. அங்கே போனால் மனம் வந்து கண்டிப்பாக ஒரு அமைதல் தன்மையை தான் கொடுக்குது வழிய, ஒரு பரபரப்பு நிலவையோ ஒரு கோபமோ ஒரு வெறுப்போ ஒரு பொறாமையோ ஒரு எதிர்பார்ப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து உள்ளார போனோன்னா வர்றதில்லை. அங்கே போனால் அப்படின்னா ஒரு அமைதல் தன்மை தான் அது கொடுக்குது. ஸோ 8K வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான இது. டவுன்லேருந்து போய் ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்மளோட டோட்டல் மென்டாலிட்டியே சேஞ்ச் ஆகுது. நம்ம இதுக்காக வந்து நிறைய ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டோம், அங்கே போனாலே போது ஸ்ட்ரெஸ் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த 8K-கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது மெயினு எது இப்படி இருக்கிறதோ அது அப்படியே விட்டுவிடு. நீ வந்து மேனிபுலேட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். மேனிபுலேட் என்பது தன்னோட தேவைக்காக மற்றவர்களை மாற்றி செயல்படுத்த வைப்பது அப்படி என்பது தான் மேனிபுலேஷன் அப்படின்ற தமிழோட அடக்கம். ஸோ இப்போ நிறையா வந்து நடந்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னா 8K-ல மேனிபுலேட் பண்ணாமல் எது எப்படி இருக்கிறதோ அப்படியே விட்டுவிடு. அது தன்னுடைய தன்னை காப்பாற்றி பிறரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது வந்து தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளும் என்பது தான் நான் உணர்றேன்.
0: ரொம்ப அருமை சார், நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசணும். இன்னைக்கு உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள். இயற்கை கற்றுக் கொடுத்த பாடம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையாக சொன்னார். என்ன என் பாட்டுக்கு விட்டுரு, என் கூட சேர்ந்து பயணித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது.
1: ஸோ
0: நம்ம தொடர்ந்து பேசலாம். எப்படியெல்லாம் மலையேற்றப்பத்தை வந்து எடுத்துகிட்டு போனாங்க, அது மட்டும் இல்லை எப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கிறாரு. இயற்கை அப்படிங்கிறது எப்பேற்பட்ட விஷயம், அதில் என்னென்னலாம் டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது, அந்த மாதிரி விஷயங்களை நிறையா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு வந்துடும்.

0: ஹலோ இப்படி கேட்டுருக்க நேரம் 3:15 ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து மலைகள் மற்றும் மலைகளேற்றத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதுக்காக நம்மளுடைய ராஜீவ் கோடன் அவர்கள் வந்து நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. சார், நம்ம வந்து உங்களுடைய அனுபவங்களை பற்றி சொன்னீங்க. முதல்ல வந்து இந்த மலையேற்றம் அப்படிங்கிறது என்ன? நிறைய இடங்களில் வந்து வித்தியாசமான மலைகளெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம கம்பேரிட்டிவ்லி மற்ற மலைகளுக்கும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய மலைகளுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நம்ம நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரியான மலைகள் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்குது, இதில் எப்படி பார்க்க வராங்க, என்ன மாதிரியான விஷயங்களை கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார்.
1: மோஸ்ட்லி மலையேறும் நான் இஷ்டப்படுறவங்களே அவங்க வந்து அமைதியில் விரும்புகிறவங்களாக தான் இருப்பாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவே ஃப்ரம் டவுன், நான் வந்து நாகரீகத்திலேருந்து இந்த சிட்டியிலேருந்தோ டவுன்லேருந்தோ நான் வெளியில் போயிடணும், எனக்கு வந்து அந்த இடத்துல எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, எந்த சவுண்டு எனக்கு இருக்கக்கூடாது, தேவையில்லாத எந்த இதுவும் பேசுகிறதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு, இதுதான் அது வந்து ஃபர்ஸ்ட்டு க்ரைட்டீரியா அவங்களுக்கு வந்து வந்துடுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவில் வரும்போதே அவங்களுக்கு வந்து இப்போ டூரிசமில் வந்து யாராவது எனக்கு வந்து வில்லேஜ் சைடு கூட்டிகிட்டு போறியா, இல்லை ஒரு அமைதியான ஏரியாவுக்கு என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்றது அந்த மக்கள் வந்து விருப்பப்படுறாங்க. அதுவும் ரொம்ப உண்மை. அதே நேரத்தில் வந்து மலையேற்றம் அது வந்து ஃபிசிக்கல் ஆட்டிடியூட் வந்து இது காரில் போகாமல் பைக்கில் போகாமல் நடந்து போகிறது, நிறைய பேருக்கு வந்து நடந்து போகிறது ரொம்ப விருப்பப்படுறாங்க. நடந்து போகிறது வந்து பேசிக்கலி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அது ஒன்று. அதே சமயத்தில் தன்னைத்தானே வந்து டெஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே நம்மளுக்கு கிடைக்குது. என்னோட ஃபிசிக்கலில் வந்து நான் எவ்வளோ தூரம் என்னால் நடக்க முடியும், மட்டத்தில் எவ்வளோ தூரம் நடக்க முடியும், மேட்டில் எவ்வளோ தூரம் நடக்க முடியும், கரடு முரடான வழியில் எவ்வளோ தூரம் என்னால் நடக்க முடியும், எவ்வளோ தூரத்துக்கு என்னால் வந்து அதை வந்து கடைப்பிடிக்க முடியும் அப்படின்றது. ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதை இஷ்டப்பட்டு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா ஒரே விஷயத்தை வந்து சிட்டியில் பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து போர் அடிச்சிருது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தேவை வந்து ஒரு மாற்றம் தேவை. எல்லா மனிதர்களுக்குமே ஒரு மாற்றம் தேவை தான். நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது, நம்ம துணி போடுறதுலேயும் மாற்றங்கள் நம்ம தேவையை பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வண்டி வாங்கினாலும் மாற்றங்கள் பார்க்குறோம்போது நம்மளோட வாழ்க்கையிலையும் வந்து ஒரு மாற்றங்கள் தேவை. அந்த மாற்றங்கள் இருக்கும்போது தான் நம்மளே வந்து அந்த வாழ்க்கையை வந்து முழுமையாக வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு அளிக்கப்படுது. ஸோ அந்த மாற்றம் வந்து நம்ம எதிர்மறையான ஒரு செயல் வந்து மக்கள் வந்து இப்போ ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. செய்யாதேன்னு சொல்கிற விஷயத்தை சின்ன பசங்கள்கிட்ட சொன்னாங்கனாக்கா அதை தான் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அதே எதிர்மறை வந்து என்ன இருக்குதுனாக்கா சிட்டி பீப்புள். ஸோ இது அவங்களுக்கு வந்து எதிர்மறை தேவைப்படுது. ஒரு அமைதியான இடம், குவைட்டான இடம், சத்தம் இல்லாமல் இடம், நானாக போகிறேன், நானாக முயற்சி பண்ணுறேன் அப்படின்றது. கொரோனாவுக்கு பிறகு வந்து இப்போது நிறைய பீப்புள் வந்து ஹெல்த் கான்சியஸ், நம்மளோட ஹெல்த்தை வந்து உடம்பு வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும், நோய் நொடி இல்லாமல் வச்சுக்கணும், நல்ல ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மக்களுக்குள்ளார கொஞ்சம் நிறையா வந்திருக்குது. ஸோ இந்த கொரோனா அது ஒரு நல்ல பெட்டர் விஷயத்தை கொண்டாந்துருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் வந்து முதல் ட்ரெக்கிங்னாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவ்வளோ இஷ்டப்பட மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே ட்ரெக்கிங் கிடைக்காதான் எங்களுக்கு கிடைக்கணும், ட்ரெக்கிங் எங்களுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுற அளவுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிருக்குது. ஸோ அதனால் வந்து டூரிசம் வந்து ட்ரெக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னாக்கா அவங்களுக்கு அப்போ தான் அது புரிய தெரியுது, நான் இந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறேன், இன்னும் நான் பார்க்காத உலகம் எந்த மாதிரி ஒரு உலகம், அந்த உலகம் எப்பேற்பட்ட உலகம் அப்படின்போது. ஸோ அந்த ஒரு மாற்று உலகத்தை அவங்களை பார்க்கும்போது தான் எவ்வளோ தூரத்துக்கு நான் ஒரு டேமேஜ்டு உலகத்துலேயோ, ஒரு அழுக்கான உலகத்துலேயோ, ஒரு தவறான உலகத்துலேயோ, ஒரு மாற்றுப்பாதையில் போயிட்டுருக்கிற ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப் ஆன ஒரு உலகத்தை விட்டுட்டு நான் இங்கே வந்து நான் இந்த உலகத்தை நான் பார்க்கும்போது அந்த மாற்றம் உங்களுக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு க்வெஸ்டினாக தான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. வந்து ட்ரெக்கிங் வந்து பீப்புள் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணணும், லைக் பண்ணுறவங்களுக்கும் வந்து தே ஆர் தி ஹை லெவல் பீப்புள், ரொம்ப வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெக்கிங் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு வந்து ட்ரைனிங் எல்லாம் ஒன்றும் தேவை இல்லாமல் இருக்குது, ட்ரைனிங் எல்லாம் பெரிய தேவை கிடையாது. அதில் என்ன விருப்பம், அவ்வளோதான், ஆர்வம் விருப்பம் இது ரெண்டு இருந்தால் போதும். எனக்கு ஆர்வமாக இருக்குது, நான் என்ன புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்கணும், புதுசாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் ஒரு நம்ம மைண்டுக்குள்ளார இருக்குது. ஸோ அந்த ஆர்வம் நம்மகிட்டையும் அந்த முயற்சியும் நம்மகிட்ட இருந்தனா போதும், வி ஆர் ட்ரெக்கர். இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்கே தேவையில்லை, ஏன்னா பிறக்கும் போது கை கால் கடவுள் கொடுத்துருக்கு. ஸோ நடக்க நடக்க நம்மளே பழகிக்குவோம், எப்படி நம்ம குழந்தைங்க சின்னதில் பழக்கிற பீடிக்கு வந்து கரடு புரண்டான வழியில் நடக்கணும், இல்லை புல்வெளிகளில் நடக்கணும், சறுக்கு பாதையில் நடக்கணும்னு ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் கொண்டு போய் நீ வச்சு அதெல்லாம் ஒவ்வொன்றா காட்டிகிட்டு இருக்க முடியாது. இது வந்து நம்ம சின்ன குழந்தைகளை நம்ம எப்படி கீழே விழுந்து எழுந்திரிச்சு நம்மளாம் நடந்து பழகணுமோ அதே மாதிரி புதுசாக நம்ம ஒரு புதுமான இடம் ஒரு டஃப் இல்லாமல் ஒரு கடினம் இல்லாத ஒரு வழியை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து நடக்க ஆரம்பித்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4 டைம் 5 டைம் ஒருத்தர் நடந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் அவங்களுக்கு வந்து நல்லத்தனமாக நடக்கணுன்ற ஒரு பழக்கம் அவங்களுக்கும் வந்துடும், அவங்களுக்குள்ள அந்த ஆர்வமும் வந்துடும் அப்படின்றது நான் நம்புகிறேன்.
0: சூப்பர் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கேமோ இல்லை மற்ற விஷயங்களோ பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே பண்ணுவாங்க, ஒரு கேம்னா அப்படின்னா ஒரு கிரவுண்டில் இருக்கும். ஸோ மலையேற்றம் அப்படிங்கிறது ஒரு அட்வென்ச்சர் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே தான் போகணும், மலைக்குள்ளே தான் போகணும். மலை வந்து ஒருத்தருக்கு சொந்தமாக இருக்காது, கண்டிப்பாக வந்து அது அரசாங்கத்துடையது. ஸோ உள்ளே போகும்பொழுது நிறையா அனிமல்ஸ் இருக்கும், நிறையா ஸ்பீஷிஸ் இருக்குது. நம்ம நீலகிரியே எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி சென்டர்ன்ஸ் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாட்ஸ்பாட்லலாம் நம்ம போகும்பொழுது எந்த மாதிரி விஷயங்களை முதல்ல கடைப்பிடிக்கணும்? இப்போ நிறைய பேர் அங்கேருந்து வந்தோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரி இடங்களை பார்த்தோம்னா என்ன பண்ணணும்னே தெரியாது அவங்களுக்கு. ஸோ நம்ம பிளான் பண்ணுறோம், இந்த ட்ரிப் பிளான் பண்ணுறோம், இப்படி பண்ணணுன்னா எது எது வந்து முதல்ல கவனிக்கப்பட வேண்டியது? நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ட்ரெக்கிங் போகிறோம், ஆர் நம்ம ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோன்னா எதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கவனிக்கணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது?
1: இது நல்ல கேள்வி. தான் பண்ணக்கூடாதுன்றது நம்மளோட இந்தியாவில் வந்து அது ஹியூமன் நேச்சருன்னு சொல்லலாம், இல்லை இந்தியாவிலையும் நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு சந்தோஷமாயிட்டோன்னா ஒரே கத்த ஆரம்பிச்சிருவோம், அது நம்மக்கிட்ட அது இருக்குது. இன்றைக்கி அந்த கத்தல் வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இன்றைக்கி பஸ்லேயும் போட்டுட்டு பாட்டை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க, கார்லேயும் பாட்டை போட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சத்தம் போடுறது தான் ஒரு சந்தோஷம் அப்படின்றது. ஆனால் அதே வந்து ஆப்போசிட் வந்து நம்ம வந்து நேச்சருக்குள்ளார போகும்போது நேச்சர் வந்து சத்தம் போடுறதில்லை. நீங்கள் எந்த நேச்சர் இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் இட் இஸ் கால்ட் அ மைட்டி பவர். இந்த உலகத்தில் பெரிய பவராக இருக்கிற ஒரு இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா காற்று, மலை, சூரியன், இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கடல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதலாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே அதுக்கிட்ட வந்து மைட்டி பவர் இருக்குது. அது வந்து அசைஞ்சாலோ சரிஞ்சாலோ விழுந்தாலோ கொதித்தாலோ நம்ம வந்து ஒன்றுமே இல்லை. இந்த சுனாமியிலே நம்ம நிறையா பார்த்துட்டோம், இந்த உலகத்தில் நிறைய அந்த மாதிரி எர்த்குயிக்ஸு அது இது சுனாமி இந்த மாதிரி நான் பார்த்துருக்கோம். ஸோ சத்தம் அப்படின்றது இப்போ இந்த இயற்கைக்குள்ளார வந்து நம்ம உள்ளே போகணுன்னா நம்மளோட முதல் க்ரைட்டீரியா குவாலிஃபிகேஷனே வந்து அமைதலாக இருக்கும். ஏன்னா இங்கிலீஷில் ஒரு ப்ரொவர்ப் சொல்லுவாங்க, வென் யூ ஆர் இன் ரோம் டூ அஸ் ரோமன்ஸ் டூ. நீ ரோமபுரியில் இருந்தனாக்கா ரோமர்கள் என்ன செய்கிறார்களோ அதே மாதிரி செய், அப்போ நீ அவங்க கூட நீ ஒத்து போயிடலாம். அதே மாதிரி இயற்கையில் வந்து நம்ம இயற்கை கூட நம்ம ஒத்து போகணும் அப்படின்னாக்கா அங்கே கொண்டு போயிட்டு பாட்டியோ டேப் ரிகார்டையோ செல்ஃபோனையோ நம்ம வச்சுக்கிட்டு அலைய இருக்கக்கூடாது. அங்கே வந்து அமைதலாக இருந்து கவனித்தா போதும், ஒவ்வொன்றத்தையும் நம்ம கவனிச்சுட்டு அமைதலாக இருக்குது. இது தான் முதல் க்ரைட்டீரியா. ரெண்டாவது வந்து நம்ம வந்து சிவிக் சென்ஸ், நம்ம நாட்டில் வந்து சிவிக் சென்ஸ் கிடையவே கிடையாது. சுற்றுச்சூழல் பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம சின்னதுலேருந்தே அப்படி தப்பாக பழக்கணும். நம்ம சாப்பிட்டோன்னே அம்மா சொல்லுவாங்க, வேண்டாம் வேண்டாம் நீ பிளேட் வச்சுட்டு போயிடு நான் கழுவிடுறேன்னு வாங்க, இல்லைனாக்கா வேறு வேலைக்காரி கூப்பிட்டு நான் கழுவ வைப்போம். ஸோ நம்மளோட பிளேட்டே நம்மளுக்கு கழுவுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் இல்லாத ஒரு சொசைட்டியில் நம்ம வந்து வளர்ந்துட்டோம். நம்மளோட பெட்டையே நம்ம வந்து மடைச்சி போட தெரியாமல் அப்படியே வச்சுட்டு வந்துடுவோம், இன்னொருத்தர் மடைச்சி போடுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து நம் தன்னோட கடமை செய்கிறதுக்கு தெரியாத ஒரு மக்களாக தான் வளர்ந்துருக்கோம். ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்க அந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா இயற்கையை வந்து வேறு யாரோ க்ளீன் பண்ணிட்டு போவோம். குப்பையை நான் வந்து எங்கே வேணால் போடுவேன், அதுக்குன்னு ஒரு குப்பைத்தொட்டி வச்சுருக்குறாங்க, இல்லை ஆளுங்க வராங்க காலையில் வந்து பெருக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்றது. ஸோ சிவிக் சென்ஸ் நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஸோ இந்த சிவிக் சென்ஸ் வந்து ஃபாரஸ்ட்குள்ளார போகும்போது ரொம்ப தேவை. நான் வந்து மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாத இருக்கக்கூட, இது ரெண்டு சப்ஜெக்ட் நான் பேசலாம் இருக்க ரெண்டு வேர்டு, ஒன்று வந்து சிவிக் சென்ஸு, இன்னொன்று வந்து எம்பத்தி. சாரி தமிழில் வந்து எம்பத்தி அப்படின்னாக்கா மற்றவர்கள் நிலையிலிருந்து ஒருவரை பார்ப்பது அப்படின்னு தான் எம்பத்தி அப்படின்னு. அப்போ மற்றவர்கள் நிலையிலிருந்து பார்க்கும்போது அவங்க துன்புறுறாங்களா, இடையூறு அடிச்சிருக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குதா அப்படின்றது அவங்க நிலையிலேருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த இதில் இருக்கும்போது இந்தியன்கிட்ட வந்து நம்ம ஃபாரஸ்ட்குள்ளார போகும்போது கண்டிப்பாக சிவிக் சென்ஸு, தன்னோட சூழலை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காத நிலைமையில் நான் வந்து வச்சுக்கணும் அப்படின்றது. இதே வந்து என்னால் வந்து மற்ற உயிரினங்களுக்கு அங்கே இருக்கிற மற்ற உயிரினங்களுக்கு எந்த வித கெடுதலும் நான் செய்யக்கூடாது. அது பூச்சி புழுவாக இருந்தாலும் சரி, பாம்பாக இருந்தாலும் சரி, இல்லாத டைகராக இருந்தாலும் சரி, நான் வந்து எதுக்குமே ஒரு இடையூறாக நான் இருக்கக்கூடாது அப்படின்றது இது வந்து ரொம்ப முக்கியமான சென்ஸ். தேர்ட் திங் இஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ். இப்போ இப்போ ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னாலே போகும்போது இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெயின்டு பீப்புள், ஒரு நாலேஜ்டு பீப்புளுக்கு பின்னால் நம்ம போகிறது தான் ஆல்வேஸ் அட்வைசபிள். ஏன்னா நிறைய இடத்துல வந்து குரங்கணியில் பார்த்தீங்க, இதே வந்து நீலகிரியில் வந்து 2026 வந்து சென்டினலால் ஒருத்தர் டேமுக்குள்ளார போயிட்டார். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ட்ரெயின்டு இல்லாத ஒரு கைடுங்களை நம்ம கூட்டிகிட்டு போய் அவங்க கூட நம்ம பண்ணும்போது நாலேஜ் நம்மளுக்கு வந்து சரியாக வர்றதில்லை. அந்த நாலேஜ் நம்மளுக்கு தெரியாதனால நிறைய தவறுகள் வந்து நடக்க இந்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரெக்கிங் போகிறவங்க கண்டிப்பாகவே வந்து ஒரு ட்ரெயின்டு பர்சனோடு நம்ம போகிறது ரொம்ப முக்கியம்.
0: ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார், எப்படியெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து பண்ணக்கூடாது பார்த்துட்டு அப்புறமா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மூணு விஷயங்கள், எப்படியெல்லாம் நம்ம வந்து மலையேற்றத்துக்கோ இல்லை காட்டுக்குழுக்குள்ளேயே போகும்போது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். இப்போ பண்ணக்கூடாத விஷயங்கள் நம்ம பேசிட்டோம், என்னென்னலாம் பண்ணலாம். இப்போ ஃபாரஸ்ட்குள்ளே போனோம் அப்படின்னா, இப்போ ஜப்பான்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபாரஸ்ட் வாக்கு, பேர் ஃபுட் வாக்கு போகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு 1 hour வர்றதுக்கே அவங்க வந்து சம் அமௌண்ட்டை பேக் பண்ணி வராங்க. ஸோ அது வந்து சிட்டி சைடில். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து இயற்கை நமக்கு நிறைய கொட்டி கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து எந்த மாதிரி விஷயங்களும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் பண்ணலாம் ஃபாரஸ்ட்குள்ளே, அது வந்து நமக்கு எது இதெல்லாம் நன்மை பயக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க.
1: ஒரே ஒரு விஷயந்தான் சார், அது முக்கியமான விஷயம். நம்ம வந்து தன்னோட அது தமிழில் எப்படி சொல்கிறது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். இந்த நேரத்தில் எனக்கு என்ன மூளை இருக்குது, என் கண்ணுக்கு என்ன தெரியுது, இந்த நேரத்தில் எனக்கு என்ன உணர்வுகள் இருக்குது, என்னை சுற்றி என்ன இருக்குது, அது மேலே மாத்திரம் என்னோடய தியானம் நான் வச்சேன் அப்படின்னாக்கா இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ மெடிடேஷன் ஆல்சோ. பட் அதுக்கு வந்து இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. மரத்தில் இருக்கிற மரத்தில் இருக்க அழகும், இல்லை இலையில் இருக்க கலரும், அங்கே இருக்கிற பூவும், இல்லை அங்கே இருக்க கற்களும், இல்லை அங்கே இருக்கிற பூமியோட சரிவும், அங்கே இருக்கிற அந்த வண்ணங்களும், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அது வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஈடுபாடு கிடைக்க வருது. இப்போ நீங்கள் சொன்னீங்க என்ன கேட்டீங்க சார், என்ன சார்
0: எந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பண்ணலாம்
1: பண்ணலாம் இது பண்ணலாம். இன்னொன்று வந்து அந்த இடத்துல போய் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரம் நம்ம வந்து பேசாமல் உட்கார்றது ரொம்ப முக்கியமாக
0: இருக்குது.
1: அங்கே வந்து பேசாமல் நம்ம உட்கார்ந்தோம் தான் நம்மளோட சென்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் வந்து நம்மளை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ தான் கொஞ்ச நேரம் ஆனாக்கா ஒரு இலைகள் அசைவதும், ஒரு கிளைகள் அசைவதும், இல்லைன்னா ஒரு பூச்சி நம்ம சுற்றி பறந்து போகிறதோ, இல்லை தூரத்தில் ஒரு குருவி கத்துறதோ, இல்லைனாக்கா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு மிருகம் வந்து தாவிட்டு எங்கேயாவது ஓடுற சத்தமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைகள் வந்து இடிஞ்சி உடனே விழுகிற சத்தம், ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்குது. ஸோ இந்த ஒரு இதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கும் வந்து ட்ரெயின்டு பர்சன் வேணும், ஒருத்தர் போய் அங்கே உட்காந்து நம்ம இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது அப்படின்றது. இன்னொன்று நான் வந்து இந்த ஆதிவாசிங்கிட்ட படித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லது செய்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம், ஒரு இடத்துல போனால் ஒரு செடி மறைச்சிருக்குது, மறைச்சிருந்தா நான் ஜென்ரலாக இது நானும் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறம் தான் நான் பழகினேன். போகும்போது அந்த கிளையை வந்து உடச்சி விட்டுருவேன், உடச்சி விட்டுட்டு எனக்கு அந்த இடத்துல வழி வேணும் அப்படின்றக்க எனக்கு பின்னால் வரவங்களுக்கு வழி வேணும், அந்த கிளையை உடச்சி விட்டுட்டு போவேன். அப்போ என்னை வந்து ட்ரைபிள்ஸ் கூட நான் நடந்துகிட்ருக்கும்போது அவங்க என்னை திட்டினாங்க, இது உடச்சி

0: உடைக்கக்கூடாது, துடைக்கக்கூடாது, சாரி பிக்கக்கூடாது, பால் பண்ணக்கூடாது என்பது. அப்போது ஒரு அரவணைப்பு நம்மளுக்கு வருது, அது வந்து ஒரு நல்ல குணத்தை வந்து ஒத்து வருது. நான் இன்றைக்கி வந்து என்னோடய இதையே இந்த விஷயத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய ட்ரெக்கிங் அனுபவத்தில் நான் பார்த்த முக்காவாசி பேர் ட்ரெக்கர், இந்த ட்ரெக்கிங்ன்றாங்கள ட்ரெக்கிங் அப்படின்றது, இந்த இவங்களதில் வந்து முக்காவாசி பேர் வந்து புரிகிறவர்களாகவும் புரிந்து கொள்கிறவர்களாகவும் தான் இருந்திருக்கிறார்கள். அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள், அவர்களையும் நம்ம புரிஞ்சிக்கலாம், அவங்களும் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாக மக்களை தான் வந்து அதிகமாக வந்து நான் ட்ரெக்கிங்கில் பார்த்துருக்கேன். அப்போ இந்த ட்ரெக்கிங் போகிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற அந்த பெனிஃபிட் வந்து புரியக்கூடியதல் தன்மை, அரவணைக்கும் தன்மை, பொறுமை, நிதானம், விட்டு கொடுக்கும் தன்மை, இந்த மாதிரி ஒரு நல்ல குணங்கள்லாம் அதில் கிடைக்கிது. ஸோ அதோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்.
1: தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய விஷயங்களை நம்ம வந்து இன்றைக்கி எடுத்து சொல்லியிருக்கீங்க. என்னென்ன விஷயம்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம ஃபாரஸ்ட்குள்ளேயோ இல்லை மலையேற்றத்துக்கோ போகும்போது எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. நம்ம தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடலை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: 11:37 ஆயிடுச்சுங்க. எனக்கு மலையேற்றத்தை பற்றி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்குள்ளே எப்படியெல்லாம் இருக்கணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள். ஸோ இயற்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், நம்ம இன்னும் யாரும் அதை கரெக்டாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆழமாக நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, இயற்கைக்கிட்ட இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து எப்படியெல்லாம் கையாளணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சார், இப்போ வந்து நம்ம மலையேற்றத்திற்காக நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே வாக் பண்ணுவோம், இல்லை வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறதுல நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நடக்க வேண்டியதாக இருக்கும், அவங்களோட உடல்நிலையெல்லாம் எப்படி இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னுவீங்களே, ஸோ எந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து மலையேற்றத்துக்கு வரலாம், இல்லை ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்மளே நாம் தயார்படுத்திக்கிறது?
1: தயார்படுத்துறது நான் ஆல்ரெடி சொன்னது தான் வில்லிங்னஸ், பட் நான் வந்து ஜென்ரலாக பீப்புளை பார்க்கும்போது அவங்களோட பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு தேவைப்படுது. ஏன்னா அவங்களோட ஃபிசிக்கல் லெவலில் எந்த அளவுக்கு அவங்க ஃபிசிக்கல் லெவல் இருக்குது அப்படின்றது, இன்னும் இது வரைக்கும் அவங்க எத்தனை தூரம் நடந்துருக்குறாங்க அப்படின்றது, இன்னொன்று அவங்க வந்து எந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வராங்கோ அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. இப்போ அவங்க பிளெயின்ஸ்லேருந்து சென்னையிலேருந்து இல்லை ரொம்ப லோ லெவல்லேருந்து வராங்க அப்படின்னாக்கா ஹையர் லெவலில் வந்து இமீடியட்டாக அவங்க வந்து ஒரு மலை ஏறுறது வந்து அவங்களுக்கு கஷ்டம். ஏன் அப்படின்னாக்கா காற்று வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க ஏறும்போது கஷ்டமாகப்படுவாங்க, அது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது வந்து சிலர் வந்து அவங்களோட ஃபிசிக்கல் வந்து இப்போது மோஸ்ட்லி வந்து இந்த கம்ப்யூட்டர் சென்டர் இந்த ஐடி கம்பெனிஸில் வந்து அவங்க உட்காந்துக்கிட்டே இருந்தனால அவங்களுக்கு எடுத்த உடனே உடனடியாக வந்து அவங்கள வந்து மலை ஏறு அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக தெரியும். ரொம்ப பிகினிங்கில் வேணா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் அவங்க ரொம்ப நடக்கும்போது அவங்களுக்கு. இப்போது அதனால் ஐடி செக்டர் அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து வந்து ஒரு ஒரு மட்டமான லெவல் அந்த மாதிரி லெவலில் அவங்களுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்குது. சிலர் வந்து இதுக்காகவே வருவாங்க, அவங்களுக்கு வந்து டயர்டாகணும், கால் வலிக்கணும், அந்த மசில்ஸ் பிடிக்கணும், அந்த மாதிரி ஆட போகிறது தான் அப்பா நான் என்னமோ இன்றைக்கி சாதிச்சேன் அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா தன்னை தானே எவ்வளோ தூரத்துக்கு தன்னை உபயோகப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் மைண்டில் வருவாங்க. ட்ரெக்கிங் ஆல்சோ இட்ஸ் எ சேலஞ்ச். இன்னொன்று வந்து அதில் வந்து என்ன அப்படின்னாக்கா இன்னொன்று வந்து நோ கம்ப்ளைண்ட். இப்போ ட்ரெக்கிங் நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போனோம் அப்படின்னாக்கா அது எப்படி வேணால் இருக்கலாம், வழி வந்து குறுகலாக இருக்கலாம், அகலமாக இருக்கலாம், மேடாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம், சர்க்கிளாக இருக்கலாம், வழுக்கலாவில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாதைகள் எப்படி வேணால் இருக்கும். ஸோ இந்த பாதைகளை வந்து என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும், நான் இதுக்கு வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து சிலருக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மென்டாலிட்டியை வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. சிலர் சொல்லுவாங்க ஏன்னா எங்களுக்காக முடியாது, ரொம்ப டஃப்பெல்லாம் முடியாது, ஈஸியாக வேணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை அப்படின்னு. சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க எங்களுக்கு வந்து ஹார்டு ஸ்வெட் ஆகணும், எங்களுக்கு ஹார்டாக போகணும் அப்படின் போது அப்போ அவங்கள புரிஞ்சிக்கலாம், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு வழியில் ஹார்டாக இருந்தால் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது. சிலர் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மலை ஏற்றோம்னாக்கா போகிற வழியும் அழகாக இருக்கணும், போய் சேர்ந்த இடமும் அழகாக இருக்கணும். ஒரு பீக்கில் போய் நின்றுட்டு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான வியூ கண்டிப்பாக தெரியணும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் நான் வந்து நிறைய டைம் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்களை தான் நான் நிறைய போவேன். அப்போ எனக்கே பிடிச்சிருக்குது அப்படின்போது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு பிலீஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் பீப்புள்ஸும் வருவாங்க. சிலர் வந்து அவங்க ஆசைப்படுவாங்க, பாதி தூரம் நடப்பாங்க, பாதியோடு என்னால் முடியாது அவ்வளோதான் அப்படின்போது இப்போ அதுக்கு வந்து நாங்கள் சில ஆப்ஷன் வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அவங்களால முடியலன்னா ஒரு வேளை அவங்க அங்கேயே உட்காந்துட்ருப்பாங்களா, நாங்கள் திருப்பி வருவோமா, இல்லை அவங்கள நம்ம திருப்பி அனுப்பலாமா. ஸோ அப்படின்ற ஒரு சில ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ட்ரெக்கர்ஸில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ சிட்டிஸ்லலாம் வந்து காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சா தான் நம்ம இப்போ வந்து ஒரு ரோட்டு ஃப்ரீயாக இருக்கும், நம்ம வாக்கிங் போகலாம், ரன்னிங் போகலாம், இல்லைன்னா மற்றபடி போகிறதுக்கு எந்த சான்சஸும் கிடையாது. வேறல்ஸ் இன் அவர் ஸ்கூல்ஸு, ஸ்கூல் விட்டோன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து வண்டி ரெடியாக நின்றுருக்குது. வண்டி ரெடியாக நின்னா உடனடியாக அவங்க பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு ஓடி வர வேண்டியதாக இருக்குது. தே டோன்ட் ஹேவ் அ டைம் டு பிளே இன் தர் ஓன் ஸ்கூல் கிரவுண்ட். அந்த பிடி பீரியட் கிடைக்கிற டைமில் மாத்திரம் தான் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, மற்ற டைமில் இல்லை. இப்போ என்னோடய சின்ன வயசில் ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்கூல் முடிஞ்சோடனே நாங்கள் வந்து மேட்ச் வைப்போம். நாங்கள் ஒரு மேட்ச் வச்சுட்டு 4:30 to 4:30 முடிச்சுனாக்கா வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் 6 ஆயிரும். ஏன்னா லேட் அப்படின்னா நான் மேட்ச் விளையாண்டு வந்தேன். இப்போ எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ வந்து ஸ்கூல்ஸ் எந்த பெரிய ஸ்கூலில் நீங்கள் இங்கிலீஷ் ஸ்கூலே பாருங்களேன், எல்லாத்துலேயுமே பஸ் வச்சுருந்தனால அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மூமெண்ட்டே ரொம்ப அவாய்டிங்காக இருக்குது. ஸோ அந்த ஒரு ட்ராபேக் ஒன்று இருக்குது. இதே மாதிரி சிட்டி பீப்புளுக்கு அவங்களும் வந்து எங்கேயும் வெளியில் போக முடியாத ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இயற்கையை நேசிக்க ஆரம்பிக்கணும், இயற்கை கிட்ட நான் போகணும், ஒரு அமைதல் தன்மை எனக்கு தேவை அப்படின்ற இந்த எண்ணங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த நேச்சர் மேலே ஒரு அன்பு வரும், பாசம் வரும், பற்றுதல் வரும். அப்போ வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஸ்டெப்பை கண்டிப்பாக எடுப்பாங்க, நானும் நடக்கிறேன், நானும் போகிறேன் அப்படின்றது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக தான் இருக்கு.
0: ரொம்ப அருமை சார். இப்போ வந்து நிறைய மலையேற்றம் போகும்பொழுது நம்ம வந்து ஃபாரஸ்ட்குள்ளே தான் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நீலகிரி பொறுத்தளவுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த நீலகிரின் மட்டும் இல்லை வெளியிலேருந்து வரவங்களை நாங்கள் அனிமல்ஸ் பார்க்கணும், ஏதாச்சும் ஒரு மிருகங்களை பார்க்கணும், கண்டிப்பாக பார்த்தாகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அனிமல் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம மேன் அண்ட் மேல் கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ சொல்கிறாங்க நிறைய இடங்களில் வந்து ஊருக்குள்ளே வந்துடுது, ஊரில் வந்து மனுஷங்களை அவங்க தான் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, அனிமல் பிஹேவியர் எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் ஃபாரஸ்ட்குள்ளே போகும்பொழுது வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, ஏன்னா இப்போ ஊருக்குள்ளே நிறையா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் உங்களோட ஒப்பீனியன் என்ன, அனிமல்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும், மக்கள் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க, இல்லை மக்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சொல்லுங்க.
1: ஃபாரஸ்ட்டுக்குள்ளார அனிமல் அட்டாக் பண்ணாது, அதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அது அதோட டெரிட்டாரியில் இருக்குது. நம்ம அங்கே போகும்போது நம்ம தான் பயந்து பயந்து போகிறோம், அதை பார்த்த உடனே நம்ம வந்து பயந்துருவோம், இல்லை ஒதுங்கி ஒளிஞ்சு போயிடுவோம், இல்லைன்னா நின்றுவோம் ஒரு இடத்துல. அந்த மாதிரி சில செயல்பாடுகள் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் அனிமல் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? ஜென்ரலாக நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சரி, உங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா சரி, வேர் த ஹியூமன் இஸ் லிவிங், மனிதன் எங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், அந்த இடத்துல தான் வந்து வந்து அனிமல் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டுருக்குது. காட்டுக்குள்ளார அனிமல் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் நடக்கிறது இல்லை. காட்டுக்குள்ளார இருக்கிறாங்க, இவ்வளோ ஆதிவாசிகள் இருக்காங்க, ஸ்பெஷலி நீங்கள் வந்து குறும்பாசு இருளாசு காட்டு நாயக்காசு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, தே ஆர் லிவிங் இன் அ டீப் ஃபாரஸ்ட். ஏன் அவங்கக்குள்ளார வந்து அனிமல் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் ஆகிறது இல்லை, இங்கே ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அனிமல்வோட பிஹேவியர்ஸ் வந்து அப்படித்தான், அதோட ஒரு நேச்சர். ஒரு பயமன் அப்படின்னு வந்தனாக்கா ஒரு இடத்த விட்டு ஓடிடுவோம் இல்லையா, அந்த பயத்தை சமாளிக்கிறதுக்கு நம்ம திருப்பி அட்டாக் பண்ணுவோம். இது வந்து ஹியூமன் நேச்சர். இல்லைனாக்கா பேரலட்டிக் ஆயிடுவோம். ஸோ அப்போது அனிமல் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் நம்மளுக்கு வருது அப்படின்னாக்கா அது வந்து டவுன் ஏரியாவில் வந்து இந்த அனிமல்ஸ் வந்து ஊடுருவதுனால அங்கே வர்றதுனால. இதுக்கு இன்னொரு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நடந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இதுவரை இது பிறகு நல்லது நடக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் இதுவரை நடந்துட்டு இருந்தது வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வாஸ் ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன் நெல்கிரி ஆர் தமிழ்நாடு ஐ கேன் சே, வேர் தே நெவர் கேர்ட் அபவுட் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்டை பற்றி அவங்க எந்த கேரும் கிடையாது. அவங்க வந்து சுற்றி சுற்றி ஓடி இருக்காங்க, ரோட்டில் வந்து வண்டி ஓட்டியிருக்காங்க ஒழிய, தூர தூரத்தில் நின்றுருக்காங்க ஒழிய. பட் ஃபாரஸ்ட்டோட வந்து அனிமல் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றது வந்து இது வரைக்கும் கவர்மெண்ட்டு வந்து யோசிக்கலை, அதுக்கான ஸ்டெப்பும் எடுக்கலை. ஸ்டெப் எடுக்க முடியாத சூழ்நிலையும் நம்மளுடைய அரசியல் வட்டாரங்களும் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னாக்கா நிறைய லீஸ் பூமி, நிறைய எமிக்ரெண்ட்ஸ் வெளியிலிருந்து வந்தாங்க, அவங்களுக்காக வந்து நிறைய லீஸ் பூமியை வந்து அவங்க வந்து எழுதி எழுதி கொடுத்து, இங்கே இருக்கிறவங்களாம் வந்து மலைகள் வந்து மேலே டாப் வரைக்கும் எங்கே கல் பாறைகள் இருக்கோ அது வரைக்கும் எங்கே மண் இருக்குதோ அதெல்லாம் வந்து லீஸ் பூமியை பண்ணாங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி ராங்கஸ்ட் ஆட்டிடியூட் ஃப்ரம் தி கவர்மெண்ட். இட் இஸ் நாட் ஓன்லி ஃபாரஸ்ட், இட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் தி கவர்மெண்ட் சைட்லேருந்து லேண்ட் கொடுக்குற மக்களை வாழ வைக்கிறேன்னா நீ வாழ வைக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. அதனால் காடுகளை அழித்து தான் நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னாக்கா அப்புறம் நம்ம வாழவே முடியாது. காடுகள் இல்லைன்னா நம்ம உலகத்தில் இல்லை. இதை நம்ம யோசிக்கிறதுல ஆத்திரத்துலேயோ வேகத்துலேயோ வந்து நான் வந்து இந்த மாதிரி லேண்ட் எடுத்தது வந்து ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நான் பிகினிங்கில் ட்ரெக்கிங் போகும்போது கீழே இருந்த டீ தோட்டங்கள்லாம் இன்றைக்கி வந்து மலைக்கு மேலே டாப் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் என்க்ரோச்மெண்ட் வந்து நிறையா நடந்துட்டுருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் தி ராங்கஸ்ட்டு திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னாக்கா, இது வந்து குடலூர் ஏரியாவில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க. ஸ்பெஷலி டேண்டி வந்தனால அது வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ அந்த ஒரு இது. இன்னொன்று வந்து ஹியூமன்ஸ் பிஹேவியர். இப்போ வெளியிலேருந்து வந்த ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து இங்கே இருந்த ட்ரைபல்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஆஃப் லைஃப் இருந்துச்சு. டோராஸ் வந்து அவங்க மாடு எருமை வச்சாங்க, பால் வச்சாங்க, அதை வச்சு அவங்க வாழ்ந்தாங்க, போதும், அவங்க கறி சாப்பிடல ஒன்று செய்யல. இதே வந்து குறும்பாஸ் வந்து அவங்க ஹண்டர்ஸ் தான், அவங்க தேன் கலெக்ட் ஹர்ட் பண்ணுறவங்க தான். பட் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் ஹர்ட் பண்ணாங்க வழியே, எந்த மிருகத்தையும் டிஸ்டர்ப் பண்ணலையோ எதுவும் பண்ணலையோ அந்த மாதிரியெல்லாம் வந்து குறும்பாசம் இருளாசம் அது பண்ணுறது கிடையாது. அவங்களோட இடத்துல அவங்களோட அனிமல் கரெக்டாகவே தான் போயிட்டு வந்துட்டுருக்குது. ஆனால் இதே வந்து அவுட் சைடர்ஸ் இங்கே இமிகிரேட் ஆகி அவங்க எத்தனை பேர் வந்து அதிகமாக காடுக்குள் பக்கத்தில் வாழ்கிறாங்களோ அவங்க வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்து இரு மிருகத்தை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணுன்றும் போது இதை சாப்பிடணுன்னு தோன்ற எண்ணங்களும் மக்களுக்கு இருக்குது. அந்த இது இருக்கிறதுனால நான் இன்றைக்கி நிறையா பார்த்துருக்கேன் லோக்கலில், நான் விழாவரையே இதை சொல்ல முடியாது. லோக்கல் பீப்புள் எது அந்த தவறை செய்யாமல் இருந்தாங்களோ அந்த லோக்கல் பீப்புளே வந்து வெளியோட மக்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த தவறை செய்ய ஆரம்பிச்சுட்டுருக்குறாங்க. ஸோ இன்னொன்று வந்து இந்த அனிமலை போய் ஹண்டிங் பண்ணுறது, மோஸ்ட்லி வந்து சின்ன சின்ன அனிமலாக தான் இருக்கும், வைல்டு பன்னி இருக்கும், மான் இருக்கும், அந்த மாதிரி கோழிகள் இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் ஹண்ட் நடந்துட்டுருக்குது. இது நேச்சுரல் மக்கள் நடக்குது, இது ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அதனால காடு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, மக்கள் உள்ளே போய் அந்த காடுகளை டிஸ்டர்ப் பண்ணுறது அது ஒன்று இருக்குது. தேர்ட் திங் என்ன அப்படின்னாக்கா ஏலியன் ட்ரீஸ், ஏலியன் பிளான்ட். இந்த நீலகிரிக்கு உகந்த செடி இல்லாதது. இப்போ நிறைய பீனாரி செடி, வேற செடி, அந்த மாதிரி நிறைய ஒரு 6 வகை 7 வகை செடிகள் வந்து இனி காட்டுக்குள்ளார வந்து நிறையா வந்து வளர்ந்துட்டு வருது. இப்போ அது காட்டுக்குள்ளார வளர்ந்துட்டு வர்றதுனால காட்டுக்குள்ளார இருக்கிற தன்னோட காடு காட்டுக்குள்ள காட்டு மரங்களுக்குள்ளார இருக்கிற உறவுகள் வந்து இது துண்டிக்குது. நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன், இந்த காடு இப்படி வளர்ந்துட்டுருக்குது, இதுலேயும் வந்து சின்ன செடியும் இருக்குது, பெரிய செடியும் இருக்குது, ஆனால் அது வந்து கரெக்டாக வந்து எந்த தூரத்தில் அது வளரணும், எந்த இடத்துல அந்த கேப் இருக்குது, எந்த இடத்துல சூரிய ஒளி ஒழுகும் அப்படின்னு அது கரெக்டாக அந்த இடத்துல வந்து அது வளர்த்துட்டு வருது. இந்த நேச்சுரல் காடு, இயற்கையான காடுகள் அந்த மாதிரி வளர்த்துட்டு வருது. ஆனால் இப்போ வந்து இந்த ஏலியன் ட்ரீஸ்ன்றாங்க, இப்போ வெளிச்செடிகள் வந்து அவங்க ரேப்பிட், அவங்க இஷ்டத்துக்கு வந்து அது வந்து மலைக்கு மேலே ஏறிட்டு அது வளர்ந்துட்டு போகுது. ஸோ இது வளர்ந்துட்டு போகிறதுக்கு இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு எந்த ஒரு கொஸ்டியனும் அதை வந்து கேட்கல. ஸ்பெஷலி வந்து இப்போ இன்றைக்கி மேட்டுப்பாளையத்தில் வந்து ஆராய்ச்சி நிலையம்னு ஒன்று வச்சுருக்குறாங்க, வட ஆராய்ச்சி நிலையம்னு. இன்னும் ஆராய்ச்சி நிலையத்தில் இது இப்போ பார்த்தீனியம் அப்படின்றது இப்போ நீலகிரி ஊட்டிக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பார்த்தீனியம் மசனக்குடி அந்த சைட்லலாம் ரொம்ப அதிகமாக கீழே வந்து நிறையா இருக்குது, குள்ளூர் சைட்லலாம். இப்போ இங்கே வந்து பின்னாரி செடி, வேற செடி, பன்னிமொழி செடி அப்படின்றலாம் நிறையா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வந்த செடியை இதை வந்து கட்டுப்படுத்தணும், இல்லை இதை எராடிகேட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ஸ்டெப்பும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை இந்த கவர்மெண்ட்டோ எடுக்காதது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து நம்ம எதையுமே பாதுகாக்கலை, பாதுகாக்கிறோம் அப்படின் போது அதை வந்து நல்லத்தனமாக வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்றது தான் பாதுகாக்கிறது. அப்போ நான் நல்லத்தனமாகவே வைக்கல, அது இன்னும் வந்து அழிஞ்சு கொண்டு தான் போகுது அப்படின்து. ஸோ இந்த மாதிரி ஏலியன் ட்ரீஸ் வந்து பிளான்ஸ் எல்லாம் நம்ம வளரனால புல்வெளிகள் குறைஞ்சிருச்சு. இப்போ புல்வெளிகள் குறைஞ்சனால அங்கே போய் எந்த ஒரு அனிமலும் போய் அந்த இடத்துல போய் வாழ முடியறதில்ல. இப்போ மான் இருந்து, மான் எதுக்காக வைக்கலையே நான் படித்ததில்ல, அப்படி தான் இது சொல்கிறாங்க. மான் வந்து இன்னொருத்தருக்கு இரையாகிறதுக்காகவே படைக்கப்பட்டது அப்படின்றது. அப்போ மான் வாழ்கிறதுக்கான ஒரு இடமே இங்கே இன்றைக்கி இல்லாமல் ஆயிடுச்சு. நீலகிரியில் புல்வெளிகளெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே நான் ஒரு புக்கை வாசித்தேன், அதில் 1927-24 வந்து சீகை மரம் வந்து நீலகிரியில் பயிரிடக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு வெள்ளக்காரங்களே சட்டை போட்டாங்க. ஆனால் அந்த சீகை மரத்தை வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வளர்த்து அதில் புல் வளராமல் இப்போ எனக்கு வந்து லோக்கல் பீப்புளோட அனிமல்ஸ் வந்து எதையுமே பயனில்லாத ஒரு நிலையாக இருக்குது. அதே மாதிரி அதே மாதிரி பைன் ஃபாரஸ்ட்லேயும் அதே மாதிரி அந்த இலைகள் இருந்து அலசிடி அசிடிட்டி ஆகிறதுனால அந்த இடத்துலையும் புல்வெளிகள் வளர்றதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இந்த காட்டுக்குள்ளார வந்து கான்ஃப்ளிக்ட்க்கு வந்து இதெல்லாம் முக்கிய காரணம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், இது நிறைய ஒரு இது நிறைய வந்து
0: நம்ம பேசலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் நம்மளுக்காக இருக்குது. நம்ம ஃபைனலி ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட, இப்போ நிறைய பேர் வந்து யார் அப்ரோச் பண்ணுறது, எங்கே பெர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்குறது, இப்படி மலையேற்றங்கள் எல்லாம் போகணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஸோட இருப்பாங்க. நிறைய பேர் கேட்டுருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே எல்லாருமே போக முடியாது. ஸோ இதுக்கான அப்ரூவல்ஸ் யாருக்கிட்ட வாங்குறது, எப்படி வந்து அப்ரோச் பண்ணி உள்ள போகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
1: கரெக்ட் சார். இப்போ இதில் வந்து டூரிஸ் இருக்கும், ஒன்று இது டூரிசம் டிபார்ட்மெண்ட். இப்போ நான் வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ட்ரைனிங் எனக்கு கொடுத்தாங்க 1999. அப்போ அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது இது வந்து ஃபாரினர்ஸ்க்காக கொடுத்தது, பட் எல்லா டிபார்ட்மெண்ட் பீப்புளும் வந்து எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க. இப்போ அதில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வந்து எனக்கு கிளாஸ் எடுத்துருக்குறாங்க, நான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போனால் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ட்ரெயின்டு பீப்புள் வந்து நாங்கள் ஒரு 20-25 பேர் இருக்கிறோம். ஆனால் எல்லாருமே வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போய் ட்ரைனிங் எடுத்தவங்க கிடையாது. ஸோ ஆனால் சில பேர் இருக்கிறாங்க. இப்போ முக்கியமாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ண வேண்டியது வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட். ஏன்னா வந்து இந்த செக்மெண்ட், இந்த ஒரு விஷயம் வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் சேர்ந்தது. அப்போ இந்த டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் ஷுட் டேக் ஆக்ஷன் அண்டு இதுக்கான வழிமுறைகளை அவங்க தான் பண்ணும். ஆனால் அது செய்யலாம். அதை விட்டுட்டு இப்போ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே பண்ணிட்டுருக்குறாங்க. கூடலூர்லேயும் இது வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட்டு பார்க்காம டூரிசமில் தான் நிறையா வந்து இன்வால்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் தான் சுற்றிட்டுருக்குறாங்க நிறையா பேர் அப்படின்னு. கூடலூர் ஏரியாவில் ரொம்ப கான்ஃப்ளிக்டாக இருக்குது. நெல்கிரியில் ஆல்ரெடி ஊட்டிலையும் இருக்குது, இன்றைக்கி டால்ஃபின் ஹவுஸ்லேயும் இருக்குது. டூரிசம் வச்சு பண்ணுறாங்க, அது எதுக்காக வச்சு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் டூரிசம் டிபார்ட்மெண்ட் மூலியமாக தான் அது பண்ணுறது தான் அது முறை. ஏன்னா அப்போ அவங்களுக்கு தான் அதோடய நுணுக்கங்கள் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க, நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது. ட்ரெக்கிங் இஸ் நாட் ஓன்லி மணி மேக்கிங், ட்ரெக்கிங் இஸ் அ வே ஆஃப் லைஃப். நம்ம ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு புதுசாக உணர்வடைஞ்சிட்டு நம்ம வரோம் ஒரு இடத்துக்கு. நம்ம போய் இப்போது எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் அப்படின்னாக்கா, நான் அழுக்காக இருக்கிறேன், நான் போய் ஒரு பாத்ரூமில் போய் நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னா, குளிச்சுட்டு வரும்போது நான் கண்டிப்பாக நான் சுத்தமாக தான் இருப்பேன். அதே மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக என்னோடய எண்ணங்கள், என்னோடய சிந்தனைகள், என்னோடய உணர்வுகள் எல்லாமே வந்து என்னோடய பழக்கமும் என்னோடய பார்வையும் கண்டிப்பாக மாறி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நான் வந்து நான் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லைண்ணா நான் சும்மா போனேன், எப்படியோ நடந்தேன், நான் என்னமோ ஒரு காசு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்றதுல அர்த்தம் இல்லை. ஸோ அதனால் வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட் மூலிமா ட்ரைனிங் நடக்கிறது. அதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ட்ரைபல் பீப்புள், இப்போ அவுட்சைடர்ஸ்க்கு வந்து இப்போ இது வந்து ரெண்டு ஜாபில் ரெண்டு விஷயம் இருக்குது சார். ஒன்று வந்து நம்ம மைண்டில் வந்து வேலை செய்கிறது, வந்து இன்னொன்று வந்து உணர்வு பூர்வமாக நம்ம வேலை செய்கிறது. கம்ப்யூட்டரில் நான் வந்து உட்காந்துட்டு நான் என் மைண்டில் நான் வேலை செஞ்சுட்டு போயிடலாம், டியூட்டி இஸ் ஓவர். பட் வேணாம் என்ன ஹாஸ்பிட்டல் அவர் வேணாம் ட்ரெக்கிங் அப்படின்போது நான் வந்து உணர்வு பூர்வமாக அந்த இடத்துல வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இதாக இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி இருக்கிறது, ஈவன் இன் கோர்ட்லேயும் சரி, சில டைமில் உணர்வு பூர்வமாக வந்து நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த உணர்வு பூர்வமாக வேலை செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு ஆளை வந்து ஒரு பத்து நாளில் வந்தோ இல்லை ஒரு வருஷத்துலேயோ வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணிட முடியாது. இன்னொன்று அந்த ட்ரைனிங்

0: வந்து உணர்வுபூர்வமாக அவரை தன்னை மாற்றிக்குவாரா அப்படின்றதும் சாத்தியமில்லை. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரெக்கிங் கைட்ஸ் வந்து ட்ரைபல்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா இட் தட் இஸ் தேர் ஹோம். அவங்களுக்கு வந்து 90% 100% மோர் தென் 100% அவங்களுக்கு அந்த ஏரியாவை பற்றி அவங்களுக்கு தெரியும். யாருமே ஒன்று சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு இல்லை. கண்டிப்பாக சில விஷயங்கள் அது கவர்மெண்ட்டுக்கு எது ஒத்து வராதோ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது நல்லது. பட் ஆனால் ட்ரைபல்ஸை வச்சு தான் வந்து ட்ரெக்கிங்கே வந்து கம்பல்சரியாக பண்ணணும். அது தான் முறை அப்படின்றது என்னோட ஒரு வேண்டுகோள்.
1: ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்படியெல்லாம் ட்ரெக்கிங் போகலாம், போகிற இடத்துல எதெல்லாம் கடைபிடிக்கணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மற்றவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும், ஃபாரஸ்ட் எப்படியெல்லாம் ஃபாரஸ்ட்குள்ளே எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அருமையாக நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நேயர்களுக்காக சொன்னீங்க. நிகழ்ச்சியின் சார்பாக, நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறோம்.
0: ஓகே, ரொம்ப நன்றிங்க.
1: ஸோ நேரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மலைகள் மற்றும் மலையேற்றம் பற்றி, அது அப்படி மட்டும் இல்லாமல் மலையேற்றத்தில் என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் வந்து நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது இருக்கணும் அப்படிங்கிற பற்றி ரொம்ப அருமையான விஷயங்களை வந்து மிஸ்டர் ராஜீவ் கோடன் அவர்கள் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் எடுத்து சொன்னார். ஸோ நீலகிரியில் மட்டும் இல்லாமல் நிறைய மலை ஏற்ற இடங்கள் இருக்குது. நிறைய பேர் வந்து ட்ரக்கிங் போகணும்னு சொல்லி விரும்புவீங்க. ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எப்படியெல்லாம் வந்து நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறது உங்கள் அன்பு ஆர்ஷே நோர்த்தே. ஸோ அடுத்த வாரம் இன்னொரு சிறப்பு விருந்தினரோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.

நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலியம் ஊட்டி எஃப்எம் 101.8. எதிரும் புதிரும் இந்த நிகழ்ச்சி. எதிரும் புதிரும் இது ஒரு கேம்ஸ் ஷோ, குவிஸ் ப்ரோக்ராம். இந்த நிகழ்ச்சிக்கு நேர்கள் அனைவரையும் வரவேற்பது ஆர்ஜே கீர்த்திகா. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, தினந்தோறும் நம்ம வந்து ஒவ்வொரு தலைப்பில் இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சி வந்து விளையாடிட்டே இருக்கோம் கேம் ஷோவில். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்புனே சொல்லலாம். அதாவது விடுகதைகள் மற்றும் பழமொழிகள். நான் வந்து சொல்லக்கூடிய விடுகதைகளுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லணும், அதே மாதிரி பழமொழிகளுக்கு நீங்கள் வந்து அர்த்தம் சொல்லணும். ஸோ இதுதான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணலாம். கால் பண்ணவுடைய நம்பர் 9344-1003-1008-8300-1019-1042-342 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். ஸோ இந்த கேம் ஷோவில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு நான் கேட்கக்கூடிய விடுகதைகள் மற்றும் பழமொழிகளுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி துவக்கமாக அருமையான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: மெர்சல் திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கிடைஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து விடுகதைகள் மற்றும் பழமொழிகள் தான் வந்து கேட்க போறோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியில இணைய போற முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அன்பு.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: ஓகே, உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்கலாமா?
1: பழமொழி கேளுங்க.
0: பழமொழி கேட்கணுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் விடுகதை. ஓகே, உலகத்தில் இதை வந்து அனைவரும் உடைக்கிறார்கள், ஆனால் யாரும் தொட முடியாது. என்னவா இருக்கும்? எல்லாருமே வந்து இதை உடைச்சிருவாங்க ரொம்ப ஈஸியா. ஆமா, என்னங்க புரியல?
1: ஒரு குளூ கொடுங்க.
0: க்ளூவா? இதை வந்து அடிக்கடிக்கு ஈஸியா சொல்லிடுவாங்க. இது ஆக்சுவலா ஆன்சர்னே சொல்ல நான் சொன்னது. இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் இதை பண்ண வேணாம், ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிடலாம். ஆனால் அதை வந்து உடைக்காமல் இருக்கிறது தான் கஷ்டம், ஆனால் ஈஸியாக உடைச்சிருவாங்க. ஓகே, ஆன்சர் சொல்லிட்டுமா?
1: சொல்லிடுங்க.
0: ஓகே, ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாக்குறுதி.
1: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
0: ஓகே ஓகே, அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க.
0: என்னிடம் நகரங்கள் இருக்கின்றன, ஆனால் வீடுகள் இல்லை. காடுகள் இருக்கின்றன, ஆனால் மரங்கள் இல்லை. நான் யார்?
1: நகரம் இருக்குது, வீடுகள் இல்லை.
0: காடு இருக்கு, ஆனால் அதுல மரங்கள் இல்லை.
1: ஒரு சின்ன க்ளூ கொடுங்களே.
0: சின்ன க்ளூ, இது கொஞ்சம் வித்தியாசமா வந்து திங்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். க்ளூ கொடுத்தா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களே.
1: அப்படியா?
0: ஓகே, என்னிடம் கடல்கள் இருக்கிறது, ஆனால் நீரும் இல்லை.
1: கடல்கள் இருக்கு,
0: நீர் இல்லை.
1: சாரிமா.
0: ஓகே, இன்னொரு க்ளூ கொடுக்கறேன். என்னோட கையில என்கிட்ட வந்து முழு உலகமே இருக்கு, என்ன வந்து ஒரு உள்ளங்கையில அடக்கிடலாம்.
1: முழு உலகம்
0: என்கிட்ட இருக்கு, அது என்ன வந்து உள்ளங்கையில அடக்கிடலாம்.
1: நெல்லிக்கையா?
0: நெல்லிக்காய் அணியில எப்படி வந்து மரம் இருக்கும், ஆனா சாரி காடு இருக்கும், ஆனா மரம் இருக்காது.

0: ஓகே, ஆன்சர் சொல்லிட்டுமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா வரைபடம், மேப்.
1: வரைபடமா?
0: ஆமா. ஓகே, நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி, தொடர்ந்து கால் பண்ணுங்க. இன்றைய நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இன்னைக்கு விடுகதைகள் தான் வந்து கேட்க போறவங்க கிட்ட, நீங்க வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட விடுகதை வந்து கேட்பேன். ஸோ நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி சில நிகழ்ச்சியில இணைய போற இன்னொரு நேர் கூட இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க வந்து பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் சின்ன சிவராஜ் மஞ்சளா பேசுறேன். நீங்க சொன்ன விடுகதைக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு மேடம். நீங்க உத்தரவு நான் சொல்லியிருக்கேன்.
0: ஐயோ, அப்பவே நீங்க வந்து வந்திருந்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்டிருந்திருக்கலாம்ல அந்த ஆன்சர்ஸ்.
2: ஆமாங்க மேடம், நீங்க அவர் உருவின்னு பாத்துருக்கீங்க, அவர் வர மாதிரி இல்ல.
0: ஓகே ஓகே, உங்ககிட்ட ரொம்ப ஒரு ஈஸியான க்வெஸ்சன் கேக்கட்டமா?
2: விடுகதை கேளுங்க மேடம்.
0: ஆ, விடுகதை தான்
2: தெரிஞ்சா சொல்றேன்.
0: ஓகே, அதாவது இதை அதிகமாக எடுக்க எடுக்க பெரியவன் ஆயிட்டே இருப்பான், அவன் யார்?
2: என்னை
0: அதிகமாக எடுக்க எடுக்க அவன் வந்து பெரும் என்ன சொல்றது, அவன் வந்து பெரியவன் ஆயிட்டே
2: இருப்பான்.
0: புரியலையே. வயசா? அது எப்படி அதிகமாக எடுக்க எடுக்க பெரியவன்? சும்மா ஒரு ட்ரை பண்ணீங்க, ஆனா அது கிடையாதே. க்ளூ வந்து என்ன குடுக்கலாம்? இது வந்து நம்ம ரொம்ப தேவையா இருந்தா மட்டும்தான் இந்த செயலை செய்வோம், அனாவசியமா செய்ய மாட்டோம். தெரியலையா? ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இரவுல வந்து தூங்காம இருக்கவே முடியாது, இறந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கும் போது ஒரு மனிதன் வந்து 8 நாட்களா வந்து நைட்ல தூங்காமே இருந்தானா, ஆனா உயிரோட இருந்தானா,
2: எப்படி?
0: இது கிட்டத்தட்ட ஒரு விடுகதை மாதிரிதான். அதாவது ரொம்ப சிம்பிளா யோசிங்க, ஒரு மனிதன் வந்து 8 நாள் தூங்காமே இருந்தானா, ஆனா அவன் வந்து உயிரோட இருந்தானா. இன்னும் தெளிவா சொல்லணும், ஒரு மனிதன் வந்து 8 நாள் நைட்ல தூங்காமே இருந்தானா, ஆனா உயிரோட இருந்தானா, ஏன் தெரியலையா? எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம். விடுகதைகள் விடுகதை கேட்பேன், அண்ட் அதுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா நீங்களும் கூட ஏதாவது விடுகதை தெரிஞ்சதுன்னா கேட்கலாம், அண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்கக்கூடாது, நான் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இதுதான் இந்த நிகழ்ச்சி. அந்த வரிசையில நிகழ்ச்சியில இணையத்துக்காக இன்னொரு நேயர் கூட இருக்காங்க, அவங்க கிட்டையும் பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வலை போஸ்ட் ஆஃபீஸ் பகுதியில இருந்து அசோக்குமார் பேசுறேன் மேடம்.
0: ஓகே, உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்கலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, அதாவது ஒரு விஷயம் வந்து உங்க கூட எப்பவுமே இருக்கும்.
3: சரிங்க மேடம்.
0: ஆனா உங்களால அதை வந்து பிடிக்க முடியாது.
3: நிழல் மேடம்.
0: ஓகே, நிழல் அப்படின்றது சரியான விடை. சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே, நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து விடுகதையெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த வரிசையில் நீங்களும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு வந்து கால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுடைய நம்பரை நான் சொல்கிறேன். 9344-9010-18 8300-0019-1918 நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைனா லேண்ட்லைன் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். 04-23 அப்படின்ற கோட் நம்பரோட 2966-7811.

0: புதிய எஃப்எம் 101.8 நேர்கள் கிட்ட பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். அயன் திரைப்படத்திலிருந்து சூப்பரான அந்த பாடலை கேட்டாச்சு. இன்று எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா விடுகதைகள் தான் கேட்டுட்டே இருக்கேன். நீங்களும் வந்து சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேர். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: மகா தாராபுரத்துலேருந்து.
0: ஓகே சூப்பர். உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்கலாமா?
1: கேளுங்க மேடம், முயற்சி பண்ணி பார்க்குறேன்.
0: ஓகே. தண்ணீரில் பிறக்கின்றான், தண்ணீரில் இறக்கின்றான், அவன் யார்?
1: என்னங்க மேடம்? தண்ணீரில் பிறக்கின்றான்,
0: தண்ணீராய் இறக்கின்றான், அவன் யார்?
1: தண்ணீராய் இறக்கின்றான், தண்ணீரில் பிறக்கின்றான்,
0: தண்ணீரா யாரா இருக்கும், என்னவா இருக்கும்?
1: அருவிங்களா மேடம்?
0: அருவி கிடையாதே, அருவி இறக்குறது இல்லையா, அருவி விழுந்ததுக்கு அப்புறம் ஆற ஓடிடுமே.
1: தண்ணீரில் பிறக்கின்
0: தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே, நேரோட லைன் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் இன்னைக்கு வந்து நம்ம விளையாடிட்டு இருக்க தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டு இருக்கோம். விடுகதைகள் தான் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் கால் பண்ணிங்கன்னா அண்ட் நீங்களும் வந்து எங்கிட்ட ஏதாவது விடுகதைகள் கேட்கலாம், நானும் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவேன். இதுதான் இந்த நிகழ்ச்சி. அந்த வரிசையில் இன்னொரு நேர் கூட இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் எங்கேருந்து
2: பேசுறீங்க?
0: ஓகே, உங்ககிட்ட விடுகதை கேட்கலாமா? விடுகதை கேக்குறேன். இவரை வந்து எல்லாருமே வச்சிருப்பாங்க, ஆனா யாருமே இவரை வந்து இழக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. இவர் வந்து எல்லாருக்குமே பயன்படுவாரு. உயிர் கூட சொல்லலாம், ஆனா உயிர் கிடையாது. கிடையாதே, அவ அறிவை வந்து இழக்கணும்னு சில பேர் விரும்புவாங்கல்ல. இப்ப எதுக்கு அறிவெல்லாம் அப்படின்னு
2: சொல்லிட்டு
0: கூடாது, இல்ல இழக்க விரும்ப மாட்டார்கள். ரொம்ப ஈஸி தான். எதை நம்ம இழக்கணும்னு சொல்லி ரொம்ப அதிகமா விரும்ப மாட்டோம், அதுதான் இதுக்கான ஆன்சர்.
2: பசி, புகழ்.
0: ஓகே, இதெல்லாம் ரொம்ப நீங்க யோசிக்கிறீங்க நினைக்கிறேன். சரியான விடை நான் சொல்லட்டுமா? நேரம்.
2: நேரம்,
0: ஆமா நேரம் தான். ஓகே, நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. சூப்பரா வந்து ட்ரை பண்ணீங்க, ஆன்சர் பண்ணதுக்காக நன்றி. ஓகே, நேர் பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து கால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ண நம்பர் 9344-1001-08-8300-0019-1408-0423 அப்படின்ற இணைப்பெண்ணோட 2966781-2966782 நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ மேம், வணக்கம்.
0: யார் எங்கே வந்து பேசுகிறீங்க? ஓகே, உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்கலாமா? ஓகே, நான் வந்து வேகமாவும் ஓடுவேன், மெதுவாவும் ஓடுவேன், குதிச்சு குதிச்சு கூட போவேன், ஆனா எனக்கு கால்கள் இல்ல. யார் அவன்?
3: வேகமாக ஓடுறேன், மெதுவாக ஓடுறேன், குதிச்சு குதிச்சு கூட ஓடுவேன்.
0: யார் அவன்?
3: ஒரு குழு குழு
0: க்ளூ வந்து கொடுத்தா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. இந்த விடுகதை தான் ஆக்சுவலா க்ளூவே. ஓட்டத்திற்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இவரை சொல்லலாம் எப்பவுமே. தெரியலையா, நானே சொல்லிட்டா? ஓகே, நதி அப்படின்றதுதான் சரியான விடை. ஓகே, நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. தொடர்ந்து கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், செல்போர்ல இருந்து பாலன்.
0: ஓகே பாலன், உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்கலாமா?
4: ஆ கேளுங்கம்மா.
0: ஓகே, இது வந்து ஒரு விடுகதைன்னு சொல்லலாம், ஒரு ஃபேக்ட்னு கூட சொல்லலாம். ஓகே, உலகத்துல வந்து இவனை வந்து அதிகமா திருடுவாங்க. அதிகமாக திருடப்படும் பொருள் அப்படின்னா வந்து இவர் தான். யாராக
4: இருப்பான்?
0: க்ளூவா? இது வந்து நம்ம கிட்டயே நிறைய இருக்கும், பட் இருந்தாலும் மற்றவங்க கிட்ட இருந்து திருடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க. எல்லார்கிட்டயுமே இது அவைலபிளா இருக்கும், ஆனா மற்றவங்க கிட்ட இருந்து திருடுறதுல ஒரு ஆர்வம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும்.
4: அன்பு.
0: அன்பு நம்ம வந்து மத்தவங்க கிட்ட இருந்து திருடுவோமா? கிடைக்காதப்பவும் அன்பெல்லாம் திருட முடியாதே. என்னவா இருக்கும்? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நீங்க சொன்னது வந்து கொஞ்சம் நெருங்கி, ரொம்ப லைட்டா
4: நெருங்கிட்டீங்க.
0: ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஐடியாஸ், கருத்துக்கள். ஐடியாஸ் தான் வந்து உலகத்துல வந்து மத்தவங்க கிட்ட இருந்து ரொம்ப அதிகமா திருடுற ஒரு விஷயம். அண்ட் இது வந்து வெறும் விடுகதை மட்டும் கிடையாது, இது வந்து ஃபேக்ட்டும் கூட. அதாவது வந்து ஒரு அனலைசேஷன்ல கூட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து எதை அதிகமா உலகத்துல வந்து திருடுறாங்க ஒரு மனிதர் இன்னொரு மனிதன் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னொரு மனிதனோட ஐடியாஸை தான் வந்து திருடுறாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு ஃபேக்டா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வரலாம். பறவைகள் போலவே

0: காக்கா காக்கா திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கிடைச்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விடுகதைகள் தான் கேட்டுட்டே இருக்கோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியில பேச போற இன்னொரு நேர் இருக்காங்க. ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம்.
1: அனைவருக்கும் இங்க மாலை வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மங்கிநகரம் சோ சண்முகசுந்தரம்.
0: ஓகே, உங்ககிட்ட வந்து விடுகதை கேட்கலாமா?
1: ஆ கேளுங்க.
0: ஓகே, இவன் வந்து பறப்பான், இவனுக்கு ரக்கை கிடையாது. இவன் வந்து அழுவான், ஆனா அவனுக்கு வந்து கண்கள் கிடையாது.
1: அப்படியா?
0: அப்படியா? யார் அது?
1: மேகம்.
0: வாவ், சூப்பர், கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. மேகம் அப்படின்றத வந்து சரியான விடை. சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. நிகழ்ச்சியில் கால் பண்ணதுக்காக தேங்க்யூ. ஊடிஎஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: கோவில் பிரதிபன் தரேந்திரன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கிறோங்க. மழை பெய்யுங்க.
0: மழை பெய்யுங்களா உங்க ஊர்ல?
2: ஆமாங்க.
0: ஓகே ஓகே, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
2: ஆ கேளுங்க கேளுங்க.
0: ஓகே, அதாவது பாத்தீங்க அப்படின்னா
2: சொல்லுங்க.
0: இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விடுகதை தான்.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஓகே, அதாவது இவன் கிட்ட வந்து பட்கள் நிறைய இருக்கு, ஆனா அவனால கடிக்க முடியாது.
2: பட்கள் நிறைய இருக்கு,
0: கடிக்க முடியாது.
2: சீப்புங்களா?
0: புரியல.
2: தலசியில் சீப்புங்க.
0: சீப்பா? என்ன சொன்னீங்க?
2: சீப்பு தானுங்க தலசியில்.
0: ஆமா ஆமா, சீப்பு தான் சரியான விடை. சீப்பு அப்படின்றது சரியான விடை. ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் கேக்குறேன்.
2: கேளுங்க.
0: இவன் வந்து ரொம்ப அதிகமா வேலை செஞ்சா அப்படினா இவனோட வயசு வந்து குறஞ்சிட்டே போகும். இவன் வந்து ரொம்ப அதிகமா வேலை செஞ்சானா இவனுடைய சைஸ் அளவு அளவு இவனோட அளவு வந்து குறஞ்சிட்டே போகும்.
2: தேதிக்காயிரம். தேதிக்காயிரம்.
0: என்ன காகிதம்? குறைஞ்சிட்டே போவான். பென்சில்.

0: பென்சில்
1: சரி
0: மெழுகுவர்த்தின் கூட சொல்லலாம். மெழுகுவர்த்தி வந்து எரிந்து கொண்டே இருக்கும், ஆனால் வேலை செய்யறவன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பென்சில் அப்படின்னு தான் வந்து சரியான விடை. நிகழ்ச்சியில் கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி, தொடர்ந்து கால் பண்ணுங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து விடுகதைகள் தான் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ நேர்களாலே நீங்கள் வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து விடுகதை கேட்போம். அண்ட் நீங்களும் வந்து எங்கிட்ட ஏதாவது விடுகதை வந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னும் அருமையான பாடல்.

0: வாரணமாரம் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 91.8 நேர்கள் கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும்ல இன்னைக்கு வந்து விடுகதைகள் தான் நம்ம வந்து கேட்டுட்டே இருக்கோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து. நலமா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஃபேன்டாஸ்டிக், சூப்பர், ஹாப்பியா இருக்கேன் மேம்.
0: ஓகே, சூப்பர். ஓகே, உங்ககிட்ட வந்து ஒரு விடுகதை கேட்கலாமா? இந்த விடுகதைன்னு சொல்ல முடியாது, ஒரு
1: ஃபன்னி குவெஸ்டன். ஓகே, டன், கேளுங்க, முயற்சிக்கிறேன் மேம்.
0: ஓகே, அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து மழையில வந்து நடந்துட்டே போனாராமா, குடை இல்லாம. ஆனா அவரோட தலையில வந்து ஒரு முடி கூட நடலையாம்.
1: ஏன்னா அவர் தலையிலதான் முடியே இல்லையே, வழுக்க மண்டையாச்சு.
0: ஓகே, கரெக்டா கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, இன்னொன்னு கேட்கலாமா?
1: கேளுங்க மேம்.
0: ஓகே, அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலகத்துல வந்து எல்லாருமே என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க.
1: ஆமா,
0: ஆனா அவங்களால என்ன வந்து உடனே பார்க்க முடியாது. எது என்னவா இருக்கும்?
1: அவங்களோட கடந்த காலத்தை பார்க்க முடியாது. அப்படி
0: பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, ஆனா வந்து பார்க்கவே முடியாது. அதாவது உடனே பார்க்க முடியாது.
1: உடனே பார்க்க முடியாது. அவங்களை தங்களை தானே பார்க்க முடியாது. போட்டோல தான் பார்க்கணும், இல்லைன்னா கண்ணாடியில தான் பார்க்கணும். அப்படி
0: இல்ல, ஆக்சுவலா சரியான விடை பாத்தீங்க அப்படின்னா எதிர்காலம் அப்படின்றதுதான் வந்து சரியான விடை. நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி, தொடர்ந்து கால் பண்ணுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விடுகதைகள் தான் கேட்டுட்டே இருக்கோம். அண்ட் அந்த வரிசையில நிகழ்ச்சியில பேச போற இன்னொரு நேயர் கூட இருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், வணக்கம்.
2: ஹலோ,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பஸ்மகுடி கே ராஜேந்திரன்.
0: ஓகே ஓகே, உங்ககிட்ட வந்து ஒரு விடுகதை கேட்கலாமா?
2: கேளு கேளு கேளு.
0: ஓகே, எல்லாராலையும் சாப்பிட முடிய ஒரு ரூம் எது?
2: என்னங்க?
0: சாப்பிடக்கூடிய ஒரு ரூம் எது?
2: ரூம்ல?
0: ஆமா,
2: சாப்பிடக்கூடிய
0: ரூம்.
2: ரூம்,
0: அந்த ரூம்ல சாப்பிட முடியாது, ரூமையே சாப்பிடலாம்.
2: எவ்வளவு
0: மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான். எவ்வளவு எடுத்தாலும் அது தீரவே தீராது, மிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன விஷயம்?
2: கடல் நீரா இருக்குமோ?
0: கடல் நீரை கூட அதுக்கு ஒரு அளவுன்றது இருக்குல்ல, ஆனா எடுக்க முடியாதுதான், கடல் நீர்
2: கிடையாதுனா.
0: கண்ணீரும் கிடையாதே. ஓகே, ஆன்சர் சொல்லிட்டுமா?
2: சொல்லுங்க.
0: ஓகே, ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா அறிவு அப்படின்றதுதான் சரியான ஆன்சர். மற்றவர்கள் தான் இத வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன்
2: தான்.
0: இல்ல, இந்த விஷயம் வந்து உங்களுக்கு சொந்தமானது, ஓகேங்களா? ஆனா மத்தவங்க தான் இதை வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, உங்களை விட. நீங்க ரொம்ப ரேரா தான் இதை யூஸ் பண்ணுவீங்க, ஆனா உங்களோட தான் அது. ஓகே, ஆன்சர் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகே.

0: நிகழ்ச்சியில் கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. தொடர்ந்து கால் பண்ணுங்க. எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. இன்னைக்கு விடுகதைகள் தான் நம்ம வந்து கேட்டுட்டே இருக்கோம். அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நேர்களெல்லாம் கால் பண்ணி ரொம்பவே ஆர்வமாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் பேச போகிற அடுத்த நேர் வணக்கம். ஓகே, கோத்தகிரியிலிருந்து கோகிலா. ஓகே, உங்ககிட்ட வந்து விடுகதை கேட்கலாங்களா? இது வந்து எப்போதும் எப்போது வரப்போகிறது அப்படின்னு எல்லாருமே ஆர்வமா இருப்பாங்க, ஆனா நிச்சயமா வரும், ஆனா உடனே வராது.
1: நாளை.
0: ஓகே, நாளை அப்படின்றது சரியான ஆன்சர். சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் கேட்கலாமா? ஓகே, திறக்கவே முடியாத ஒரு கீ எது? கீ? ம்,
1: திறக்கவே முடியாது.
0: புரியல, என்ன
1: சொன்னீங்க?
0: கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. நானே ஆன்சர் சொல்லட்டுமா? ஓகே, ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா
1: மங்கி.
0: ஓகே, நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. தொடர்ந்து கால் பண்ணுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டோம் சொல்லப்பட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா எதிரும் புதிரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா விடுகதைகள் தான் கேட்டுகிட்டே இருக்கோம்.

0: அறையில
1: வந்து 100 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தரோட கை குலுக்கி கொள்றாங்க. மொத்தம் எத்தனை கை குலுக்கல்கள் நடந்துச்சு டக்குன்னு சொல்லணும்.
0: 50.
1: ஓகே, 50 அப்படின்றது வந்து சரியான விடை. நிகழ்ச்சியில் கால் பண்ணதுக்காக வந்து ரொம்பவே நன்றி. தொடர்ந்து கால் பண்ணுங்க. ஊடியம் 101.8 நேர்கள் கிடைஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல இருந்து தங்கவேல் பேசுறேன்.
1: ஓகே தங்கவேல், உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா? ஓகே, இவன் வந்து ஒரு முறை தான் வருவான், இரண்டு முறை வரமாட்டான். யார் அவன்? இன்றைய நிகழ்ச்சியில எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில விடுகதைகள் தான் கேட்டுட்டே இருக்கோம். அண்ட் சில இன்ட்ரெஸ்டிங்கான விடுகதைகள் அண்ட் சில ஃபன்னியான விடுகதைகள் எல்லாமே கேட்டிருக்கோம். அண்ட் நேர்களெல்லாம் வந்து சூப்பராக வந்து ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து அருமையான பாடல்.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s please.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நிலா
1: ஜிபும்பா. அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
4: ஹலோ,
5: 8ஆம் தேதி எப்ப வரும்?
6: ஹலோ
5: பிரதர், உங்களுக்கு தெரியுமா 8ஆம் தேதி எப்ப வரும்?
0: நேர்களே, உங்கள் ஊட்டி FM 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இனி தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை.
5: வரும் வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான நிகழ்ச்சிகள் புது பெயருடன் புதிய பொலிவுடன் கேட்டு மகிழுங்கள்.
0: இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: ODFM 101.8 நேர்கள் இதுவரைக்கும் கேட்டு ரசிச்ச இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில விடுகதைகள் தான் நம்ம வந்து கேட்டுட்டே இருந்தோம். ஸோ நிறைய நேர்கள் கால் பண்ணி சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. அண்ட் கால் பண்ண அத்தனை நேர்களுக்குமே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்த அத்தனை நேர்களுக்குமே வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகி இருப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்கா நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பணிகளுக்கு நடத்தப்பட இருக்கும் தேர்வுக்கான காலியிடங்களின் எண்ணிக்கையை 100 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் சிங்ஜோவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

பொன்மாலை பொழுது வாடாமல நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்பார் இருக்கிறது. உங்கள் அன்பார்ச்சி நோர்த்தே தினந்தோறும் இந்த 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பழைய திரைப்பட பாடல்கள், அதுவும் உங்களுடைய நினைவில் நின்ற பாடல்களை கேட்கறது எவ்வளோ பிரியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இன்றைக்கும் உங்களுக்கு பிடித்தமான பல திரைப்படங்கள் வந்து பல பாடல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும்.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதலாவதாக அவன் அப்படித்தான் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

திரைப்படத்திற்காக ஒரு இனிமையான பாடலை கேட்டீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்று சிந்திய ரத்தம் திரைப்படத்திற்காக பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ராவின் குரல்கள்.

5:34 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு பொன்மாளிகை பொழுது நிகழ்ச்சியில் அருமையான நிறைய பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக காயத்ரி திரைப்படத்திற்காக

இன்றைய பொன்மாலை பொழுதின் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலோடு இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 6 மணி.
1: நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ஹலோ
3: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ
4: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்கிருந்து?
4: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
3: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
5: என்ன சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: அட
2: கட் பண்ணிட்டான்.
5: பயப்பட வேண்டாம் பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
5: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
6: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நிகழ்ச்சி நிரல் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து அணி ஆறுபத்திற்கு விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:40 பெட்டதகமலு பெடுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:30 தோட்டமும் தொழிலும். இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் தேசிய வேளாண் காடுகள் கொள்கை தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள். இதனைத் தொடர்ந்து கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:05 நினைத்தால் எனக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 காற்றோடு கலந்திடவா. எமது நாளை நிகழ்ச்சியில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக் கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு மாணவி K.த்ரிஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் எனப்பெற கேட்கலாம். காலை 7:00 காலை கதிர் நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ, வெண்குஷ்டம் விழிப்பு நிறுவனம் குறித்து பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து திரைகாணம், நிறைவாக சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் வனவியல் சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் NV குணசேகரன் அவர்கள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம், புதின தொடரின் 3ஆம் பருவம். நிறைவாக ஞான அமுதம், மனவளக்கலை பயிற்றுனர் B.சுதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 8:30 திரைகாணம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல், 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்த ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 இளமை உலகம் நேயர்களினுடைய கருத்து பதிவு நிகழ்ச்சி, 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம், பிற்பகல் 12:10 சிநேகரியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர்கள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:10 வண்ண வண்ண பூக்கள், 1:55 திரைகாணம், 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் கோத்தர் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம், 2:30 பேழை, நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களுடன் நேர்முகத்தின் 6ஆம் பகுதி இடம்பெற கேட்கலாம். 3:00 செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து ஹலோ ஊட்டி, 4:00 எதிரும் புதிரும், 5:00 செய்தி சுருக்கம், 5:00 பொன்மாலை பொழுது, 4:00-7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் செம்மறியாடுகள் வளர்ப்பு குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் விவசாயி பசவராஜ் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். நேர்கள் இதுவரை இன்று இரவு, நாளை காலை, நாளை மதியம் மற்றும் நாளை மாலை நேரங்களில் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் இன்னும் சில நொடிகளே.
7: This is Akashvani, the news read by Valsa Williams. In West Bengal, rescue operations have started after an under-construction godown collapsed, trapping workers beneath heavy iron debris near Taradhana.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனை

0: வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார்.
1: திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வெளிமாநிலிருந்து அதிகமான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கின்ற அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வர்றாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வர்றவங்களுக்கு தங்கும் வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் அதிகமாக தேவைப்படுது. திருவண்ணாமலைக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட 3000 ஹோட்டல்ஸ் தேவை இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அது நம்மளுடைய ஊருக்கு பெருமை, நம்முடைய திருவண்ணாமலைக்கு பெருமை. அந்த அளவுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு வசதியினையும் செய்து கொடுக்க வேண்டியது. இங்க இருக்கிற போது இந்த பகுதியில டூரிசம் இன்னும் அதிகமாக பெருகும். டூரிசம் பெருகும்போது இந்த பகுதியில வேலை வாய்ப்பு பெருகும். இந்த வேலை வாய்ப்பு பெருகும்போது இந்த பகுதியிலே மக்களுடைய பொருளாதாரம் முன்னேறும்.
0: திமுக இளைஞரணி நிர்வாகிகளை காவல்துறை அத்துமீறி கைது செய்ய முயற்சி மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதேபோல் தவிகவினர் திமுகவினர் மீது தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் கட்சியை எதிர்த்து பேசினால் காவல்துறையை அனுப்புவது போன்ற நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்வதாகவும் அவர் குறை கூறியுள்ளார். இதனை திமுக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவிகவினர் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவிகவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவிகவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சரின் பிறந்த தினத்தையொட்டி புதிய பேருந்துகள் இயக்கத்தின் தொடக்க விழாவிற்கு

இதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்டுள்ள 300 பேருந்துகள் 3 நாட்களாக எவ்வித பயன்பாடும் இன்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். அறிவிப்பு பலகைகளில் கல்வி கட்டணங்களை வெளியிட வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு அதற்கான இயக்குநரகம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கு நீதிபதி திரு தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் தகவல் ஆணைய உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தகவல் உரிமைச் சட்டம் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று பார்வையிட்டார். திருப்பத்தூரில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 2500 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் சார்பில் தென்மண்டல ஆட்சி மொழி மாநாடு இன்று மதுரையில் நடைபெற்றது. சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக திரு ஜோஷி நிர்மல்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியை பசுமையுடன் எழில்மிகு நகரமாக உருவாக்க தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் ஆணையாளர் திருமதி பிரியங்கா வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சாளர் பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மயோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 13-11 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஆஸ்டின் கிராஜிசிக் குரோவேஷியாவின் நிக்கோலா மெக்டிக் இணையை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஸுவில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. வெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
1: சீமைய ஜனலாக நமஸ்கார. இது வெட்டத கமலு. நங்க ஒந்தொந்த ஜனவோ ஒந்தொந்து விஷயம் ஆடுவனையோ தேவர்னு நினைச்சினோம். தேவரோ அத்தம்போதோ நங்கவை பொறுத்த வரைக்கும் குடி தோகை இப்பா ஒந்தோ சக்தி. கொல்லு தோக மாடலையும் சரி, செம்பு தோக மாடலையும் சரி, இல்லை கண்ணுக தோறாத ஏதோ ஒந்தோ சக்தி தோக ஆலையும் சரி, ஆ தேவரும்போதோ சக்தி தான். தேவர்ன சக்தி எல்லாவா நடிசிரா, எல்லாவா அரிசிரா அத்தன்

0: ಇಂದಿನ ನಿಗಟಿದಾಗ ಬಂದ ಎಲ್ಲಾ ಪಾಟು ನಿಂಗ ಅಪ್ಪರ ಇಡುತ್ತಾಟ್ರ ಅತಂದೆಗೆ ಹೆಂಗೆ ನಂಬಿನಿಯೋ ಇದೇ ಮಾಕೆ ಇನ್ನೊಂದು ಬೆಟ್ಟದ ಕಂಬಳ ನಿಗಟಿದಾಗೆ ನಿಂಗೆ ಬಂದು ಸಂಧಿಸಿನಿಯೋ. ನಮಸ್ಕಾರ
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமழு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள்.
1: திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் ₹10 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உலக தரத்திலான செயற்கை ஆக்கி மைதானத்தை தமிழ்நாடு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாவட்ட விளையாட்டு அரங்கில் உள்ள உடற்பயிற்சி கூட பராமரிப்பு பணிகளையும் பார்வையிட்டார். விளையாட்டு விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள், வழங்கப்படும் உணவு, அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் விடுதியில் பயிலும் மாணவிகளுக்கு சர்வதேச அளவிலான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் பிசியோ தெரபிஸ்ட் நியமிக்கப்பட்டு 10 நாட்களுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழ்நாடு முழுவதும் 47 புதிய விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மாணவிகள் பயிற்சி பெற்று சர்வதேச அளவிலும் மாநில அளவிலும் சிறந்த விளையாட்டு வீராங்கனைகளாக வர வேண்டும் என்று மாணவிகளை கேட்டுக்கொண்டார். பின்னர் நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி பெறும் மாணவிகளும் மல்லர் கம்பம் விளையாடும் நிகழ்ச்சியும் அமைச்சர் ஆதவர்ஜுனா பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட

0: தலைவர் வந்தனா கார்க் உள்ளிட்ட அரசுகளோடு உடனிருந்தனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிரியர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்ய மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிரியர் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க பக்தர்கள் எளிய முறையில் சாமி தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகம் இந்து அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பக்தர்கள் அமைதியான முறையில் சாமி தரிசனம் செய்ய கியூ லைன் வசதி அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளர்கள், மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தையுடன் வரும் தாய்மார்கள் ஆகியோர் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்ய தனி வரிசை அமைக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனாக்கார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருக்கோயிலுக்குள் கோடை வெப்பத்திலிருந்து பக்தர்களை பாதுகாக்க தேவையான இடங்களில் நேர்பந்தல் மற்றும் தரைவிரிப்புகள் அமைக்கப்படுவதையும் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் ராம பிரதீபன், திருக்கோயில் இணை ஆணையர் பரணிதரன் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு முழுவதும் பழங்குடியின மக்களின் பிரச்சனைகளை தீர்வு காண ஆய்வு செய்யப்பட்டு பழங்குடி மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு உருவாக்க வகையில் தமிழக அரசின் 5 ஆண்டுகால தொலைநோக்கு திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமத்திற்கு வருகை தந்த சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அப்பகுதியில் வசித்து வரும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கணிக்கர் இன மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வன்னியரசு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஐயம்பாளையம் பகுதியில் 65 ஆண்டுகளாக குடுகுடுப்பை தொழில் செய்யும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கணிக்கர் இன மக்கள் வாழ்ந்து வருவதாகவும் இவர் நீண்ட காலமாக பழங்குடியின ஜாதி சான்று கேட்டு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இவர்களுக்கு சாதி சான்று வழங்குவதுடன் மேலும் இவருக்கு கல்வி வேலைவாய்ப்பு வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பழங்குடியின மக்களின் பிரச்சினை போக்க ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் இம்மக்களின் பிரதான கோரிக்கையான வீட்டுமனை பட்டா, சாதி சான்று இவற்றை வழங்கி பழங்குடியின மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு வழங்க தமிழக அரசின் 5 ஆண்டுகால தொலைநோக்கு பார்வையாக செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார்.
1: பெண் குழந்தை திருமணம் தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் ஆதவர்ஜன தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜன திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலருடன் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் திருவண்ணாமலை நகராட்சி சமுத்திரம் பகுதியில் இலங்கை தமிழர்களுக்காக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்வையிட்டார். பின்னர் கிரிவலப்பாதையில் உள்ள இலங்கை தமிழர் முகாமுக்கு சென்ற அமைச்சர் அங்கு வசிக்கும் மக்களோடு சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழக முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி ஆய்வுக் கூட்டங்கள் மாவட்டங்கள் தோறும் நடைபெற்று வருவதாகவும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு பௌர்ணமி தினங்களில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை பக்தர்கள் வருவதாகவும் தீப திருவிழாவின் போது 25 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவதாகவும் வரும் நாட்களில் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் 12 அரசுத்துறைகளை ஒருங்கிணைத்து விரிவான திட்டம் தயாரிக்கப்படுவதாகவும் கூறினார். திருவண்ணாமலை மாநகருக்கு வரும் சென்னை சாலை உள்ளிட்ட அனைத்து இருவழி சாலைகளும் 4 வழி சாலையாக மாற்றப்படும் என்றார். தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் அரசியல் பின்புலத்துடன் கஞ்சா கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாகவும் இவற்றை தடுக்க கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு முதன்மை மாநிலமாக விளங்கி வருவதாகவும் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாகவும் அதனால் பெண்கள் இளம் வயதில் கருவுறுதல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதுடன் பெண்களின் உயர்கல்வி தடைபடுவதாகவும் குழந்தை திருமணத்தை தடுக்க சட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுவதற்காக திரைத்துறையினர் விளையாட்டு வீரர்களை கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
2: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீட் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் அதிகாரம் மற்றும் ஜனநாயகம் குறித்த புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவர்

0: திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பது குறித்தும் மக்கள் சார்ந்த அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வது குறித்தும் இப்புத்தகத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்ற அடையாளத்தை இந்தியா பெற்றுள்ளது குறித்தும் இந்நிலையில் சமத்துவம், சுதந்திரம், நீதி உள்ளிட்ட மாண்புகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்கிறார் என்று குறிப்பிட்ட திரு சி பி ராதாகிருஷ்ணன், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நீட் மறுத்தேர்வுக்கு மாணவர்கள் குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக பிரதமர் தமது பயணத்தை 45 நிமிடங்கள் தாமதப்படுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செல்போன் பயன்படுத்தும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முகாம்களை நடத்துவது மற்றும் சிம் பாதுகாப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிம் கார்டு முறைகேடுகளை விரைந்து கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கூறியுள்ளார். நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மத்திய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இக்கூட்டத்தில் வரும் 4 ஆண்டுகளுக்கான போதைப்பொருள் தடுப்பு தொலைநோக்கு ஆவணத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிடவுள்ளார். தேசிய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் கடந்த 2025 ஆண்டிற்கான ஆய்வறிக்கையையும் அமைச்சர் வெளியிடவுள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க பிரதிநிதி திரு ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை சமநிலையிலும் இருதரப்பிற்கும் பயன் தரக்கூடிய வகையிலும் செயல்படுத்தும் ஒரு முயற்சியாக திரு ஜேமிசன் பயணத்திட்டம் அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பல சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் வர்த்தக விரிவாக்கம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மின்னணு வர்த்தகம், தடையற்ற ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வரி நீக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்தும் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்துவதை தடுப்பதற்கான பணியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுப்பது, பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பை பாதுகாப்பானதாகவும் தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஏதுவாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் 595 அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் விபத்து நிகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் மாநில அரசுகளுடன் இணைந்து மாவட்ட அளவிலான சாலை பாதுகாப்பு படையை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நிர்வாக கட்டமைப்பை கண்காணிப்பதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவில் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மூத்த ராணுவ அதிகாரி பிரிகேடியர் ஜமால் இப்ராஹிம் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி தொழிலில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள், புதுமையான திட்டங்கள், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா தலைமையில் பெங்களூருவில் நடைபெற்ற பிரிக்ஸ் விண்வெளி முகமை தலைவர்களின் இரண்டு நாள் மாநாடு இன்று நிறைவு பெற்றது. மத்திய விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளை பட்டியலிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், 10 நாடுகளைச் சேர்ந்த 26 பேர் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக கூறினார். இந்தியாவின் தொலையுணர்வு செயற்கைக்கோள், சமூக பொருளாதார மேம்பாட்டு பணிகள், பேரிடர் மேலாண்மை மற்றும் பருவநிலை கண்காணிப்பு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நீடித்த விண்வெளி திட்டங்கள் மற்றும் விண்வெளி மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக திரு நாராயணன் தெரிவித்தார். மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள தாராதலா பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 5 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் உள்ளவர்களை மீட்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ராணுவமும் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலார்கோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டெமோலைனர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌகான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஜூவில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம், நேரம் 7:25.
3: நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
5: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
4: செம்ம டேஸ்ட்,
5: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
6: இன்று ஜூன் 25, சர்வதேச கடலோடிகள் தினம்.
7: கத்தும்

0: ஜூஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்,
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். அடுத்த 5 நாட்களுக்கு மிக லேசான முதல் மிதமானது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 17 முதல் 20 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 12 டிகிரி செல்சியஸாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 0.4 முதல் 0.6 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும்.

நாளை முதல் 28ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல், புயல் அல்லது இடியுடன் கூடிய மழை, கனமழை ஆகியவை எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளுக்கு ட்ரைகோடர்மா அசோஸ்பைரிலம் 4 கிராம் 1 கிலோ அல்லது பெசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ கொண்டு விதை மூலம் பரவும் நோய்களை கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மையை நிர்வகிக்க விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோடானில் என்ற குருணி மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகில் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மாங்கோசெஃப் 2 கிராம் 1 லிட்டரில் அல்லது குளோரோதானில் 2 கிராம் 1 லிட்டரில் என்ற அளவில் இழுவை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள், நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றாங்கால் படுக்கையின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் பொழுது 2 அல்லது 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பயிர்களை நீளம் மற்றும் மஞ்சள் முறையே 5 ஏக்கருக்கு என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமிதேட் 2.0 மில்லிலிட்டர் அளவிற்கு டயாமிக்சம் 0.2 மில்லிலிட்டர் அல்லது இமிடாக்ளோரோபேட் 0.2 மில்லிலிட்டர் என்ற அளவை தெளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

0: நேரம் 7:30.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்.

0: நாம இன்னைக்கும் கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வளம் தரும் வேளாண்கள் என்ற தலைப்பில் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களை தகவல் களஞ்சியமாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த எபிசோட்ல வந்து தகவல் களஞ்சியத்துல தேசிய வேளாண் காடுகள் கொள்கையை பத்தி பார்க்க போகிறோம். ஐந்தாவது பாத்தீங்கன்னா இதான் மெயின், அதாவது மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், என்ன வழிமுறை, இம்ப்ரூவிங் ஃபார்மர்ஸ் அக்சஸ் டு குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல். அப்படின்னா என்ன, விவசாயிகளுக்கு என்ன தரமான உயர்தர நாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், இதுதான் இன்னைக்கு மெயின் பிரச்சனை. இப்படி அக்ரிகல்ச்சர்ல எப்படி புரட்சி வந்தது, நல்ல சரியான விதை, சரியான தொழில்நுட்பம், தோட்டக்கலையில எப்படி வந்து இன்னைக்கு ஹை ஈல்டிங் ஷார்ட் ரொட்டேஷன் வெரைட்டி வந்தது, அதற்கும் நல்ல நாற்றங்கள் எக்ஸாக்டா மரங்களிலுமே அது சார்ந்த புரிந்துணர்வு விவசாயிகளுக்கு ஏற்படுத்தும் வகையில் எங்கெங்கெல்லாம் விவசாயிகள் வேளாண் காடுகளை வந்து பரவலாக்கம் செய்ய நினைக்கிறார்களோ, வேளாண் காடுகளை ஒரு மாற்று நிலப்பயன்பாடு திட்டமாக மாற்ற முயற்சிக்கிறார்களோ, அவர்களுக்கு தேவையான முதல் தேவை என்ன, தரமான நாற்றங்கள், குவாலிட்டி நாற்றங்கள். இந்த குவாலிட்டி நாற்றங்கள் எப்படி வரும், ஏற்கனவே முன்னாடி இதுல சொன்னேன், சரியான ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி மூலமாக கண்டறியப்பட்ட ரகங்கள், அந்த ரகங்கள் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட நாற்றங்கள், அந்த நாற்றங்கள் விதை மூலமாக இருக்கலாம், இந்த நாற்றங்கள் குளோனர் முறையில கூட உற்பத்தி பண்ணலாம், இதையெல்லாம் நம்ம என்ஷூர் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஐந்தாவது வழிகாட்டுதலாக தேசிய வேளாண் காடுகள் கொள்கையை உருவாக்கியுள்ளது. இன்றைக்கு நாற்றங்கள் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம், அப்படி இல்லாம இந்த நாற்றங்களுடைய தாய் தகப்பன் யார், ஏன்னா பெடிகிரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில மரங்கள் வந்து 3 ஆண்டுகள், சில மரங்கள் 5 ஆண்டுகள், சில மரங்கள் 10 ஆண்டுகள், சில மரங்கள் 20 ஆண்டுகள், இந்த மாதிரி லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இருக்கிறப்ப என்ன ஆகும், தரமான நாற்றங்களை வாங்கி நடுவதுதான் உங்களுடைய தொழில்நுட்பத்தை பாதுகாக்கும், அதன் மூலமா உங்களுடைய உற்பத்தியை பெருக்கும், வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதை கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு இந்த ஐந்தாவது வழிமுறையால என்ன சொல்றாங்க, இந்த தேசிய வேளாண்கள் கொள்கை, இம்ப்ரூவிங் ஃபார்மர்ஸ் அக்சஸ் டு குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல், விவசாயிகளுக்கு தரமான உயர்தரக நாற்றுகளை கிடைக்கக்கூடிய வகையிலே நம்மை உருவாக்க வேண்டும். அரசு நிறுவனமாகவும் சரி, அரசு சாரா நிறுவனமாகவும் சரி, தரமான நாற்றுகளை உருவாக்கி அதன் மூலமாக விவசாயிகளுக்கு வேளாண் காடுகளை, ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண் காடுகளை உருவாக்குவதில் மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஐந்தாவது வழிமுறை, இதுதான் மேஜர் கிரக்ஸ். இப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சர்டிபிகேஷன்ஸ் கூட வந்தாச்சு, ஏற்கனவே தேசிய அளவில் வந்து நாற்றங்கால் சர்டிபிகேஷன்ஸ், எப்படி வந்து விதை சான்றிதழ் வாங்குறோமோ அதே மாதிரி இனிமே நாற்றங்கால் சான்றிதழ் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இப்ப இந்த கொள்கை உருவாக்கியுள்ளது. அதற்குரிய சர்டிபிகேஷன் சென்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு, இனிமே நாற்றங்கால மர நாற்றங்கள் உற்பத்தி செய்து விற்பனைக்கு செய்யும் பட்சத்தில் இந்த சர்டிபிகேஷன் வாங்கி பண்ணாங்கன்னா அந்த நாற்றங்காலுக்கு உண்மையிலேயே இந்த கொள்கை வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். ஏன்னா நாற்றங்கால் சான்றிதழ் என்பது இன்று காலத்தின் கட்டாயம். அதை வழிவகுக்கும் வகையில் தான் இந்த ஐந்தாவது வழிமுறையிலே இந்த தேசிய வேளாண் காடுகள் கொள்கை 2014 உருவாக்கியுள்ளது. ஆறாவது, ப்ரொவைடிங் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அண்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபார் அக்ரோஃபாரஸ்ட்ரி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், வேளாண் பயிர்களுக்காகட்டும் தோட்டக்கலை பயிர்களாகட்டும் எல்லாருக்கும் கடனுதவி கிடைக்குது, வங்கி கடனுதவி, எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் கிடைக்குது. ஆனா மரங்கள் வர்றப்ப இந்த கடனுதவி இன்சூரன்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. முடிக்க ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகள் இந்த கொள்கைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மாறுதல்களை ஏற்படுத்தி இன்று வந்து வேளாண் காடுகள் பயிர்களுக்கும் உண்மையிலே கடனுதவி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பல்வேறு நிறுவனங்கள் உருவாக்கி கொண்டு வருகிறது. வருங்காலங்களில் இதையெல்லாம் என்ஷூர் பண்ணுவதற்காகத்தான் இந்த 2014 தேசிய வேளாண் காடுகள் கொள்கை என்ன சொல்லுது, மரங்களுக்கு தேவையான கடனுதவியை வங்கிகள் மூலமும் கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இரண்டாவது, அக்ரிகல்ச்சர் கிராப் வேளாண் பயிர்கள் மாதிரி தோட்டக்கலை பயிர் மாதிரி வனப்பயிர்களுமே இந்த பருவநிலை மாறுபாடுகளால அழியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுள்ளது. அது புயலாகட்டும், காற்றாகட்டும், தீயாகட்டும், வனவிலங்குகளாகட்டும், நோயாகட்டும், பூச்சியாகட்டும், இதன் மூலமாக அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி பட்சத்தில் இந்த மரங்களுக்கும் ஒரு காப்பீட்டு திட்டத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும். இதைத்தான் வந்து இந்த வேளாண் காடுகள் கொள்கை 2014 ஒரு முன்மாதிரி வழிகாட்டுதலை உருவாக்கியுள்ளது. அந்த வழிகாட்டுதல் என்னதுன்னா, விவசாயிகளுக்கு தாங்கள் வளர்க்கக்கூடிய மரங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்சூரன்ஸ், இதை கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும். அந்த ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான வழிமுறைகள் பல்வேறு கட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. வருங்காலங்களில் இதுவும் சாத்தியப்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அதை பத்தி ஒரு புரிந்துணர்வு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த வழிகாட்டுதலை 2014 தேசிய வேளாண் காடுகள் கொள்கை உருவாக்கியுள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாவது பெரிய வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா, தி ஃபெசிலிட்டேட்டிங் increased participation of industries dealing with agroforestry. ஏற்கனவே கடந்த 5 எபிசோட்ல இதுதான் பார்த்திருக்கோம். அன்றைக்கெல்லாம் நமக்கு வேளாண் காடுகள் எடுத்து சொன்னோம்னா அந்த வேளாண் காடுகள் லைவ்லிஹுட், மரம் வளர்க்கும் விவசாயிகள் அந்த வீட்டுக்கு என்ன தேவையோ அதற்காகத்தான் வேளாண்கள் பயன்படுத்தப்பட்டது. அது தீவன பயிரா இருக்கலாம், உரப்பயிரா இருக்கலாம், இல்லாட்டினா அந்த வீட்டுக்கு தேவையான மரச்சாமான்கள் செய்வதற்காக இருக்கலாம், நிழலுக்காக இருக்கலாம், எரிபொருளாக இருக்கலாம். ஆனா கடந்த 10-15

ஆண்டுகளாக 2004-05 அப்புறம் பாத்தீங்கன்னா வேளாண்களுடைய பரிணாம வளர்ச்சியே இது வேளாண் காடுகள் இல்ல தொழிற்சாலை சார்ந்த வேளாண்களாக மாற்றியது. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும், ஒரு நிறுவனம் இரண்டு நிறுவனம் மட்டும் வேளாண் காடுகளை சார்ந்திராமல் ஏறக்குறைய 2008 உருவாக்கப்பட்ட வனக்கொள்கை இருக்குல்ல, அந்த வனக்கொள்கை என்ன சொல்லியிருக்கு, இந்தியாவில் இருக்க அனைத்து தொழில் நிறுவனங்களுமே தங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை தாங்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இப்பயும் நம்ம சொல்ல வர்றோம். இப்ப என்ன சொல்ல வர்றோம், இந்த வேளாண் காடுகள் மர வளர்ப்பில் தொழிற்சாலைகளுடைய பங்களிப்பு மிக அதிகமாக உருவாக்க வேண்டும். அந்த தொழிற்சாலை என்ன மெயின் நோக்கம், விவசாயிகளிடம் சென்று அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை கொடுத்து இந்த சந்தை நிலவரம் மார்க்கெட் நிலவரம் அஷ்யூர்ட் பைபேக் இதெல்லாம் கொடுத்து பண்றப்ப என்ன ஆகும், வேளாண் காடுகள் பரப்பளவு கூடும். அப்படி பரப்பளவு கூடுறப்ப என்ன ஆகும், எங்கெங்கெல்லாம் விவசாயம் லாபகரமாக இல்லையோ அங்கெல்லாம் மாற்று நில பயன்பாட்டு திட்டமாக வேளாண் காடுகள் வரும். அதன் மூலமா என்ன ஆகும், வேளாண் உற்பத்தி பெருகும். வேளாண் உற்பத்தி பெருகிறப்ப என்னாகும், விவசாயிகளின் வருமானம் கூடும். இது மட்டும் இல்லாம அவர்கள் பெறக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் இருக்குல்ல, இந்த மூலப்பொருட்கள் எங்க போகும், தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருள் ஆகும். அப்ப தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருளாக என்னாகும், மூலப்பொருட்களின் தன்னிறைவு ஏற்படும். மூலப்பொருட்கள் தன்னிறைவு ஏற்படுறப்ப என்னாகும், டீசென்ட்ரலைஸ்டு இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், டீசென்ட்ரலைஸ்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், டோட்டலா தேசிய வளர்ச்சிக்கு உதவும், மாநில வளர்ச்சிக்கு உதவும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த இன்க்ரீஸ்டு பார்ட்டிசிபேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ஒரு நிறுவனம் காகிதக்கூழ் மட்டுமல்லாமல் ஒட்டுப்பழகை மட்டுமல்லாமல் இந்தியாவில் எத்தனை வகையான பொருட்கள் இருக்கோ அத்தனை வகையான பொருட்கள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் அனைவருமே இவர்களுடைய பங்களிப்பு வேளாண் காடுகள் ப்ரொமோஷன்ல நல்லா இருக்கும். நம்ம போன பதிவிலே பார்த்தோம், அதாவது மரம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், மரம் சாரா தொழில் நிறுவனங்கள், ஏறக்குறைய 100 மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் இருக்கு. இவை அத்தனை தொழில் நிறுவனங்களும் ஒன்றிணைந்து இந்த வேளாண் காடுகள் வளர்ப்பை முயற்சி செஞ்சா நம்ம ஊர்ல வந்து 1/3 வனங்கள் மிக எளிதாக எட்ட முடியும். அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை நம்மளே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால என்ன ஆகும், வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய மரங்களின் அளவு குறையும். அப்ப என்ன ஆகும், மூலப்பொருட்களை கண்ட்ரோல வச்சிருக்கப்ப உள்நாட்டு உற்பத்தி பெருகும். உள்நாட்டு உற்பத்தி பெருகிறப்ப இன்கம் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் கூடும். இதெல்லாம் கூடுறப்ப என்ன ஆகும், உள்நாட்டின் ஒட்டுமொத்த வேளாண் காடுகள் சார்ந்த வளர்ச்சி பெருகும். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்த சுற்றுச்சூழல் மாறுபாடு இருக்குல்ல, கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு அழைக்கிறார்கள், இந்த கிளைமேட் சேஞ்ச் மாறுபாடு என்னாகும், வேளாண் காடுகள் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதற்காகத்தான் இந்த 8th வழிமுறையாக என்ன சொல்றாங்க, தேசிய வேளாண் காடுகள் கொள்கை 2014 ஃபெசிலிட்டேட்டிங் இன்க்ரீஸ்டு பார்ட்டிசிபேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், எந்தெந்த தொழில் நிறுவனங்கள் மரம் சார்ந்த மூலப்பொருட்களை நம்பியுள்ளதோ அவர்கள் எல்லாமே வேளாண் காடுகள் வளர்ப்பில் வேளாண் காடுகள் ப்ரொமோஷன்ல வந்து அவருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும், அதை என்ஷூர் பண்ணுவதற்காக வழிமுறைகளை உருவாக்குவதற்காகத்தான் 7th வழிமுறையா இந்த தேசிய வேளாண் காடுகள் கொள்கையில் ஃபெசிலிட்டேட்டிங் இன்க்ரீஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்று அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ப்ரொமோஷன்ல சேர்த்துள்ளார்கள். அதை பத்தி தான் நம்ம இது முடிய பார்த்தோம். அடுத்து 8th வழிமுறை என்ன சொல்லுது, ஸ்ட்ரெங்தனிங் ஃபார்மர்ஸ் அக்சஸ் டு மார்க்கெட்ஸ். இதுதான் மெயின். இன்றைக்கு எப்படி விவசாய பொருட்களுக்கு ஒரு மார்க்கெட் மெக்கானிசம் வந்துருச்சு, அது உழவர் சந்தை ஆகட்டும், தேசிய மார்க்கெட்டிங் ஆகட்டும், அதாவது ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஆகட்டும், இது எல்லாம் நிறைய புரிதல் வந்துச்சு. இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் இண்டிவிஜுவல் சந்தை நிலவரங்கள் கூட வந்தாச்சு. இதற்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இந்த விவசாயிகளுக்கு மார்க்கெட் அக்சஸ் கொண்டு வர முடியுமா, அந்த கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகத்தான் வேளாண் காடுகள் கொள்கை 2014 ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியா வழிமுறையா என்ன சொல்லியிருக்கு, ஸ்ட்ரெங்தனிங் ஃபார்மர்ஸ் அக்சஸ் டு மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷனா கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த மார்க்கெட்டிங் சிஸ்டம். அந்த மார்க்கெட்டிங் சிஸ்டத்தில் வர்றப்ப என்ன ஆகும், மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இன்றைக்கு இந்த மரம் என்ன விலைக்கு செல்கிறது இதை பத்திய புரிதல் வந்து நிறைய இல்லை, தகவல்களும் இல்லாம இருக்கு, இருக்கிற தகவலும் பல்வேறு விதமான வேரியபிலிட்டி இருக்கு. இது எல்லாம் ஒருங்கிணைப்பதற்காகத்தான் இந்த வேளாண் காடுகள் கொள்கை 2014 இந்த மார்க்கெட் அக்சஸ் அண்ட் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் இதை ரெண்டையுமே உறுதி செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அது மத்திய மாநில அரசுகள் இணைந்து இதெல்லாம் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குவதற்கு இந்த ஆராய்ச்சி நிறுவனங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரியதாக இருக்கும். அப்படி உருவாக்கும் பட்சத்தில் உண்மையிலேயே வேளாண் காடுகள் சார்ந்த விவசாயிகளுக்கு மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். அதன் மூலமாக வேளாண் காடுகள் பரப்பளவு கூடுவதற்கும் வேளாண் காடுகளின் உற்பத்தியை பெருக்குவதற்கும் மூலப்பொருளின் தேவையை அதிகப்படுத்துவதற்கும் இதெல்லாம் மீறி நம்முடைய விவசாயிகளின் பொருளாதார ரீதியான உற்பத்தியை பெருக்குவதற்கும் மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். அப்படி அமையக்கூடிய வாய்ப்பை தான் இந்த 8th வழிமுறையாக அக்சஸ் டு மார்க்கெட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதை வந்து ஒரு வழிகாட்டுதலாக தேசிய வேளாண் காடுகள் கொள்கை 2014 வகுத்துள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா 9th வழிமுறை என்னது, இது மெயின், இன்சென்டிவைசேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஃபார் அடாப்டிங் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. எந்த விவசாயிகள் வேளாண் காடுகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுல நல்ல ஒரு தொழில்நுட்பத்தை நல்லா பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளை கண்டறிந்து, நல்ல உயர் விளைச்சல் பெறக்கூடிய விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு ஒரு இன்சென்டிவைசேஷன், அவர்களுக்கு ஒரு பரிசீலிப்பது, அவர்களை ரெக்கக்னைஸ் பண்றது, அது மத்திய மாநில அரசுகள் இதை ரெக்கக்னைஸ் பண்ணி எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகள்

பார்க்கணும். இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வேளாண்மையில அதிக உற்பத்தி பெருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசெல்லாம் கொடுக்கறாங்க. அதே மாதிரி வேளாண் காடுகளையும் அதிக உற்பத்தி பெறக்கூடிய விவசாயி, வேளாண் காடுகளை பன்முகத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய விவசாயி, வேளாண் காடுகளில் மதிப்பு கூட்டத்தை உருவாக்கிய விவசாயிகள், வேளாண் காடுகளை பிரபலப்படுத்திய விவசாயிகள், நல்ல நாற்றங்கால் சார்ந்தவர்கள், நல்ல நாற்றங்கால குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல் உற்பத்தி செய்து கொள்வர்கள், மரம் அறுவடை மரம் வெட்டது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ப்ரொடக்ஷன் டு கன்சம்ஷன் அழைப்பார்கள். உற்பத்தி முதல் அறுவடை வரை இதுல அனைத்து பயனாளிகளுமே கண்டறிந்து அவர்களை நல்ல ஒரு தரமான பயனாளிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இன்சென்டிவைசேஷன் கொடுக்கணும். அதையுமே இந்த வேளாண் காடுகளுக்குள்ள 2014 ஆண்டு பரிந்துரை செய்துள்ளது. இதெல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் நடைமுறையில் வந்துட்டு இருக்கு. நிறைய நிறுவனங்கள் இதை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை இன்னும் எடுத்து செல்வதற்காகத்தான் இதுக்கு என்ன வேணும், இந்த டேட்டா பேஸ் வேணும். அதைத்தான் நம்ம மூன்றாவதாக பார்த்தோம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மகிட்ட இருந்தா தான் இதெல்லாம் நம்ம எடுத்து செல்ல முடியும். இதையெல்லாம் வாய்ப்புகள் உருவாக்குவதற்கு பல்வேறு நிறுவனங்களுடைய ஒத்துழைப்புடன் இதை எடுத்து செல்வதற்கான வழிமுறைகளை கண்டறிய இந்த வேளாண் காடுகள் கொள்கை 2014 ஆண்டு உறுதி செய்துள்ளது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த 10th ஸ்ட்ராட்டஜி என்று அழைப்பார்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது, ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் அக்ரோஃபாரஸ்ட்ரி ஃபார் ரெனுவபிள் பயோமாஸ் பேஸ்ட் எனர்ஜி. இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலகம் முழுவதுமே இன்றைக்கு வந்து டீசல் பெட்ரோல் சிலிண்டர் எல்லாம் எல்லாரும் இறந்துருச்ச உடனே எல்லாரும் பேசக்கூடியது இதைத்தான் வருது. அதில் மாற்றா பேசக்கூடியது எல்லாருமே மரத்திற்கு தான் வருகிறார்கள். மரம், மரம் சார்ந்த பொருட்கள், மரம் சார்ந்த மதிப்பு கூட்டப்படுற பொருட்கள், இது மாற்றாக ட்ரெடிஷ்னலாக நம்மளுடைய வீட்டுனாலும் சரி, டொமஸ்டிக் கன்சம்ஷன்னாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன், ட்ரெடிஷ்னல் நம்ம என்ன பயன்படுத்தணும், பாரம்பரியமாகவே நம்ம விறகத்தான் பயன்படுத்திக்கணும். ஓவர் பீரியட்ல தான் நம்ம வந்து சிலிண்டர் பெட்ரோல் டீசல்லாம் மாறி வந்தாச்சு. இப்போ என்ன ஆகுது, மீண்டுமே வந்து திரும்பி பழைய நிலைக்கு போக சொல்லலை. ஆனால் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 5%, ஒரு 10%, ஒரு 20% முடிக்க கொண்டு செல்லலாம். ஏன்னா இன்றைக்கு இருக்க பருவநிலை மாறுபாடு, இந்த பருவநிலை மாறுபாடு, சுற்றுச்சூழல் மாறுபாடு, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன சொல்றாங்க, இந்த புகைகள். நாம வெளியிடக்கூடிய வீடு சார்ந்த வாயுக்கள் ஆகட்டும், தொழிற்சாலை சார்ந்த வாயுக்கள் ஆகட்டும், தொழிற்சாலை சார்ந்த கேசியஸ் பொலுட்டன்ஸ் இல்ல லிக்விட் பொலுட்டன்ஸ், இது எல்லாம் தான் இந்த பருவநிலை மாறுபாடுகள் காரணம். இதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன வேணும், மரங்கள் தான் காரணம். மரங்கள் மூலமா தான் குறைக்க முடியும். மரங்கள் ஒன்னாவது ஸ்ட்ராட்டஜின்றாங்க. ஏன்னா மரங்கள் கரியமல வாயு உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியேறுத்தி இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இதெல்லாம் மீறி இந்த கார்பன் நியூட்ரலிட்டி என்று அழைப்பார்கள், எங்கெல்லாம் கோல் பயன்படுத்தப்படுகிறது, கரி பயன்படுத்தப்படுகிறதோ, நிலக்கரி பயன்படுத்தப்படுகிறது, அங்கெல்லாம் ஒரு 5% இந்த பயோமாஸை கொண்டு செல்லும் பட்சத்தில் இந்த வெளிவரக்கூடிய நச்சு வாயுக்கள் இருக்குல்ல, இதெல்லாம் குறையும். அப்படி குறையும் பட்சத்தில் என்னாகும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும், இந்த மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும், கிளைமேட் சேஞ்ச் வந்து கட்டுக்குள் கொண்டு வரப்படும். இதையெல்லாம் சொல்வதற்காகத்தான் என்ன பண்றோம், இந்த மாற்று எரிபொருள், நான் மாற்று எரிபொருள் சொல்ல மாட்டேன், நம்ம என்ன பயன்படுத்துறோமோ அந்த எரிபொருளுக்கு திருப்பி வருகிறோம் என்றுதான். இல்ல சில மதிப்பு கூட்டுதல் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த மாற்று எரிபொருளை கொண்டு செல்வதற்காகத்தான் இது வந்து 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு வந்து சாலிட் எனர்ஜி, அதாவது மரத்தை அப்படியே டைரக்டா பயன்படுத்தலாம், இல்லாட்டினா மதிப்பு கூட்டுதா பிரிக்கட்ஸோ எரிகட்டியோ, இல்லாட்டினா கரி, அதாவது உயிரி கரியோ, இதெல்லாம் கொண்டு போகலாம். அதாவது பயோ கோல், பயோமாஸ் பிரிக்கட்ஸ், பயோமாஸ் பெல்லட்ஸ், சிப்ஸ், உட்டு, கட்டு உட்டு எல்லாத்தையும் கொண்டு போகலாம். 2வது லிக்விட் எனர்ஜி. லிக்விட் எனர்ஜியில் என்ன சொல்லுவோம், பயோடீசல். 100க்கும் மேற்பட்ட மர வகைகள் இந்தியாவில் எண்ணெய் வித்து மரங்களாக இருக்கிறது. இந்த எண்ணெய் வித்து மரங்கள் அனைத்துமே உயிரி எரிபொருள் உற்பத்திக்கு மிகப்பெரிய பயன்பாகும். இன்றைக்கு மரங்களிலிருந்து எத்தனால் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறோம். அதில் மரங்களிலிருந்து சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் என்று அழைப்பார்கள், சாஃப் என்று அழைப்பார்கள், இதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக படிப்போம். இவை அனைத்துக்குமே எல்லாமே உயிரி எரிபொருள், உயிரி எரிசக்தி, பயோ எனர்ஜி. இதற்கு வேளாண் காடுகள் மூலமாக உற்பத்தி செய்ய முடியுமா, இதற்கு என்ன பண்ணுவோம், எரிசக்தி தோட்டங்கள், வேளாண் காடுகள் மூலமாக எரிசக்தி தோட்டங்கள், வேளாண் காடுகள் கழிவுகள் அனைத்தையுமே, அது மரக்கழிவுகளாக இருந்தாலும் சரி, வேளாண் பயிர் கழிவுகளாக இருந்தாரு, இவை அனைத்தையுமே மதிப்பு கூட்டி அதன் மூலமாக பிரிக்கட்ஸ், பெல்லட்ஸ், சார், கார்பன், இது எல்லாமே எங்க கோஃபயரிங், 5%, 10%, 15%, நம்ம கறி எங்கெங்கெல்லாம் நிலக்கரி பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பெட்ரோல் டீசல் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அங்கெல்லாம் பயோடீசல், டீசலுக்கு மாற்றாக பயோடீசல் 5%, பெட்ரோலுக்கு மாற்றாக எத்தனால், லிக்னோசெல்லுலோசிக் பயோமாஸ் எத்தனால். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், மூங்கிலிருந்து எத்தனால் இருக்கக்கூடிய பிளான்டே போட்டாங்க வடகிழக்கு மாநிலங்கள். அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதும் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்குவதற்காகத்தான் இந்த 10th ஸ்ட்ராட்டஜியா, ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் அக்ரோஃபாரஸ்ட்ரி ஃபார் ரெனுவபிள் பயோமாஸ் பேஸ்ட் எனர்ஜி. இது எதுக்குன்னா, ஒன்று வந்து விவசாயிகளுடைய உற்பத்தியை பெருக்க வேண்டும் குறுகிய காலத்தில், 2வது என்ன, மாற்று எரிபொருளை உருவாக்க வேண்டும், 3வது சுற்றுச்சூழலுக்கு தகுந்த கிரீன் மற்றும் கிளீன் எனர்ஜியை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகத்தான் 10th ஸ்ட்ராட்டஜியா பயோமாஸ் எனர்ஜி இன் அக்ரோஃபாரஸ்ட்ரி, இதையும் கொண்டு செல்கிறார்கள். இந்த 10 விதமான ஸ்ட்ராட்டஜி தான் வந்து தேசிய வேளாண் காடுகள் கொள்கை 2014 ஆண்டு. இந்த வேளாண் காடுகள் கொள்கையில 10 விதமான ஸ்ட்ராட்டஜி அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஏன் சொல்றோம்னா, இந்த வேளாண் காடுகள் வளர்ப்பில் ஆல்ரெடி ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள், ஆர்வமுள்ள விவசாயிகள்,

0: தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், ஆர்வமுள்ள தொழிற்சாலைகள், இவங்க அனைத்திற்குமே இது சார்ந்த இந்திய அளவில் மாநில அளவில் கொள்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆல்ரெடி சில கொள்கைகள் வந்தாச்சு. இந்த கொள்கைகள் மூலமாக என்ன ஆகுது, அனைத்து கொள்கைகளுமே வேளாண் கார்டுகளை ஒரு மாற்று மர பயன்பாட்டு திட்டமாக எடுத்துச் செல்கிறார்கள். காரணங்கள் பல இருந்தாலும் அதுக்கு முக்கிய காரணம் இது வந்து எங்கெங்கெல்லாம் விவசாயம் லாபகரமாக இல்லையோ அங்கெல்லாம் வேளாண் கார்டுகள் ஒரு லாபகரமான தொழில்நுட்பம் மாற முடியும். இரண்டாவது, இன்றைக்கு இருக்கிற அனைத்து வனங்களுமே க்ளோஸ்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், பாதுகாக்கப்பட்ட வனங்களாக மாற்றப்பட்டு விட்டது. அப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவையோ அந்த மரங்களை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அந்த உருவாக்குவதற்கான வழிமுறைகளை தான் இந்த தேசிய வேளாண் கார்டுகள் கொள்கை 2014 ஆண்டு ஒரு 10 விதமான ஸ்ட்ராட்டஜியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த 10 ஸ்ட்ராட்டஜி வழிமுறைகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா தேசிய அளவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, மாநில அளவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அரசுடைய திட்டங்கள் என்னென்ன இருக்கு, இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உண்மையிலேயே இந்த வேளாண் கார்டுகள் கொள்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை உங்களுடைய நல்ல தொழில்நுட்பத்துடன் தகவல் கலைஞருடன் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில தேசிய வேளாண் காடுகள் கொள்கை பத்தி நல்லா விரிவா நிறைய தகவல்கள் தெரிஞ்சிட்டோம். அதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு கண்டிப்பா கேட்ட எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரி, அடுத்த வார நிகழ்ச்சியில தமிழகத்துல வேளாண் காடுகளின் தேவை மற்றும் பயன்பாடு அப்படிங்கிற தலைப்புல நிறைய தகவல்கள் கேட்கலாம்.
2: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: இனி கிராமிய பாடல்.

காய்கறி கழிவுகளை வீணாக குப்பையில் கொட்டாமல் செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தினால் செடிகள் நன்கு வளரும். வீட்டு தோட்டத்தில் உள்ள செடிகளை பூச்சிகள் தாக்கினால் அவற்றிற்கு நீருடன் பெருங்காயத்தை சேர்த்து தெளிக்க வேண்டும். வேப்ப மர இலைகளை நீரில் ஊற வைத்து வெயிலில் வைக்க வேண்டும். நீரின் நிறம் நன்றாக மாறியதும் நீரை குளிர்வித்து செடிகளுக்கு ஊற்றலாம். வீட்டு தோட்டத்தில் உள்ள செடிகளை பூச்சிகள் தாக்கினால் வெள்ளை பூண்டை அரைத்து அதனுடன் வேப்பெண்ணெய் கலந்து தெளிக்க வேண்டும். வைரஸ் நோய்கள் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி அழித்துவிட வேண்டும். வீட்டு தோட்ட செடிகளில் காய் புழுக்களை கட்டுப்படுத்த சீதாப்பழ விதை, வேம்பு விதை ஆகியவற்றை இடித்து தண்ணீரில் 2 நாட்கள் ஊற வைத்து அவற்றுடன் காதி சோப்பு சிறிதளவு கலந்து செடிகளின் மீது தெளிக்க வேண்டும். நேரடி விதைப்பு பயிர்களான வெண்டை, கொத்தவரை மற்றும் தட்டைப்பயிறு போன்றவற்றை பாரின் ஒரு புறத்தில் 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். முழு செடியாக அறுவடை செய்யப்படும் தண்டுக்கீரை, சிறுகீரை ஆகியவற்றின் ஒரு பகுதி விதைக்கு 20 பகுதி மணல் என்ற விகிதத்தில் கலந்து கை விதைப்பு செய்ய வேண்டும். சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி போன்றவற்றை பாரின் ஓரத்தில் நட வேண்டும். நடவு செய்யும் பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்றவற்றை நாற்றங்கால் படுக்கைகளில் அல்லது தொட்டிகளில் 1 மாதத்திற்கு முன்பே விதைக்க வேண்டும். விதைப்பு முடிந்து மண்ணை மூடியவுடன் எறும்பு வருவதை தடுக்க 250 கிராம் வேப்பம் புண்ணாக்கை தூவ வேண்டும். விதைத்து 30 நாட்கள் கழித்து தக்காளியையும், 40 முதல் 45 நாட்கள் கழித்து கத்தரி, மிளகாய், சின்ன வெங்காயம் ஆகியவற்றையும் நாற்றங்காலில் இருந்து எடுத்து நடவு செய்ய வேண்டும். தக்காளி, கத்தரி, மிளகாய் ஆகியவற்றிற்கு 30 முதல் 45 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் பாரின் ஒரு பக்கத்திலும், சின்ன வெங்காயத்திற்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் பாரின் இரு பக்கமும் நட வேண்டும். மாடியில் செடிகளின் அளவிற்கு தகுந்தவாறு பல்வேறு அளவு கொள்கலன்களில் மண், தொழுவுரம், மணல், தேங்காய் நார் கழிவு 2:1:1 ஆகியவற்றை கலந்து அவற்றை நடவு செய்யலாம். அவற்றை வளர் ஊடகத்தில் நடவு செய்யலாம். இயற்கை உரங்களான மண்புழு உரம், மக்கிய தொழு உரம், தென்னினார் கழிவு, இலை, மக்கு போன்றவற்றை 2:1 என்ற அளவில் மண்ணோடு கலக்கி பயன்படுத்த வேண்டும். மேலும் உயிர் உரங்களான அசோஸ் பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா ஆகியவற்றை தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். இது செடிகளுக்கு தேவையான தலை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை அளிக்கும். நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளான ட்ரைகோடெர்மா விருடி, பேசில ஆகியவற்றை பயன்படுத்தி பயிரை தாக்கும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். மேலும் ஜீவாமிர்தத்தை 15 நாட்களுக்கு ஒரு முறை நீருடன் கலந்து செடிகளுக்கு அளிக்கலாம். நீர் பாசனம் நடவு செய்தவுடன் முதல் தண்ணீரும், நட்ட 3ம் நாள் மறு தண்ணீரும் கொடுக்க வேண்டும். நாற்றுகளுக்கு இளம் பருவங்களில் 2 நாட்களுக்கு ஒரு முறையும், பின் பருவங்களில் 4 நாட்களுக்கு ஒரு முறையும் நீர் அளிக்க வேண்டும். பஞ்சகவ்யா 3%, இலை கரைசல் 5%, வேப்ப எண்ணெய் 3%, வேப்பங்கொட்டை சாறு 5% ஆகியவற்றை கலந்து தெளிப்பது என்பது இயற்கையான பூச்சி விரட்டி ஆகும். இவற்றில் ஏதாவது ஒன்றினை 15 நாட்களுக்கு ஒரு முறை பூச்சிகள் தென்பட்டாலும் படாவிட்டாலும் வரும்

0: காக்கும் செயலாக அனைத்து செடிகளின் மீதும் இலைவழி தெளிப்பானாக பயன்படுத்த வேண்டும். ஆங்காங்கே தட்டை பயிரை விதைப்பதன் மூலம் நன்மை செய்யும் பூச்சிகளை கவர்ந்து மற்ற பயிர்களை காக்கலாம். முட்டைகோஸ் மற்றும் காலிஃபிளவர் செடிகளை வளர்க்கும் போது கடுகு செடிகள் ஒன்றிரண்டின் நடவு செய்து வைர முதுகு பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அதே போல் ஆமணக்கு செடிகள் இரண்டை நடவு செய்வதன் மூலம் புரோடினியா புழுக்களை கட்டுப்படுத்தலாம். வளர்ச்சி ஊக்கிகள். மாடி தோட்டங்களில் மீன் அமினோ அமிலம் 2%, முட்டை அமினோ அமிலம், யூமிக் அமிலம் 1% ஆகிய வளர்ச்சி ஊக்கிகளை பூக்கும் பருவம் மற்றும் காய்க்கும் பருவங்களில் இலைவழி தெளிப்பானாக பயன்படுத்தி பலவித ஊட்டச்சத்துக்களை அளித்து நல்ல விளைச்சல் பெறலாம். அறுவடை செய்தல். காய்கறிகள் நன்கு முதிர்ந்த பிறகு அறுவடை செய்யும் போது அதில் சத்துக்கள் நிறைந்தும் நல்ல வாசனை சுவை மிகுந்தும் இருக்கும். கீரை வகைகள் இளநிலையில் இருக்கும் போது அடிக்கடி கிள்ளி எடுத்து அறுவடை செய்யலாம். கிழங்கு வகைகளை ஓரளவு இளநிலையில் உள்ள போதே அறுவடை செய்ய வேண்டும், இல்லையே நார்த்தன்மையுடையதாக மாறிவிடும். தக்காளியை பழுத்த பிறகும் கத்திரி வெண்டையை ஓரளவு முதிர்ந்த பிறகும் இளநிலையாக இருக்கும் போதே அறுவடை செய்ய வேண்டும். மாடித்தோட்டம் தற்போது நிலவி வரும் இயந்திர வகையாக வாழ்க்கை முறை மற்றும் அலுவலக வேலைகளினால் உடற்பயிற்சி என்பது இயலாததாகிவிட்டது. இதனால் பல ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படுகின்றன. பலதரப்பட்ட வீடுகள், அடுக்குமாடி கட்டடங்கள் மற்றும் பல அறைகள் கொண்ட விடுதிகளில் வசிப்பவர்களுக்கு பயனுள்ள பொழுதுபோக்கு அம்சமாக அமைகிறது. கூட்டாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து இத்தோட்ட வேலைகளை செய்யும் போது வீட்டில் உள்ளவர்கள் நட்புடன் கலகலப்பாக பேசவும் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் சிறந்த உடற்பயிற்சியாகவும் அமைகிறது. நடப்பு காலங்களில் பழமையான கூட்டு குடும்ப முறை மறைந்து வேலை மற்றும் பண தேவையின் காரணமாக தனி குடித்தன முறை நிலவி வருகிறது. இதனால் முதியோர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இத்தகைய சூழலில் வீடுகளில் தோட்டம் வளர்க்கும் முதியோர்கள் தங்களின் தனிமையை நீக்கி வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி செய்வதுடன் அதனை விற்பனை செய்வதன் மூலம் பொருளாதாரத்தையும் உயர்த்தி கொள்கின்றனர். இத்தோட்ட முறையானது உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மனதளவிலும் நிறைவு தருவதாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி ஏ புவனேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதுதொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார். இங்குள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வெளி மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்களும் வருகை தருவதாக அவர் குறிப்பிட்டார்.

ஆட்டமாக பக்தர்களின் வசதிக்காக கூடுதல் தங்கும் விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்துவதன் மூலம் சுற்றுலா வளர்ச்சியடைவதோடு வேலைவாய்ப்பும் பெருகும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வீர மரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் தியாகத்தை போற்றும் வகையில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது. இத்தொடர்பான கோரிக்கையை பரிசீலித்த முதலமைச்சர் திரு விஜய் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. செங்கல்பட்டு புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இந்த பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அதிகாரிகளுக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒரே நேரத்தில் 57 பேருந்துகள் நிற்கும் வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவைக்கவினர் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவைக்கவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவைக்கவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. டர்கு மியூரஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நினைத்தாலே நிற்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது நான் பார்ஷே நோர்த்தே. ஒவ்வொரு நாளும் இந்த இனிமையான இரவு நேரத்தில் நினைத்தாலே நிற்கும்ல பாடல்களெல்லாம் கேட்கறதுல எல்லாத்துக்கும் ரொம்ப இஷ்டம்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் உங்களுக்கு விருப்பமான நிறைய பாடல்கள் காத்துட்ருக்கு. ஸோ அதுவும் உங்கள் விருப்பமாக. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து முதலாவதாக நீங்கள் நிறைய பேர் காத்துட்ருப்பீங்க. இருந்தாலும் வந்து எஸ்பிபி அவர்களுடைய பாடல்கள் அப்படின்னு சொன்னோம்னா யாருக்கும் வந்து கேட்க வேண்டாம் நம்ம பாடலாக தான் கேட்கணும் அப்படிங்கிற நினைப்பே வராது. அந்த அளவுக்கு வந்து அவருடைய வாய்ஸ் வந்து எல்லாத்துடைய மனதையும் கொள்ளையடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கேளடி கண்மணி திரைப்படத்தில் இந்த பாடல் யாருமே மறந்துருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடலோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் வந்து கேளடி கண்மணி திரைப்படத்தின் ஒரு இனிமையான பாடலோடு நேர்களை அடுத்து

0: நினைத்தாலே இன்னைக்கும் கேட்டிருக்க நேரம் பார்த்தீங்கன்னா 8:11 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நம்ம கூட பேச போற ஃபர்ஸ்ட் காலர் யாருங்கன்னு சொல்லி கேட்டுடலாம். வணக்கம்.
1: இனிமையான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கோட்டம் ராமகிருஷ்ணன்.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், கேக்குதுங்க சார். ஹலோ,
0: ஏ லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ,
1: ஏ கேக்குதுங்க சார். ஹலோ சார்,
0: வணக்கம்.
1: வணக்கம் சார். ஹலோ சார், எனக்கு கேக்குதுங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கிழக்கே போகும் ரயில் படத்துல இருந்து மாஞ்சோலி கிளிதானங்கிற பாடல் சார். ஹலோ,
0: நீங்க பேசுறது கேக்குது, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கிழக்கே போகும் ரயில் படத்துல இருந்து மாஞ்சோலி கிளிதானம் பாடல்.
0: ஓகேங்க, கால் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. இந்த இரவு வேளையில உங்களுக்கான அந்த இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

தங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடு.

ஒரு அருமையான பாடலை வந்து கேட்டிருப்பீங்க. நிகழ்ச்சி கேட்டிருக்க நேரம் 8:15 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நினைத்தாலின் நிகழ்ச்சிக்கு முதலாவதாக மெசேஜ் பண்ணியிருக்க ஒரு நேயர் தாராபுரத்தில் இருந்து, அவருடைய விருப்ப பாடல் வந்து பார்த்தீங்கன்னா சித்தகத்தி பூக்களே அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடலை கேட்டிருக்கார் துரைராஜ். உங்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லா நேர்களுக்காகவும் இந்த அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

8:22 ஆயிடுச்சுங்க. இரவு நேரத்தில் அதுவும் 80s சாங்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா அதிபரையும். ஸோ அப்படியே தூங்கக்கூடிய வேலையில் ஸோ கீழேன்றனால பரவாயில்ல. நம்ம ஊட்டியில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்குள்ளே எல்லாருமே வந்து பெட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரியான அருமையான பாடல்கள்லாம் கேட்கறது, அருமையான பாடல்களை கேட்கறது மனசுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். பகல் முழுவதும் அப்படியே ரொம்ப டயர்டாக வந்துட்டு ஊட்டி எஃப்எம்ல இந்த மாதிரி சூப்பரான பாடல்கள்லாம் கேட்கலாமேனு நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் தாசர்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியம் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. மறிகொழுந்து படத்திலிருந்து கண்ணதாசனே கண்ணதாசனே என்ற சூப்பரான பாடல் எங்களுக்காக கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்காகவும் இந்த இனிமையான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

0: 8:27 நிமிஷத்தில் சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நினைத்தாலே இன்னைக்கு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததா நம்ம கூட பேச போகிற காலர், வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க
1: சார்? நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் சார்.
0: ராஜேஷ் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார். நீங்களாம் பேசுகிறீங்க?
0: சூப்பராக இருக்குங்க. சென்னை இரவு வேலை எப்படி இருக்கு?
1: சென்னை இன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் வெயிலாக தான், கொஞ்சம் சுமாராக இருக்கு இப்போ இந்த டைமில்.
0: ஓகே, இந்த வேலையில் உங்களுக்கு வந்து என்ன பாடல் கேட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது?
1: கண்டிப்பா சார். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு மூன்றாம் தேதி திரைப்படம் பாடல் பாத்தீங்கன்னா பூங்காற்று, அந்த பாடல் சார்.
0: ஓகே, இந்த அருமையான பாடல் உங்களுக்காகவும் கேட்டுருக்க எல்லா நேர்களுக்காகவும்
1: நன்றி.
0: வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

மணி 32 நிமிஷத்துல அடுத்ததான் பார்த்தேன். தேவாலஹட்டி பீலாமூலையில வந்து சுதாகரன், அம்பிகா, பூங்கோதை, கீர்த்திகா, தனிதா, சுமித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கே கேளு.

நிகழ்ச்சி கேட்டுருக்க நேரம் 8:39 ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து சூப்பரான பாடல்களெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம வந்து திருப்பூர் பகுதியிலிருந்து ராஜா, வினிதா, சுனில் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு அருமையான பாடல் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம். இன்னைக்கும் கேட்கும் நேரம் 8:43 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில நம்மோட பேசக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஐயா இரவு வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசல இருந்து இலங்கை பேசுறேன்.
0: ஈரோடு எல்லாம் எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்குங்க. லேசா மழை பெய்யன்னு பார்த்தா இல்ல, மழை வரல, மழை வர மாதிரி காத்து தான் வந்துச்சுங்க.
0: ஓ, மழை வர மாதிரி இருக்கு, வந்துடும்.
1: ஆமா.
0: இந்த இனிமையான வேலையில உங்களுக்கு என்ன பாடல் வந்து கேட்க தோணும்?
1: மன்மதல்லிலே. அது மாதிரிதான் நான் வந்து ரொம்ப நேரம் போராடி இப்ப பாடலுக்கு பிடிச்சிருக்கிறேன். இதே இப்ப அதுல ஹலோ மை டியர் ராங் நம்பர், நல்ல நம்பரா தான் போட்டேன், இணைப்பு பிடிக்கிறீங்க,
0: இங்க
1: கட் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, போராடி இணைப்பு பிடிச்சாச்சு.
0: ஓகே,
1: ஹலோ மை டியர் ராங் நம்பர் பாடல கொடுங்க, நல்லா இருக்கும். ஓகே,
0: தேங்க் யூ. உங்களுக்கான இந்த இனிமையான பாடல் கேளுங்க.
2: ஹலோ
3: ஹலோ

0: என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். ஆசை வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
0: ஹலோ.

நினைத்தாலே இன்னைக்கும் கேட்டிருக்க நேரம் 8:48 ஆயிடுச்சாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி பகுதியிலேருந்து சிவா அப்படிங்கிறவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்காக 2:1 திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

8:52 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மைசூர் பகுதியில் இருந்து பிலால் அப்படிங்கிறவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்காக ஒரு இனிமையான பாடல். இந்த பாடலை வந்து யாரும் மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இரவு நேரத்தில் இந்த பாடலை கேட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக உங்களுடைய பழைய நினைவுகள் அப்படியே வந்து திரும்பவும். என்ன பாடல் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கேளுங்க.

நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கே வந்துட்டோம். இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஊத்துக்குழி பகுதியிலிருந்து பெரியசாமி ரவி ராதிகா அவங்களுக்காக ஒரு இனிமையான பாடல் வருது. இந்த நிகழ்ச்சியோட இன்னைக்கு நம்மளுடைய நினைத்தால் இன்னைக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: $7 million to the Bank of India. The ruling was delivered by the High Court in London. Justice Simon Tinkler held that Modi is liable under a personal guarantee linked to a loan extended to a Dubai-based firm, Firestar Diamond FZE. Benchmark domestic equity indices rose around 1% today, supported by lower crude oil prices and value buying. We have a report.
1: Sensex climbed 791 points to close at 76,991. Nifty also added 198 points to settle at 24,022. In the broader market, on the National Stock Exchange, the Mid-Cap 100 index gained 0.1% and the Small-Cap 100 added 0.4%. In the foreign exchange market today, the rupee appreciated by 8 paise to close at 94 rupees and 66 paise against the US dollar. In the Indian bullion market, 24-carat gold was trading 1.9% lower at 1,44,050 rupees per 10 grams, while silver was trading 1.6% down at 2,22,840 rupees per kilogram. With Ayushi's report, Arjun Chaudhary for Akashvani News.
0: In the FIFA World Cup, Canada will take on Switzerland in a Group B match at Vancouver in Canada tonight. The match is scheduled to begin at 12:30 a.m. IST. In another fixture, Bosnia-Herzegovina will face Qatar at Seattle Stadium in Washington. Earlier, Colombia qualified for the round of 32 after beating DR Congo 1-0 in their Group K match in Guadalajara, Mexico today. And now before we end the bulletin, the headlines once again. Farmers and Industry Minister Piyush Goyal reviews progress of trade talks with U.S. Trade Representative Ambassador Jamieson Greer. External Affairs Minister S. Jaishankar meets his South Korean counterpart Cho Hyun in Seoul, calls for stronger India-South Korea ties amid global challenges. Oman announces opening of a temporary maritime corridor through Strait of Hormuz. 5 people killed after under-construction godown crashes in Kolkata, rescue efforts in full swing. Heavy rain triggers flash floods in Arunachal. High alert issued in Assam. And in FIFA World Cup, Canada to take on Switzerland in a Group B match at Vancouver tonight. That is all in the news at 9. Good night.
2: Neram, 9 mani, 15 nimidam.
3: Akashwani. மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து சென்னை IIT இயக்குனர் டாக்டர் வி காமகோட்டி பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். கல்வி நிறுவனங்களோட தரத்திற்கான ரேங்கிங்கும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது சார். அதுவும் சர்வதேச தரத்திலான ரேங்கிங்னா இன்னும் சிறப்புன்னு கூட சொல்லலாம்.
5: ரீசெண்டாக வந்து குளோபல் ரேங்கிங் வந்து ஒன்று பார்த்தோம். IIT மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170th பிளேஸ் இன் த வேர்ல்டு அண்ட் 3rd இன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்தை பார்த்தோம். இதுக்கான காரணம் என்ன சார்? எந்த அளவுக்கு எஃபர்ட் வந்து
6: நீங்கள் வந்து குளோபல் ரேங்கிங் பற்றி இந்தியன் ரேங்கிங்கை நீங்கள் கேட்கணும். NIRF பற்றி நீங்கள் பேசணும். எதுக்கு அதை பேசணும்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் இந்த கண்ட்ரி, அதுக்கு ஒரு சோஷியல் அப்ளிகேஷன் இருக்குது. நம்ம வந்து 150 கோடி மக்கள், அதில் 25 கோடி ஸ்கூல் எஜுகேஷன், 5 கோடி ஹையர் எஜுகேஷனில் இருக்காங்க. 30 கோடி பேர் இருக்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக நம்ம நடத்திட்டு இருக்கோம் நம்ம கண்ட்ரியில். இதை நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து எப்படி ஒரு IIT நடத்துறது, ஸோ இதுக்கு என்னெல்லாம் நமக்கு சேலஞ்சு. இது வந்து IITங்கிறது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் இருக்குது, அது ஒரு சைடில் ஓடிட்டுருக்கு. ஸ்டேட் யூனிவர்சிட்டி எடுத்தால் அதுக்கு வந்து சில சோஷியல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அஃபிலியேஷன் பண்ணும் காலேஜஸை, அந்த காலேஜஸ் நல்லா ஓடுறதா பார்க்கணும், அதுக்கு தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும். அவங்களுக்குள்ள ஒரு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி இருக்குது, ஒரு எத்தனையோ 250 காலேஜ் இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது. ஸோ அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து IITயும் அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணால் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் மாதிரி ஆகிடும். அதுமாதிரி இங்கே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எடுத்திங்கன்னா அது ப்ரிடாமினன்ட்லி ரிசர்ச் ஓரியன்ட் இன்ஸ்டியூஷன். இப்போ தான் அவங்க பிடெக் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட டிஎன்ஏ தனி. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் காலேஜையும் IIT நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. காலேஜஸோட மேண்டேட் டிஃப்ரெண்ட், அவங்க என்ன பண்ணணுங்கிற டிஃப்ரெண்ட். ஸோ NIRF ரேங்கிங்கில் ஒண்டி தான் உங்களுக்கு இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்லாமே பார்ட் ஆஃப் சிலபஸ். இப்போ NIRF ரேங்கிங்கில் எல்லாமே உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது இப்போ வந்து எத்தனை சைட்டேஷன் பர் ஃபேக்கல்ட்டி, அப்போ அந்த ஃபேக்கல்ட்டி கையில் இருக்குது, அவங்க வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5% தான் பர்செப்ஷனுக்கு கொடுத்துருக்கு. வெளியில் இருக்கிறவ அவனை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது, 5% எம்ப்ளாயர்ஸுக்கு 5% இருக்குது. இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரேங்கிங் எடுத்தீங்கன்னா 45

0: மார்க் உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ், உலகம் உங்களை பத்தி என்ன நினைக்கிறது. அவன் ஏதோ போற போக்குல ஒரு 5000 இன்ஸ்டிடியூஷன் இருக்கா இல்லையா, ஏதோ ஒன்று திக் பண்ணிட்டு போவாங்க, அதை வச்சு இவங்க வந்து இது பண்றாங்க. ஸோ நாங்கள் வந்து அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு ரேங்கிங்ல, நாங்கள் எல்லா ரேங்கிங்லையும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல. என்ஐஆர்எஃப் அஃப்கோர்ஸ் நாங்கள் பார்க்கணும். இன்டர்நேஷனல் ரேங்கிங்ல 10 ரேங்கிங் எல்லாமே இருக்குது, இல்லை எல்லாத்துலையும் பண்ணா நாங்கள் ரேங்கிங் தான் பண்ணிட்டு இருக்க முடியும். இன்ஸ்டியூட்டை நடத்தணும், ஒரே ஒரு ரேங்கிங் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் கியூஎஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். கியூஎஸ்ல ஒரு 4 வருஷம் முன்னாடி 340 வந்தோம், பதினேழு 170 வந்திருக்கோம். ஐஐடி டெல்லி 118 இருக்கு, ஐஐடி பாம்பே 134, அடுத்தது நாங்கள் இருக்கோம். இது வந்து போயிட்டு இருக்கு. பட் இம்பார்ட்டண்ட்டா என்ஐஆர்எஃப்னால நாங்கள் நிறைய உபயோகம் அடைஞ்சோம். கியூஎஸ்ல ஒரு பராமீட்டர் சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு பராமீட்டர், அந்த பராமீட்டர்னாலேயும் நாங்கள் நிறைய உபயோகம் எங்களுக்கு வந்தது. ஏன்னா அது வந்து எங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணுது. என்ஐஆர்எஃப்ல வந்து நீங்கள் வந்து ஒரு 50 மார்க் இருக்கிறதே 50-60 போகிறது ரொம்ப கொஞ்சம் ஈஸி, 80 மார்க் வந்த அப்புறம் 80-82 வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் எங்கெங்க நம்ம வந்து இந்த மார்க் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நம்ம யோசிக்கிறதே எங்கெங்க இடத்துல இன்ஸ்டியூட் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது. இன்ஸ்டியூட் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நீங்கள் ஆரம்பிக்கிற போது அது ஃபைனலாக ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லது நடக்கிறது. ஸோ இந்த ரேங்கிங் மெக்கானிசமில் இது ஒரு ரேஸாக பார்க்காம நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம்னா, எல்லா ஐஐடிஸுமே இதில் இருக்கிற பராமீட்டர்ஸை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்குறோம். அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரீசன், ஃபர்ஸ்ட் பிரைமரி ரீசன் ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட், ரெண்டாவது ரீசன் ஆஃப்கோர்ஸ் ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகும்.
1: உங்களுடைய எஃபர்ட்டை வந்து முழுமையாக கொடுத்துருக்கீங்க, அதற்கான விஷயமா தான் இந்த ரேங்கிங்க பார்க்கலான்னு கூட நான் நினைக்கிறேன்.
0: ஆமாம், நிச்சயமா. அதான் பகவத்கீதை சொன்ன மாதிரி, கர்மாவை பண்ணு பலனை எதிர்பார்க்காது. எங்களுக்கு கர்மாங்கிறது எங்களோட ஸ்கோர் எல்லாம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது, பலன்கிறது அது ரேங்கிங் வருது, அதை எதிர்பார்த்து நாங்கள் அந்த ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறோம்.
1: இப்போ பாரத் இனோவேஷன்ஸ்ல, அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னாவே ஐஐடி மெட்ராஸ்க்கு ஒரு தனி இடம் இருக்கு. ஏன்னா அந்த சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த பாரத் இனோவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டால் இருந்துச்சு, ஐஐடி மெட்ராஸோட ஸ்டால் இருந்துச்சு. குறிப்பா வந்து வீல் சேர் வந்து அதுல வந்து நீங்க எக்ஸிபிட் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி பாக்குறீங்க சார்?
0: ரெண்டு இன்ஸ்டன்ஸ் நான் வீல் சேர் பத்தி சொல்றோம். நிறைய நாங்க செய்யறோம், எல்லாமே எங்களுக்கு பெருமை, சில எல்லாம் ரொம்ப பெருமைன்னு சொல்லிக்கலாம். அதில் வீல் சேர் ஒன்று, என்னோட சுஜாதா அவங்களோட கைடன்ஸில் அந்த சென்டர் நடந்தது. டிடி ஜெகநாதன் எங்களோட அலுமினஸ் பிரஸ்டீஜ் ஸ்பெஷல் குக்கர்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு, நிறையா செஞ்சிருக்காரு அவர். இந்த வருஷம் அவருக்கு பத்மஸ்ரீ கூட கிடைச்சிருக்கு, அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்.
1: தேங்க்யூ.
0: ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் காலமாயிட்டார் 4 மாதம் முன்னாடி. அவர் நிறைய அதுக்கு ஃபண்ட் பண்ணார், அதில் குறிப்பாக அந்த ஸ்டாண்டிங் சேர்னு பண்ணினாங்க சுஜாதா அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். அது ரொம்ப டச்சிங் இன்சிடென்ட். என்னன்னா ஸ்டாண்டிங் சேர்னா அவங்க எழுந்து நிற்க முடியாதவங்க, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்கள எழுத்து நிற்க வைக்கும் அந்த சேர். அவங்களுக்கு அன்னைக்கு கொடுத்தோம் அந்த ஃபங்க்ஷனில், 4 பேரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டாண்டிங் சேர் கொடுத்தோம். அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் எண்டில் ஜனகணமன பாடுறதே, நம்ம நேஷனல் ஆந்தம் பாடுறதே, ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைஃப் அவங்க எழுந்து நின்னாங்க. இட் வாஸ் வெரி வெரி, இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம். எனக்கு ரொம்ப சொர்க்கம் கிடைச்ச மாதிரி இருந்தது அன்னைக்கு.
1: அவங்களுக்குள்ள உணர்வு இருக்கும், ஆனா எழுந்து நிக்க முடியாது. இது வந்து சாத்தியப்படுத்திட்டு
0: பாக்குறவங்களுக்கும் ஒரே அன்னைக்கு
1: மனசு தொட்ட ஒரு விஷயம்,
0: மனசு ரொம்ப தொட்ட விஷயம். இந்த ஜென்மாவிலையும் மறக்காது, அடுத்த ஜென்மா மட்டும் அது கேரி ஆகணும்னு எனக்கு ஆசை. சச் எ வண்டர்ஃபுல் டே. அதே மாதிரி அடுத்தது இந்த சேர், இந்த வீல் சேரை பார்த்தாலே பேஷண்ட்னு நமக்கு ஒரு இது வரும். அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி அது குழந்தைகளை எஃபெக்ட் பண்ணிது, அதனால இது ஒரு அட்ராக்டிவா பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது ஏதோ 20 கிலோன்னா அது எப்படி, அது பாவம் குழந்தைகளை தள்ளின்னு போறது சில குழந்தைகளுக்கு முடியும் முடியாது. கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் பண்ணணும். லைட் வெயிட்டாக போனோன்னா அந்த குழந்தை ஏறி உட்காந்தோன்னா உடஞ்சு கீழே விழுந்துட்டா இன்ஜுரி ஆகிடும் குழந்தைக்கு. அவங்களே கொஞ்சம் ஸ்பைன் கெயின் அது மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் தேவைங்கிறதுனால ரக்கடாகவும் இருக்கணும். 3 கண்டிஷன், அதாவது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், ஆனால் அதே டைம் ரக்கடாகவும் இருக்கணும். இது ஒரு மாதிரி எல்லாமே கேட்குற மாதிரி இருந்தது, ரொம்ப ஆர்த்தோகனலாக இருந்தது. பட் அதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணாங்க எல்லோரும், அதில் கார்பன் ஃபைபர் போட்டு அதை ரக்கடாக பண்ணி, ஆனால் ரொம்ப லைட் வெயிட், பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த சேரை பார்த்தோன்னே நானே போய் உட்காந்து நல்லா இருக்குன்னு ஓட்டணும் போல
1: ரொம்ப நல்லா இருந்தது.
0: அந்த அழகா வெயிட் வந்து 1/3 ஆஃப் த வெயிட். இது வந்து வெளிநாட்டிலையும் கிடைக்கிறது இது மாதிரி சேர், ஆனால் அது வந்து கிட்ட 240,000 ரூபா 43,000 ரூபா சொன்னாங்க அந்த வேலை. நாங்கள் 72,000 ரூபாய்க்கு அந்த சேரை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி த்ரை மொபிலிட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இது வந்து ஒரு லைட் வெயிட்டு, அதே சமயம் ரக்கட், அதே சமயம் 1/3 ஆஃப் த காஸ்ட்டு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, பேஷண்ட்னு இருக்கிற அதை ஓன் பண்ணுறது ஒரு ப்ரைடாகவும் இருக்கு. அது பேஷண்ட்டோட அந்த ஹூவர் இஸ் யூசிங் அந்த திவ்யாங் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராகவும் இருக்கு. இது மாதிரி அதையும் பண்ணும். அப்புறம் நிறையா, அதாவது வீல் சேராகவே இருக்கும், முன்ன வாசலில் வந்து ஒன்று ஸ்டேட் பண்ணால் ஸ்கூட்டர் ஆகிடும், அது மாதிரி அது சார்ஜ் போட்டுக்கலாம், அது மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக சிலர்லாம் பண்ணி.

0: வச்சிருக்கோம்.
1: நிச்சயமா பிஎம் வந்து பங்கேற்ற நிகழ்ச்சியில வந்து இப்படி ஒரு பாரத் இன்னோவேட்டிவ்ல வந்து நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸோட பங்களிப்பும் இருந்திருக்கின்றது பெருமையான விஷயம். இப்போ கல்வித்துறையில எதிர்கால திட்டங்கள் ஐஐடி மெட்ராஸ்க்கு என்ன சார்? ஏன்னா அரசு வந்து திட்டங்களை வந்து வகுக்க முடியும், அதை செயல்படுத்துறது கல்வித்துறையில இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அந்த வகையில ஐஐடி மெட்ராஸோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன சார்?
0: இப்ப வந்து என்னோட மனசுல இப்ப இருக்கிற ஃபியூச்சர் பிளான், அதாவது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள நம்ம செய்ய வேண்டியது, நம்பர் 1 வந்து நம்ம மெயினா மெடிக்கல் ஸ்கூல் தேவை, அதுக்காக நம்ம நிறைய உழைக்கணும். டெக்னாலஜி மெடிசன் ரெண்டு சேரணும், இது வந்து ஒரு மேஜர் பிளான். எங்களோட ஆன்லைன் எஜுகேஷன் ஆஃப் கேம்பஸ் எஜுகேஷனை இப்ப 50,000 எப்படியாவது 1,00,000 மட்டும் எடுத்துன்னு போகணும். வருஷத்துக்கு ஒரு 10,000 அதுல கிராஜுவேட் ஆகணும், அது அந்த லெவலுக்கு அதை எடுத்துன்னு போகணுங்கிறது ரெண்டாவது. மூணாவது நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வந்திருக்கோம், நாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் இது மாதிரி ஒரு ஃபண்ட் அவங்களுக்கு கொண்டு வரணும். அதாவது இந்த டெவலப் கண்ட்ரீஸ் எல்லாம் வேலி ஆஃப் டெத்ம்பாங்க, நம்ம இந்தியால நம்ம பாரத தேசத்துல அசதோமா சத்கமயா தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோர்மா அமிர்தம் கமயா எல்லாத்தையும் பாசிட்டிவா தான் பாக்குறோம். அதனால நம்ம வந்து வேலி ஆஃப் டெத்தை நான் வந்து ரீவேர்ட் பண்ணிட்டேன், வேலி ஆஃப் ஹோப். அந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு அந்த வேலி ஆஃப் ஹோப் உள்ள நுழைஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த ஒரு ஜேர்னி இருக்கு, ஒரு 1.5-2 வருஷம். அதுல கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 5 கோடியிலிருந்து 20 கோடி ரூபாய் மட்டும் இருந்தா இந்த ஸ்டார்ட் அப்போட டைப் பார்த்து அவங்களால அதை கொஞ்சம் ஓரளவு சமாளிச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட முடியும். அந்த வேலி ஆஃப் ஹோப்ல அவங்கள மெதுவா ஏத்தி மேல விட்டோம்னா அதுக்கப்புறம் பறவைக்கு ரக்கம் முளைச்சு பறந்துரும். அது ரக்கம் முளைக்கிற டைம்ல தான் நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். அதுக்காக நாங்கள் வந்து ஒரு சீரிஸ் ஏபி ஏதோ நம்பர் இருக்கு, அந்த ஃபண்டு ஒன்று ஆரம்பிக்கலாம், ஒரு 1,000 கோடிக்கு ஆரம்பிக்கலாம்னு எங்களுக்கு ஆசை. அந்த ஃபண்டை ஆரம்பிக்கணும், அப்படிலாம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணு எல்லாரையுமே ஆண்டர்பிரனராக இருக்கணும். ஐஐடி மெட்ராஸ் வந்து நாலேஜை தான் இப்படி வாங்கிக்கணும், வேலையை இப்படி தான் கொடுக்கணும், யூ ஷுட் பி எம்ப்ளாயர்ஸ் ரேதர் தென் எம்ப்ளாயீஸ். இதெல்லாம் நான் வந்து பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதே, எங்களுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறேன்னு அவங்க கேட்கறது ஒரு ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு வந்து இப்ப ஸ்டார்ட் அப்பே இல்லாத போதும் நாங்க வந்து ஃபண்ட் ஆரம்பிச்சா அது கோழியா முட்டையாங்கிற சிக்கன் அண்ட் எக் ப்ராப்ளம் வரும். இப்ப சொல்லியாச்சு இதுதான் முட்டை எங்களை தான் கோழி வரும்னு. எனக்கு வந்து ஸ்டார்ட் அப் இருக்கு, நமக்கு வந்து 100 கணக்காக இப்ப ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த ஃபண்டு ஒன்று நினைக்கணும். ஆஃப் கேம்பஸ்ல நாங்க எஜுகேஷன் நல்லா எடுத்துன்னு போகணும், நிறைய ஃபண்டு கொண்டு வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம கொண்டு வரணும், குறிப்பா மெடிக்கல் டெக்னாலஜியில நம்ம எடுத்துன்னு போகணும். இதை தவிர எங்களுக்கு வந்து இப்போ ஆரோவில்ல எங்களுக்கு ஒரு 100 ஏக்கர் லேண்ட் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் தனியாக ஒரு 90 ஏக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே சஸ்டைனபிலிட்டியில கோல்ஸில் ஒரு கேம்பஸ் ஆரம்பிக்கிறோம், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் டிரான்ஸ்லேஷன் ரிசர்ச்சில் ஒரு கேம்பஸும் அங்கே 2 கேம்பஸ் அங்கே போடுறோம். எங்களோட ஜான்சிபார் கேம்பஸையும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை தவிர குளோபல் லெவலில் ஐஐடி மெட்ராஸ் குளோபல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஒரு செக்ஷன் 8 கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், ஐஐடி மெட்ராஸ் தான் அதை ஹோஸ்ட் பண்ணுறது. அவங்க வந்து வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும் போய் அவங்க ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறாங்க. அந்த ஆஃபீஸில் வந்து 4 வெர்டிகல் இருக்குது, ஒன்று எங்களோட டெக்னாலஜிஸ் எடுத்துன்னு போய் அங்கே லைசன்ஸ் பண்ணுறது, அங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், ஏன்னா இப்போ வெளிநாட்டில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப பணம் செலவாகுது, நமக்கு இங்கே மேன் பவர் இருக்குது அறிவும் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ப்ராஜெக்டை இங்கே கொஞ்சம் லோ காஸ்ட்டில் நம்ம ரிசர்ச் பண்ணி ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாமா, இது ரெண்டாவது. மூணாவது இங்கே இருக்கிற ஸ்டார்ட் அப் அங்கே ஆயிடுச்சுன்னு போய் அவங்களுக்கு அங்கே பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் அங்கே இருக்கிற இன்வெஸ்டார்ஸை இந்த நம்ம ஸ்டார்ட் அப்ஸில் ஓரளவுக்கு ஃபண்ட் பண்ண வைக்கிறது. ஸோ தட் நம்ம ஸ்டார்ட் அப் வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும், இன்வெஸ்டார்ஸ் வந்து வெளியிலேருந்து இன்வெஸ்டாக இருக்கணும், அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குளோபல் மார்க்கெட் குளோபல் அவுட்ரீச் கிடைக்கும். இது மாதிரியாக அந்த ஐஐடி மெட்ராஸ் குளோபல் அதையும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகணும். ஸோ இப்போ வந்து 5-6 ஆஃபீஸ் அமெரிக்காவில் ஒரு ஆஃபீஸ், துபாயில் ஒரு ஆஃபீஸ், மலேசியாவில் ஒரு ஆஃபீஸ், ஜெர்மனியில் ஒரு ஆஃபீஸ், இது மாதிரி ஒன்று ஒன்றா செட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இது மாதிரி பல நாடுகளில் இதை இப்போ பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள்.
1: நிச்சயமா சார், நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்கீங்க, கேட்கும் போதே வந்து ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் இருக்கு. இதெல்லாம் வந்து கனவுகள் வந்து மெய்ப்படணும் அப்படின்றதான் நம்ம எல்லாருடைய ஆசையும், அதே மாதிரி நடக்கும் நம்புறேன். இறுதியா ஒரு கேள்வி சார், நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்றதுதான் நம்மளுடைய அரசினுடைய கனவு, நம்ம எல்லாருடைய கனவும். கல்வித்துறையில இந்த செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டங்கள் அதற்கு எந்த அளவுக்கு ஊக்கம் அளிக்குது?
0: அதான் நான் விக்ஷித் பாரத் 2047 will be a product nation, will be a startup nation. அப்படின்னா எல்லாரும் ஒரிஜினல் திங்கராக இருக்கணும். அந்த ஒரிஜினல் திங்கிங் வரணும்னா ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இருக்கணும். வாழ்க்கையில் ஒன்லி ஏதோ ஒரு இன்ஜினியரிங் ஒண்டி படிச்சுட்டு கணத்து தவளையாக இருக்கக்கூடாது, பலதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், பலதை ரிலேட் பண்ணி பேச தெரியணும். அந்த ஹோலிஸ்டிக் எஜுகேஷனுக்காக நிறையா இப்போ பாடுபடுறோம், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் நமக்கு கொடுத்துருக்கு, ரிசல்ட்டையும் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட் 100 கம்பெனி இப்போ நாங்கள் பண்ணது முடியும்னு சாத்தியம் பண்ணிட்டோம்னா, இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் எல்லா இன்ஸ்டியூட்டும் ஆளுக்கு 100 கம்பெனி பண்ணால், இந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லேயே கிட்ட

0: உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 100,000 கம்பெனி வருஷத்துக்கு வரா மாதிரி வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா இன்க்ளூடிங் பிரைவேட்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா 100,000 கம்பெனி ஒரு வருஷம் வந்ததுன்னா ஒரு 1,000,000 கம்பெனிஸ் இருக்கும் 2047. இன்னொரு 11 வருஷம் 11 வருஷம் வச்சுப்போம், 2037 வருஷத்துக்கு 100,000 கம்பெனி வர அளவுக்கு நம்ம தயார் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக 1,000,000 கம்பெனி நமக்கு வந்து 2047. அந்த 1,000,000 கம்பெனி ஆளுக்கு 200 ஜாப் வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளோட டார்கெட்டாக. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டார்ட் அப் நேஷன், ப்ராடக்ட் நேஷன், அந்த இதுக்கு நம்ம நிறையா இப்போ நம்ம கல்வியில் என்ன பண்ணுறோமோ நிச்சயமாக அதுக்கு ஊக்கமாக இருக்கு.
1: நிச்சயமா சார், மத்திய அரசுடைய 12 ஆண்டு கால சாதனையில கல்வித்துறையில செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் இன் ஃபியூச்சர்ல அப்படின்றது வரைக்கும் நிறைய விஷயங்கள், ஐஐடி மெட்ராஸ் உடைய பங்களிப்பு இதுல என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள், அப்புறம் படிப்புகள், இதெல்லாம் பத்தி நிறைய சொன்னீங்க சார், ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசை நிகழ்ச்சியில் பி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் பிறையணி படர்சடை என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

அடுத்து சொல்ல கருதியது என தொடங்கும் விருத்தம், தொடர்ந்து வண்ணினார் பணிந்து என தொடங்கும் திருநாவுக்கரசர் தேவாரம்.

அரங்கிசையில் தொடர்ந்து வண்ணங்கள் என தொடங்கும் விடுர்த்தம், தொடர்ந்து பண்ணின் இசையாகி என தொடங்கும் திருநாவுக்கரசர் தேவாரம்.

அரங்கிசையில் பி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பொன் செய்த மேனியினி என தொடங்கும் சுந்தரர் தேவாரம்.

அரங்கிசையில் தொடர்ந்து குறைவிலா நிறைவே என தொடங்கும் விருத்தம், வேதமொழியார் என தொடங்கும் மாணிக்கவாசகர் திருவாசகம்,

அடுத்து ஓமெனும் என தொடங்கும் விருத்தம், தொடர்ந்து உள்ளம் பெரும் கோவில் என தொடங்கும் திருமூலர் திருமந்திரம்,

அரங்கிசையின் நிறைவாக. தொடுக்கும் கடவுள் என தொடங்கும் விருத்தம் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், தொடர்ந்து விரல் மாரணைந்து என தொடங்கும் அருணகிரிநாத்

0: அரங்கசையில் இதுவரை பி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 10:45. காற்றோடு கலந்திடவா முதல் பாடல், கை கொடுக்கும் கை திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள் ஒலிக்கிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

0: திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். மனசை உரசாத பாடல்களின் தொகுப்பில் மௌனம் சம்மதம்.
1: குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.1 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான இறப்பதம் 76%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.5 டிகிரி செல்சியஸ் குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் குறைவு. பதிவான ஈரப்பதம் 64%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு: காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை ரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. தமிழமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 10வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலத்தில் குழந்தைகளை பாதுகாக்கும் பொறுப்பு, பிரபுசங்கர் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 திரைகானம். 8:30 யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம், கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகை தீபன். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, பங்கேற்போர் திண்டுக்கல் மாவட்ட அரசு யோகா மருத்துவர்கள்.

0: டாக்டர் தேவராஜ், டாக்டர் அம்சலட்சுமி ஆகியோர். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் செந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர் பி தர்ஷன் அவர்களின் பாட்டு, ஆர் மாதவன் அவர்கள் வயலின், சபரீஷ் ஜி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நுகர்வோர் குறைகளை ஆன்லைனில் பதிவு செய்வதற்கான திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, மொகரம் பண்டிகை பற்றிய சிற்றுரை வழங்குபவர் டாக்டர் ரசியா பானு அவர்கள், தூத்துக்குடி மாநகராட்சியின் கனரக வாகன ஓட்டுநர் என் ஜெயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம், டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் சமையல் குறிப்புகள் வழங்குபவர் ஃபிளாரன்ஸ் துரை அவர்கள், மகளிருக்கு மருந்தில்லா மருத்துவம் யோகாசனம் உரை வழங்குபவர் ஜே ஜெயப்பிரியா அவர்கள், அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகானம், 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 தரை வழி ஒலிபரப்பில் மான்செஸ்டர் ஓல்டு ட்ரஃபோர்டு கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா வங்கதேச அணிகளுக்கிடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டியின் வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். FM ரெயின்போவிலும் இடம்பெறும். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில். மாலை 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரைகானம், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி, 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர்கள் மற்றும் உற்பத்தி தொழில்
1: டைம்லி பெனிஃபிட்ஸ். He directed the concerned ministries and state governments to resolve bottlenecks in emission mode and ensure close monitoring of project implementation. The Prime Minister also emphasized the effective use of the PM Gati Shakti National Master Plan for efficient planning and timely execution of infrastructure projects. The Prime Minister's office informed that the meeting also reviewed the TB Mukt Bharat Abhiyan. Mr. Modi also reviewed grievances related to cybercrime and digital arrest cases. Mr. Modi urged states to work towards enabling a E0 FIR mechanisms for quicker registration and response to cyber fraud complaints. Union Commerce and Industry Minister Piyush Goyal has concluded a series of meetings with US Trade Representative Ambassador Jamie Sun Greer and his delegation in New Delhi today. In a social media post, Mr. Goyal said, they reviewed the progress of the ongoing India-US trade discussions and explored avenues to further deepen economic partnership between both the countries. He also appreciated Ambassador Greer's leadership and the sustained efforts of both teams in advancing the discussions in a constructive and forward-looking manner. External Affairs Minister Dr. S. Jaishankar today highlighted the importance of deepening India-South Korea ties amid a challenging global environment, saying that countries with shared values and mutual trust need to work together more closely. In his opening remarks during the meeting with South Korean Foreign Minister Cho Hyun in Seoul, he stressed that the current international situation makes cooperation among trusted partners more important than ever. Oman has announced the opening of a temporary maritime corridor through the strategically vital Strait of Hormuz. It marked a significant step toward restoring commercial shipping and easing a maritime crisis that has left thousands of seafarers stranded in the Gulf. The Omani government said the initiative was developed in coordination with the United Nations International Maritime Organization, or IMO, to facilitate the safe movement of vessels through the waterway following months of disruption linked to regional conflict. The Indian Embassy in Tehran has issued a revised advisory for Indian nationals in view of the improving security situation in the country. According to the advisory, Indian nationals are advised to continue to avoid all non-essential travel to Iran until further notice. It also urged them to regularly monitor the embassy's official website and social media platforms for updates and further advisories. India and Russia are working to further enhance their bilateral trade with the target of reaching $100 billion by the year 2030. Kremlin spokesman Dmitry Peskov today said that trade between the two countries is already showing a steady upward trend.